விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டோம்.

0: 101.
1: வானிருள் மாய்ந்து தேன்மலர் அவிழ்ந்து திசையெல்லாம் கதிரொளி பரவுகின்ற அழகிய காலை 5:54. காற்றில் இசையை பரப்பி நம் இதயத்தில் புன்னகையை மலரச் செய்ய தயாராகின்றது உங்கள் அன்பான ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி எஃப்எம் 101. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 17 திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 24, 2026 ஜூலை மாதம் 8 புத்துணர்வான புதன்கிழமை. குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகளில் உங்களுடன் பயணத்தில் நான் கலைமகள் பாலசுப்ரமணி. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அப்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி

0: தெரிவித்துள்ளார். எல்நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: சிந்தனைகள் சிறகடிக்க புள்ளினங்கள் இசை பாடும் சுகமான காலை 6:03. உங்களுடன் ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க இந்நிகழ்ச்சி படிப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிகழ்ச்சியை வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:35 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை. தேதியும் செய்தியும். வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கொள்ள. 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரை இசை. 11:02 எக்ஸோ தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க. வட்டவிளை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. தொடர்ந்து குமரி பண்பலையுடன் எனக்கு கிடைத்த ஒரு பாராட்டும் அது தந்த மாற்றமும் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த சோகை குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. சிறுவயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் நேரலை. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரத்தில் வெள்ளி திரையில். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called for a stronger India-Indonesia strategic partnership, saying it will contribute not only to the prosperity of the two nations, but also to regional and global peace and stability. Addressing the Indonesian Parliament in Jakarta yesterday, Mr. Modi said, India follows path of development, not expansionism.
3: Bharat vistarvad nahi, vikasvad ki niti par chalta hai, aur isliye हम भारत में कहते हैं।

0: எனித்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம். யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறோம் என்பது புலனாகும். இது போன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதரை சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே. ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்க கூறியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.

இயற்கை இந்த நாளை தொடங்கி சிறப்பாய் நகர்ந்து வந்திருக்கும். இனிய நேரம் காலை 6:16. உங்கள் மனதிற்கு பிடித்த அலைவரிசை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. ஒரு புத்தகம் நமக்கு அறிவை கொடுக்கலாம், ஆனால் ஒரு திருக்குறள் நம் வாழ்க்கையையே மாற்றும் அளவுக்கு ஆற்றல் கொண்டது. எனவே திருக்குறள் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது வாழ்வின் பாதையை ஒளிரச் செய்யும் விளக்கு என்றார் குன்றக்குடி அடிகளார். குமரி பண்பலை நூற்றாண்டில் குறள் பற்றிய பெருமையுடன் காற்றில் மலர்கிறது பண்பலை நூற்றாண்டின் குறளமுதம்.

0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: வகை மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகை மாண்டதக்கார் செறின்.
0: தகுதி வாய்ந்த பெரியோர் கோபப்பட்டால் வகையாக அமைந்த வாழ்க்கையும் வானளவு குவித்த செல்வமும் இல்லாமல் போகும். குறள் எண் 897 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குமரி பண்பலை நூற்றொன்றில் குறளமுதம் கேட்டோம். நிரம்பிப்போது காலை 6:18. விடியல் ஒவ்வொன்றும் ஒரு புதிய நம்பிக்கை, கதிர் வெளிச்சம் ஒவ்வொன்றும் ஒரு புதிய வாய்ப்பு. மனதில் உற்சாகத்துடன் பயணிப்போம், இந்த நாளை சிறப்பாக்குவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை நூற்றொன்றின் பயணத்தில் இனிதாய் இணைந்திருப்போம். இருள் விலகி ஒளி பிறக்கும் ஒவ்வொரு விடியலும் இறைவன் எழுதும் புதுக்கவிதை. மலர் மலரும் ஒவ்வொரு காலையும் அவர் புன்னகையின் மொழிபெயர்ப்பு. தென்றல் நம்மை தழுவும் ஒவ்வொரு நொடியும் அவர் அன்பின் மென்மையான தொடுதல். பறவைகள் பாடும் ஒவ்வொரு இசையும் வாழ்க்கை இன்னும் அழகானது என்று இயற்கை சொல்லும் இறை செய்தி. கவிஞர் வாணிதாசன் அவர்களின் இறை சிந்தனை இவை. குமரி பண்பலை நூற்றொன்றில் ஆரம்பமாகிறது பக்தி மாலை. முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

இறைவன் நம் கைகளை பிடித்துக் கொண்டு நடப்பதில்லை, ஆனால் நாம் தடுமாறும் ஒவ்வொரு தருணத்திலும் விழாமல் தாங்கும் வலிமையாக நம்முடன் இருப்பார். இறை நம்பிக்கையோடு தொடர்வோம் இந்த இனிய நாளை. குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை பக்தி மாலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை. பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 இனிசை நேரம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரவிளை ஏ பிரேம்நாத் அவர்கள். அமுதசுரபி மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்களில் கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவக்குமார் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தியறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம். விருதுநகர் ரிங் நோடு ஜெயசேகர் தொகுத்து அனுப்பியுள்ள திரை இசை பாடல்கள். 9:15 செய்தி சுடர், 9:30 தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள், 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை வானொலி நிலையத்திலிருந்து.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்ற

0: பற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்துசக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார்.

0: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வபாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வபாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள் விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
3: கதிரவன் உதயமாகும் முன்னரே கனவுகளை விதைக்க புறப்படும் உழவர் பெருமக்களுக்கான குமரி பண்பலை 101 நேரம் காலை 6:56. கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியை. பசுமை படைத்து பசியை விரட்டும் வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம்.

எதிர்பார்க்கப்படும் வானிலை எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31-32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22-23 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால் வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ள நிலையில் இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த சோகை குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். காலை 11:02 எக்ஸூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் வட்டவிளை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். நேரம் காலை 7:00. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: வட்டார செய்திகள்.
0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள்.

மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் 2.7 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறன் பயனாளிகளுக்கு செயற்கை கால் வழங்கினார்கள். புத்தளம் பேரூராட்சி மற்றும் ராஜாக்கமங்கலம் பேரூராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆய்வு. சொத்தை விலை

0: சுற்றுலா தளம் நவீனப்படுத்தப்படும். மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து உதவித்தொகை, பட்டா பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளி நல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, கைம்பெண் உதவித்தொகை, குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி 525 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணுமாறு மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளுக்கு எளிதில் தீர்வு காணும் நோக்கில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு செயற்கை கால் கோரி வரப்பெற்ற மனு மீது நடவடிக்கை மேற்கொண்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 7 பயனாளிகளுக்கு 279,000 ரூபாய் மதிப்பில் செயற்கை கால்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு துறைகளின் சார்பில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று புத்தளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட படிக்கன் குடியிருப்பு பகுதியில் பள்ளிகள் மேம்பாடு திட்டத்தின் கீழ் 16.65 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பணிகளை விரைந்து முடித்து அங்கன்வாடி மைய குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பேரூராட்சி உதவி இயக்குநர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்டவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பணிக்கன் குடியிருப்பில் செயல்பட்டு வரும் புத்தளம் தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்க நியாய விலைக்கடை திடீர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பாமாயில், சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் இருப்புகள் மற்றும் பொருட்களின் தரம் ஆய்வு செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றியும் தரமாகவும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென கடை ஊழியருக்கு அறிவுறுத்தப்பட்டது. ராஜாகமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் ஆத்திக்காட்டு விளை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நபார்டு திட்டத்தின் கீழ் 39.36 லட்சம் ரூபாய் மதிப்பில் பத்ரகாளியம்மன் கோவில் முதல் தாமரைக்குட்டி விளை வரை தார் சாலை மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இப்பணியினை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் சொத்தவிளை மற்றும் சங்குத்துறை கடற்கரை பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பேசியபோது புத்தளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சொத்தவிளை கடற்கரையில் அதிகளவு சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். கடற்கரை பகுதியை நவீனப்படுத்தி சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ள 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சொத்தவிளை கடற்கரை பகுதிக்கு விரைவில் நீலக்கொடி சான்றிதழ் பெற்று சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொள்ள துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவு பெற்றது.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்கரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங்க் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை.
1: இணை சும்மா சொல்லக்கூடாதுன்னு உயர்தர உணவகம் அப்படின்னா வாசனை இழுக்குதுன்னு பூரி வாசனை எடுக்குதானே உங்களுக்கு?
2: தம்பி, பூரி வாசனை இழுக்குதா, கூட வச்சிருக்கக்கூடிய கிழங்கு இழுக்குதா?
1: கிழங்குதானே, கிழங்குதானே.
2: தம்பி, சோளத்தை பத்தி பரப்புரை உங்க ஊர்ல பண்ணணும் அப்படிங்கிற திட்டம், நீ அத காது கொடுத்து கேட்காம கிழங்கு இழுக்குது பூரி இழுக்குதுங்கிற, இப்ப நான் உங்க ஊர் பரப்புரையில செய்யக்கூடிய தகவல்களை சொல்றேன், கேக்குறியா பொறுமையாட்டு?
1: ஏனே, கிழங்கு ஒரு பக்கம் இழுத்தாலும் சொல்லுங்கண்ணே, கேக்குறோம்னே.
2: தம்பி, உங்க ஊர்ல பரப்புரை அன்னைக்கு சோள கஞ்சி வச்சு விடலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோளத்தை பத்தி தம்பிக்கு ஏதாவது தெரியுமா?
1: ஏனே, அந்த காலத்துல எங்க தாத்தா சொல்லுவாங்க, எங்க ஆச்சி சொல்லிட்டு இருப்பாங்க, இப்ப அதெல்லாம் நமக்கு தெரியாதுண்ணே.
2: என்னப்பா நீங்க பூரிய கூட சாப்பிட்டு முடிக்கல, அதுக்கு முன்ன சப்பாத்தி செட்டை கொண்டு வைக்கிறீங்க, இப்ப இதை வேற யாருக்கா வைங்க? கொஞ்சம் பொறுமையா தான்ப்பா சாப்பிடுவோம் நாங்க, இது ஒரு பெரிய உயர் ரக உணவகம்னு வந்தா நெருக்கடி குடுக்கறீங்க. தம்பி, சோளம் அப்படிங்கிற ரீதியில உங்க ஊர்ல பரப்புரை பண்ணக்கூடிய நிலையில ஒரு பக்கத்துல மக்களுக்கு பட்டையில சோள கஞ்ச குடுத்தரணும், புரியுதா?
1: புரியுதுண்ணே. சோளத்தின் மகிமை என்னன்னு?
2: இது ஒரு பாரம்பரியமான சிறுதானியம்ப்பா, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உகந்தது.
1: இணை சத்துக்கள் என்னன்னு?
2: நார் சத்து, இரும்பு சத்து, வைட்டமின்கள்லாம் கொட்டி கிடக்குதுப்பா. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சோள கஞ்ச குடிக்கலாம். சோள கஞ்சி தான் இல்ல, சோள சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை சாப்பிடலாம்.
1: பரவாயில்லையே, வேற என்னன்னு?
2: எடை குறைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா சோளத்தை சாப்பிடலாமா?
1: அற்புதமான தகவலை சொல்லி இருக்கீங்களே.
2: மலச்சிக்கல் வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சோளத்தை வாரத்துல ஒரு நாள் கஞ்சா பயன்படுத்தலாம.
1: அப்போ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுன்னு சொல்றீங்க.
2: அது மட்டும் இல்லப்பா, கெட்ட குழப்ப குறைச்சி இதய நோய் வராம பாதுகாக்க கூடிய ஒரு அற்புதமான சக்தி சோளத்துல இருக்க.
1: ஏனே, அப்புறம் சத்துக்கள்ல வேற ஏதாவது?
2: சோளத்தை பொறுத்த அளவுல கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமா இருக்குப்பா. எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாகிறதுக்கு ஒரு அற்புதமான சக்தி சோளத்துல இருக்க.
1: ஏய், என்னப்பா கூட்டம், அங்க போய் விளம்புங்கப்பா. முதலாளி பார்த்தாருனா சத்தம் போட இருப்பா, என்னதான் பேசுவாரு?
2: ஏ, அவனை பாரு, உங்ககிட்ட என்ன சொல்றான் பாரு.
1: ஏனே, அவரு உங்க பேச்செல்லாம் நிறைய கேட்டிருக்காராம்னே, அவருக்கு பல்லெல்லாம் கொஞ்சம் வலு இல்லாம ஆட்டம் குடுக்குதாம்னே.
2: ஓ, நான் பற்களுடைய வலுவை பத்தி சோழ ரீதியா சொல்லும் போது கேக்குறதுக்காக நின்னாரா?
1: ஆமாண்ணே, சரியா கேட்டிருக்காது. ஒரு
2: தடவை கூப்பிடுப்பா, கூப்பிடு.
1: அண்ணாஜி, இங்க வாங்க அண்ணாஜி, வாங்க அண்ணாஜி.
2: தம்பி, பயப்படாதப்பா, எதுவும் பயப்படாத. கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகம் உள்ள சிறுதானியம் அப்படின்னா சோளம்ப்பா. எலும்ப வந்து வலுவ வைக்கும், பல்லு கூட ஏதோ பிரச்சனை சொன்னப்பாரு, அந்த பல்லு வலுவாகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு சோள கஞ்சி குடியா?
1: இணை, நீங்க ரெண்டு மூணு தகவல்களை சொன்னதும் கொஞ்சம் சால்னா எக்ஸ்ட்ரா வல்லனை ஊத்திட்டு போறான்.
2: அதெல்லாம் இருக்கதான்ப்பா செய்யும், அவனுக்கு ஒரு பூரிப்பு சந்தோஷம். தம்பி, ரத்த சோகை நீங்க காரணமா உள்ள இரும்பு சத்து எதுல கொட்டி கிடக்க சொல்லு பாப்போம்?
1: சோளத்திலே.
2: அதேதான்ப்பா, உடம்புல உள்ள உப்பை குறைக்கக்கூடிய தன்மை இந்த சோளத்துக்கு உண்ட.
1: ஏ அப்பா, சோளத்துல என்னெல்லாம் சொல்லுறீங்க அண்ணே.
2: அதனால உங்க கிராமத்துல நாளை கழிச்சு பரப்புரை, சோள கஞ்சிக்கு ஏற்ற அளவுல மூல பொருட்களை நீ வாங்கிரு. இந்த அப்படி ஒரு 5000.
1: ஏ அப்பா, எங்க அண்ணனை பாரு, பரப்புரை மட்டும் பண்ணாம பரப்புரையில வரக்கூடிய மக்களுக்கும் சோள கஞ்சிய குடுக்கணும் அப்படிங்கறதுக்காக 3000 ரூபாய் செலவாகக்கூடிய இடத்துல 5000 ரூபாய் புதுத்தாளா இல்ல தாராரு?
2: என்னப்பா, ரொம்ப நேரம் ஆகுது, சாப்பிட்டு முடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பில்லு வந்தாச்சப்பா. நான் சப்பாத்தி சாப்பிடலையே. தம்பி, இந்தா பொடி பில்ல பொடி
1: பாரு. மனுஷன ஆர்டர் மட்டும் அவரு நல்லா கொடுத்தாரு, இப்போ பில்லு வந்ததும் நம்ம கையில தூக்கி தந்துட்டாரு. உயர்ந்த எண்ணத்துல 3000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் தந்தாலும் உணவகத்துல பில்லுன்னு வரும்போது நம்ம தலையில இல்ல வைக்காரு.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
4: காதில் கேட்கின்றதா?
3: இன்றைய காலை பொழுதை குறும்புகளால் நிறைவு செய்ய வரும் அரும்பை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம் சொல்லும் செல்ல குட்டியின் பேர் என்ன?
5: தீக்ஷன்.
3: தீக்ஷன், எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
5: காரவளை.
3: காரவளை பிள்ளைக்கு பிடிக்குமா?
5: ஆமா.
3: ஏன் பிடிக்கும்?
5: ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சர்ச் இருக்கு, இடம் இருக்கு.
3: ஓகேம்மா, இருக்கிற இடத்துல விளையாடுவீங்களா?
5: ஆமா.

0: கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ்.
1: வாவ், இவ்வளவு விளையாட்டு விளையாடுவீங்களா? யார் கூட விளையாடுவீங்க?
0: தங்கச்சி கூட.
1: பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: அம்மா, அப்பா, தாத்தா, நான், தங்கச்சி.
1: அவங்க பேர்லாம் எங்களுக்காக சொல்றீங்களா?
0: தாத்தா பேரு மெந்தஸ்லாஸ், அம்மா பேரு சரணியா, அப்பா பேரு நிஷான், தங்கச்சி பேரு லியானா.
1: வாவ், சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. தங்கச்சினா எவ்வளவு பிடிக்கும்?
0: ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப பிடிக்குமா? உங்க தாத்தா அன்பா இருப்பாங்களா உங்கள்ட்ட?
0: ஆமா.
1: தாத்தா கிட்ட என்னெல்லாம் வாங்கி கேப்பீங்க?
0: சாக்லேட், ஜூஸ், பிரவுனி.
1: சரி, ஓகேமா. பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆகுது?
0: 7.
1: என்ன படிக்கிறீங்க பிள்ளை?
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களாமா? ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
0: ஆமா.
1: ஸ்கூல்ல பிள்ளைக்கு என்னலாம் சொல்லி தந்திருக்காங்க?
0: அடிஷன், சப்ராக்ஷன், கம்ப்யூட்டர் சொல்லி தந்திருக்காங்க, இங்கிலீஷ், சவுண்ட்ஸ்.
1: ஓகே, இதுலயே உங்களுக்கு ரொம்ப எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்?
0: மேத்ஸ்.
1: அப்ப ஒரு அடிஷன் கேட்டா சொல்லிருவீங்களா?
0: ஆமா.
1: 25 பிளஸ் 10 எத்தனை?
0: 35.
1: வாவ், சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு எங்களுக்கு பிள்ளை நிகழ்ச்சியில என்ன சொல்லி தர போறீங்க?
0: கம்ப்யூட்டர்.
1: சரி, ஓகேமா.
0: குட் மார்னிங் எவ்ரிவன், மை நேம் இஸ் தீக்ஷன். I am going to talk about computer. A computer is an electronic machine that helps us to draw, laugh, saw videos, play games, write. Computer has four main parts: monitor, keyboard, mouse, and CPU. Monitor shows data. Keyboard types letters and numbers. Mouse point letters and numbers. CPU is brain of computer. Computer has input device and output device. Input devices are mouse, keyboard, joystick. Output devices are speaker, monitor, printer. Thank you.
1: சூப்பர், அழகா கம்ப்யூட்டர் பத்தி அப்படியே கண் முன்னாடி காட்டிட்டீங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்குமா?
0: எஸ்.
1: கம்ப்யூட்டர்ல டிரா எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
0: ஆமா, பண்ணிருக்கேன்.
1: என்னெல்லாம் டிரா பண்ணிருக்கீங்க?
0: ஸ்கை, ஹோம், டார், கியூப்.
1: ஓகே, கலரிங் எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
0: ஆமா, பண்ணிருக்கேன்.
1: சரி, ஓகே. என்னெல்லாம் கலர்ஸ் தெரியும் பிள்ளைக்கு?
0: ப்ளூ, எல்லோ, ரெட், கிரீன், ஆரஞ்ச்.
1: ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க, அழகா பேசுனீங்க. இன்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நீங்க நினைச்ச மாதிரி ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துகள்.
0: Thank you. Have a nice day.
2: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் இணைய நட்பு குமரி பண்பலை 101. சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை வானொலி நிலையத்திலிருந்து
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய

0: உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திரமோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர், அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் ஹாலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தர

0: திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராக்கஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24 அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாயின. 100 பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்திருப்பதாகவும், 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்புக்கு 201 எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 சேர்த்தார். சாம் கரன் ஆட்டம் இழக்காமல் 41 எடுத்தார். 202 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 76 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசை என்னும் இன்ப ஆற்றல் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 7:26. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக,
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர் நாகர்கோவில். கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை.

0: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
0: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
0: போன் 7358737358.
2: சேவை செய்திகள். தம்மத்துக்கோணம், வளர்நகர், ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கல், ஏடு வாசிப்பு மற்றும் வாகன பவனி. 23rd திருவிழாவில் இன்று மாலை 4 மணிக்கு திருஏடு வாசிப்பு, 8 மணிக்கு ஐயாவுக்கு பால் பணிவிடை. மின்தடை பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை கோட்டார், வடிவீஸ்வரம், மீனாட்சிபுரம், கணேசபுரம்,

பிற்பகல் 3 மணி வரை கோட்டார், வடிவீஸ்வரம், மீனாட்சிபுரம், கணேசபுரம், இடலாக்குடி, ஒழுகுனிசேரி, தளியபுரம், சரலூர், கரியமாணிக்கபுரம், செட்டிக்குளம் சந்திப்பு, சர்க்குண வீதி, ராமன்புதூர், வெள்ளாளர் காலனி, சவேரியர் கோயில் ஜங்ஷன் மற்றும் ராமவர்மபுரம், இந்துக்கல்லூரி, வேதநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது. மின்பாதைகளில் மின்னூட்டம் இருக்காது என்று கருதி பொதுமக்கள் மின்னூட்டிகளின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், இந்த தினத்தன்று பராமரிப்பு பணிக்கு மின்பாதைக்கு இடையூறாக நிற்கும் மரக்கிளைகளை அகற்றுவதற்கு மற்றும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றும் பணிகளுக்கு வாரிய பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோணம் நாகர்கோவில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷன் பற்றிய அறிவிப்பு. அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்காக நேரடி மாணவர் சேர்க்கைக்கு, அதாவது ஸ்பாட் அட்மிஷனுக்காக, இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்காக இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணை சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: வணக்கம். காலை 7:30 உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் ஸ்பெஷலான ஒரு நட்பு நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம் வணக்கம். வாரும், இன்று அரசவைக்கு வருவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்?
1: மன்னா, எனது காலத்துக்கு பிறகும் எனது பெயரை இந்த உலகம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் இந்த அரண்மனைக்கு வந்து சென்றதற்கான எனது கால் தடத்தை பதிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தேன். அதுதான் சற்று காலதாமதம்.
2: ஓஹோ, அப்படி என்றால் இன்று அரண்மனை வாசலில் புதிதாக இட்டயிரமான சிமெண்ட் தரையில் உமது கால் தடத்தை பதித்து விட்டு வந்திருக்கிறீர். உமக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்?
1: மன்னா, அந்த தவறை நான் செய்வேனா? அதற்கு பதிலாக அரண்மனை வாசல் முதல் அரண்மனை சுற்றுச்சுவர் அனைத்திலும் நான் இங்கு வேலை பார்த்திருக்கிறேன் என்று எனது பெயரை எழுதி நான் இங்கு வந்து சென்றிருக்கிறேன் என்று ஒரு 80 எழுதி வைத்து விட்டு வந்திருக்கிறேன்.
2: என்ன இது மந்திரியாரே, சிறு பிள்ளைகள் சுவரில் எழுதுவதுதான் எனக்கு நினைவிற்கு வருகிறது.
1: எனக்கு சுற்றுலா தலங்களில் மற்றும் நினைவு சின்னங்கள் இருக்கும் இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் போகும் போது கோட்டை சுவர்களிலும் நினைவு சின்னங்களிலும் தங்கள் பெயரை எழுதுவார்களே, அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது.
2: விளையாட்டு பேச்சு எல்லாம் இருக்கட்டும், ஆனால் மந்திரியாரே, எனக்கு கூட தோன்றாத இந்த சிறப்பான யோசனை உமக்கு எப்படி தோன்றியது?
1: மன்னா, எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் சிலவற்றில் சிகை கொற்றன் என்ற வணிகர் தமிழ்நாட்டிலிருந்து எகிப்துக்கு வந்து சென்றதை குறிக்கும் வகையில் தனது பெயரை எழுதி இங்கு வந்து சென்றேன் என்று வெவ்வேறு 5 பிரமிடுகளில் 8 எழுதியிருக்கிறாராம். அதுவும் கல்வெட்டில் இந்த செய்தியை கேட்ட பிறகுதான் எனது பெயரை எழுதும் யோசனை உதித்தது.
2: ஆமாம், நினைவிருக்கிறது.

0: இந்த செய்தியை சமூக வலைதளத்தில் பார்த்தேன். அப்போது அது உண்மைதானா, இதை எப்படி நம்புவது என்று.
1: மன்னா, ஸ்காட்லாந்து மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எகிப்திய பிரமிடுகளில் ஆராய்ச்சி செய்த போது அங்கே கோபன், சாத்தன், கிரண் போன்ற தமிழ் வார்த்தைகளும் சிகைகொற்றன் என்ற பெயர் 8 இடங்களிலும் வந்தேன் பார்த்தேன் என்று பொருள் தரும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் கல்வெட்டாக. இதை சென்னையை சேர்ந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களும் உறுதி செய்திருக்கின்றனர்.
0: அப்படியா, ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து ஒரு வணிகர் கடல் கடந்து இவ்வளவு தூரம் அங்கு சென்று அப்படி என்ன வணிகம் செய்திருப்பார்? இதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது.
1: பழங்காலத்தில் நமது தமிழகத்திலிருந்து எகிப்திற்கு கடல் வழியாக வணிகர்கள் மசாலா பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்களை விற்க சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்களது வருகையை அடையாளப்படுத்த இந்த எழுத்துக்களை அங்கு கல்வெட்டில் பொறுத்திருக்கிறார்கள்.
0: அப்படி என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு டூரிஸ்ட் அங்கு சென்றிருக்கிறார். வியாபாரம் செய்துவிட்டு ஊரை சுற்றி பார்த்து விட்டு வந்திருக்கிறார். பலியாள்தான்.
1: மன்னா, பண்டைய தமிழ்நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள கேரளா மற்றும் முசிறி போன்ற இடங்களில் இருந்து தமிழ் வணிகர்கள் மற்றும் வணிகர்கள் செங்கடல் வழியாக இந்திய துறைமுக நகரமான பெரணிக்கே வரை கப்பலில் பயணித்திருக்கின்றனர். இவர்கள் உலகளாவிய வணிக பாதையில் ஈடுபட்டு கிரேக்க மொழியையும் கற்று ஒப்பந்தங்களையும் எழுதியிருக்கிறார்களாம்.
0: மந்திரியாரே, இந்த தமிழர்களின் உலகளாவிய கடல் வணிகத்தையும் உலக வர்த்தக வரைபடத்தில் தமிழர்களின் செல்வாக்கையும் பறைசாற்றுகின்றன. நாமும் நமது பெயரை வரலாற்றில் பதிக்க வேண்டும். உலகம் நம்மை பற்றி பேச வேண்டும். மந்திரியாரே, பல நாடுகளுக்கு சென்று நமது வரலாற்று தடத்தை பதித்துவிட்டு. இல்லை இல்லை இல்லை, நான் மட்டும் இந்த 73 இளையேசி மன்னர் மட்டும் தடத்தை பதித்து விட்டு வருகிறேன்.
1: வழியை சொல்வதுனால் பெயர் வாங்குவது மன்னரும்.
0: மந்திரியாரே, உடனே கப்பல்களை தயார்படுத்துங்கள். நாளையே எனது பயணத்தை தொடங்குகிறேன்.
1: மன்னா, மறந்து விட்டீர்களா, நமது கப்பல் படையை மன்னர் மகேந்திரனுக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறோமே.
0: ஆமாம், மறந்து விட்டேன்.
1: இந்த மறதி மன்னரை வைத்துக் கொண்டு நான் படும் பாடு இருக்கிறதே. ஐயோ, முடியவில்லை.

அன்பான நேயர்களுடன் அழகான ஒரு பயணம். ஒரு பெர்ஃபெக்ட் டைம் காலை 7:35. This is your favorite radio, Akashwani, Nagarkovil, Kumar FM 101. அடுத்த சில நேரங்களில் இசையோடு தகவலும் ஜாயின் பண்ற தென்குமரி இதே நிலையை ரசிக்கலாமா?

ஆகாஷ்வாணி 90. இந்தியா முழுவதுமா ஆகாஷ்வாணி தன்னோட 90வது ஆண்டு விழாவை வெகு சிறப்பா கொண்டாடி மகிழ்ச்சியா நடைபெற்றுட்டே இருக்கு. அதுல நாமளும் ஒரு சின்ன பங்காவது இருந்திருப்போம். கடந்த ஜூன் 8 அன்னைக்குதான் 90வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் நிறைவு விழா நடந்துச்சு. 1936 தொடங்கப்பட்ட இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி அப்படின்னு மறுபெயரிடப்பட்டு தன்னோட ஒலிபரப்பை தொடங்குச்சு. ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா இந்திய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில ஆகாஷ்வாணி ஜலந்தர் வானொலி நிலையம் பாரம்பரிய இசை கச்சேரியும் நடத்தினாங்க. இது தொடர்பாக நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்துல கோஹிமா, புதுச்சேரி அப்புறமா ஷில்லாங் வானொலி நிலையங்கள் பங்கெடுத்துச்சு. ஸ்பெஷலா நம்ம குமரி பண்பலை 101 பல சிறப்பான வானொலிக்கு 90 நிகழ்ச்சிகளையும் தந்துச்சு. வானொலி ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிற தரப்புல குமரி மாவட்ட அளவுல கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டியும் வினாடி வினா நிகழ்ச்சியும் நடந்துச்சு. சரி, ஏன் இவ்வளவு விஷயம் 90 வருஷ கொண்டாட்டம் முடிஞ்சாச்சே அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா 100 ஆண்டுகளை தொடரும் இல்லையா? 100 ஆண்டுகள்

யும் கடந்த காற்றின் மகிழ்வான இசையோடு இனிமையும் கலந்த இந்த பயணம் தொடரணும் அப்படின்னு நாம வாழ்த்தணுமா இல்லையா, அதுக்காகத்தான் இந்த தகவல். ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்லிடலாமா ஆகாஷ்வாணிக்கு? கங்கராச்சுலேஷன்ஸ் ஆகாஷ்வாணி. இருந்தாலும் வரக்கூடிய 2027 வானொலி ஒலிபரப்பு 100 ஆண்டு கொண்டாட்டங்களை துவங்க இருக்கும் நிகழ்வை முன்னிட்டு ஒரு புகைப்பட கூடம், அதாவது போட்டோ கேலரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தொடங்கி இருக்கு நம்ம ஆகாஷ்வாணி. இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க, இவ்வளோ விஷயமும் தென்குமரி தேனிலையோட பொது அறிவு கேள்விக்கு தான். எஸ், அதே தான். போயிடலாமா? ஆகாஷ்வாணி தனது 100 ஆண்டு கொண்டாட்டங்களை துவங்க இருக்கும் நிகழ்வை முன்னிட்டு ஏற்படுத்தியுள்ள புகைப்பட கூடத்தின் பெயர் என்ன, அதாவது போட்டோ கேலரியின் பெயர் என்ன? கேள்வி திரும்பவும் சொல்றோம், ஆகாஷ்வாணி தனது 100 ஆண்டு கொண்டாட்டங்களை துவங்க இருக்கும் நிகழ்வை முன்னிட்டு ஏற்படுத்தியுள்ள புகைப்பட கூடத்தின் பெயர் என்ன? கேள்விக்கான பதில நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பிளஸ் வாய்ஸ்ல மோகன் ராஜ் வரிகளை பாடிக்கிட்டே கும்கி 2 பிலிம் சாங் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாமா? பாடலோட வரிகளும் நம்ம வானொலிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற ஃபீல் தரும் இந்த பாடல். உன்னை விட்டா நான் எங்க போவேனோ, நெஞ்சுக்குள்ள வண்ணங்களை பூசி சந்தோஷத்தை மாலை கட்டி போட இப்ப கேட்கலாமா?

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
6: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
5: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
6: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
5: மற்றும் 0465129643. Friends ITI மத்தி கோடு திக்கணம் கோடு.
7: Life is so sweet. Feel the beat with the Kumari FM 101. இது உங்க ஃபேவரட் ரேடியோ, நாகர்கோவில் ரேடியோ.

0: ஜெயன்குமார் இன்றைய ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டோம், அதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாமா? ஆகாஷ்வாணி தனது நூற்றாண்டு கொண்டாட்டங்களை துவங்க இருக்கும் நிகழ்வை முன்னிட்டு ஏற்படுத்தியுள்ள போட்டோ கேலரி புகைப்பட கூடத்தின் பெயர் என்ன? கேள்வியும் பதிலும் மீண்டும். ஆகாஷ்வாணி தனது நூற்றாண்டு கொண்டாட்டங்களை துவங்க இருக்கும் நிகழ்வை முன்னிட்டு ஏற்படுத்தியுள்ள போட்டோ கேலரி புகைப்பட கூடத்தின் பெயர் என்ன? இதோட பெயர் வந்து ஸ்வர் பிரேரணா வீதிகா. ஆகாஷ்வாணி தன்னோட 90வது ஆண்டு விழாவின் ஒரு பகுதியா இந்த புகைப்பட கூடத்தை தொடங்கியிருக்கு. இது இந்திய இசை பாரம்பரியத்துக்கு அளப்பரிய பங்கை வழங்கிய புகழ்பெற்ற இசை கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரி, இது எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இது புதுடில்லியில உள்ள ஆகாஷ்வாணி பவன்ல ரெங் பவன் ஆடிட்டோரியத்துலதான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தோ ஆசிய புல்லாங்குழல் கலைஞர் பண்டிதர் பத்ம விபூஷன் ஹரிபிரசாத் சௌராஸ்ரியா அவர்கள் தான் இதை திறந்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்வர் பிரேரணா வீதியாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பாரத ரத்னா விருது பெற்ற எம் எஸ் சுப்புலட்சுமி, உஸ்தாத் பிஸ்மில்லா கான், பண்டிட் பீம்சன் ஜோஷி, பண்டிட் ரவிசங்கர், லதா மங்கேஷ்கர், டாக்டர் பூபன் கசாரிகா உள்ளிட்ட 20 இசை ஜாம்பவான்களின் உருவங்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதோட ஒரு சவாலும் விடுவோமா? அடுத்தது ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை கடந்தாச்சு, இனி 100 ஆண்டுகளை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது இந்த ஸ்வர் பிரேரணா வீதிகாவுக்கு போறோம், ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். நம்பிக்கையை விடாம துரத்துவோம், செலிபிரேட் பண்ணுவோம், சக்சஸ் ஃபாலோ பண்ணுவோம். நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 இப்ப கேட்போம். தேதியும் சேதியும்
1: இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி.
2: இந்திய கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: சௌரவ் கங்குலி அவர்கள் 1970

0: 2002 இதே நாளில் கொல்கத்தாவில் பிறந்தார்.
1: இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் தாதா என்றும் மகாராஜா என்றும் அழைக்கப்படும் இவர் கிரிக்கெட் வீரர், கிரிக்கெட் வர்ணனையாளர் மற்றும் இந்திய தேசிய கிரிக்கெட் அணியின் தலைவராகவும் இருந்துள்ளார்.
0: இந்தியாவின் வெற்றிகரமான கிரிக்கெட் கேப்டன்களில் ஒருவராக கருதப்படும் இவர் 2007 ஐசிசி T20 உலக கோப்பையில் ஒரு பேட்ஸ்மேனாக வெற்றி பெற்ற அணியில் இருந்தார்.
1: ஒரு கேப்டனாக இந்திய அணி 2002 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை இவரது தலைமையில் வென்றது.
0: இவர் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் இன்சமாம் உல்ஹக் ஆகியோருக்கு பிறகு ஒருநாள் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்த 3வது பேட்ஸ்மேன் ஆவார்.
1: இவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதினை பெற்றுள்ளார்.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகை ரேவதி அவர்கள் 1966 இதே நாளிலும்,
1: நடிகை சுகன்யா அவர்கள் 1969 இதே நாளிலும் பிறந்தவர்களே.
0: வாஸ்கோட காமாவின் இந்தியாவிற்கான முதல் ஐரோப்பிய நேரடி பயணம் 1497 இதே நாளில் ஆரம்பித்தது.
1: இதே 2006 இதே நாளில் மாப்பு சிவஞானம் மற்றும் புலவர் குழந்தை ஆகியோரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன.
0: ஜே.கே. ரவுலிங் எழுதிய ஹாரி பாட்டர் தொடரின் 3வது புத்தகமான ஹாரி பாட்டர் அண்ட் த பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் 1999 இதே நாளில் வெளியிடப்பட்டது.
1: எழுத்தாளரும் வரலாற்று ஆசிரியருமான மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: ஒரு தமிழ் அறிஞரும் எழுத்தாளருமான வெங்கடசாமி அவர்கள் தமிழக வரலாறு பற்றி பல அரிய ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார்.
1: தொல்லியல், கல்வெட்டியல், நாணயவியல் ஆகிய துறைகளில் களப்பணியாற்றியுள்ள இவர் தென்னிந்திய எழுத்து முறைகள் யாவற்றையும் கற்றுத் தேர்ந்தவராவார்.
0: இருமுறை சென்னை தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இவரின் நூல்களை 2000 தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியது.
1: இவர் 1980 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: இந்திய எழுத்தாளர் ராஜாராவ் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: ராஜாராவ் அவர்கள் ஆங்கிலத்தில் புதினம் மற்றும் சிறுகதைகள் எழுதிய இந்திய எழுத்தாளரும் பேராசிரியரும் ஆவார்.
0: இவரின் படைப்புகள் மீவியற்பியல் தாக்கத்தை அதிகம் கொண்டிருக்கும்.
1: தனது பல்வேறு எழுத்து படைப்புகளின் மூலம் இந்திய இலக்கியத்திற்கு மட்டுமல்லாது உலக இலக்கியத்திற்கும் இவர் பங்காற்றியுள்ளார்.
0: சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றுள்ள இவர் 2006 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: நம் நாட்டின் 8வது பிரதமராக 1990 முதல் 1991 வரை பணியாற்றிய சந்திரசேகர் அவர்கள் எந்த ஒரு அரச பதவியையும் வகிக்காத 2வது இந்திய பிரதமர் ஆவார்.
1: இவர் 2007 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: ஆயிரத்து 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்து இந்திய விடுதலைக்காக போராடி சிறை சென்ற இந்திய விடுதலை போராட்ட வீரர் தியாகி நீலமேகம் பிள்ளை அவர்கள் 2014 தனது 93வது வயதில் காலமானார்.
2: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
3: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
2: தோல் நோய்கள்,
3: வயிற்று செரிமான கோளாறுகள்,
2: மூட்டுவலி, வாதம்,
3: சுவாச கோளாறுகள்,
2: மூலம்,
3: தலைவலி, மைக்ரேன்,
2: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
3: 9443693100.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர்.

0: இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
0: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
2: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
0: செல்
2: 7305365016.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: குமரி பண்பலை 100 நேர்களை இப்போ நேரம் பார்க்கலாம். நேரம் பொது காலை 7:52. தூரங்கள் பிரித்தாலும் காற்றின் பாதையில் இனிமையாய் உங்களுடன் வானம் பாடியாய் இசையோடு இன்பமாய் கேட்டுட்டே இருக்கீங்க. நாகர்கோவில் ரேடியோவில் இருந்து தென்குமரி தேனலை. எப்பவாவது நீங்க பாராட்டு வாங்கியிருக்கீங்களா, இல்லட்டா யாரையாவது பாராட்டிருக்கீங்களா? அப்படி நீங்க வாங்கின பாராட்டு உங்களை வந்து ஏதாவது மாறுதல் தந்திருக்கா? அந்த பாராட்டு தான் என்ன இப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இன்னும் எனக்கு பாராட்டு வேணும்னு கடுமையா நான் உழைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னடா இப்படி சொல்லிட்டே போறீங்களே, என்ன பாராட்டு அப்படின்னு சொல்றீங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்று முற்பகல் 11:30 நம்ம பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்க வரலாம் நம்ம குமரி பண்பலை 101 நேரலைக்கு. என்ன நேரலை? குமரி பண்பலையுடன் நேரலைக்கு எனக்கு கிடைத்த ஒரு பாராட்டும் அது தந்த மாற்றமும் அப்படிங்கிற தலைப்புல பேசலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும் 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். அப்புறமா ஒரு மொபைல் எண்ணுக்கு 890 32 570 39. வாங்க ஜாலியா பேசுங்க. உங்களுக்கு கிடைச்ச பாராட்டு என்ன அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லலாமே. அந்த பாராட்டு தான் என்ன இப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு அடுத்தவங்களுக்கும் நீங்க சொல்லலாம். இது உங்க ஃபேவரட் ரேடியோ நாகர்கோவில் ரேடியோ. கேட்டுட்டே இருக்கீங்க தென்குமரி தேனலையே. இனி தாமரையோட அல்லி மலரை குறிக்கும் அழகிய நீலோற்பவம் என்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய கருணைதர் பூவை நினைவூட்டும் மெல்லிசை. இது அனிருத் இசையில, ஆபிவி ஸ்ருதிகா சமுத்திராலயாவின் குரல்ல. மனம் ஒன்றாய் ரசிக்க இந்தியன் 2 பிலிம் சாங் இப்போது.

ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட், அது மைண்ட்ல ஷார்ப்பா மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய குமரி எஃப்எம் 101 ஸ்பெஷலான நேரங்கள் தான். டைம் இப்போ ரெடி ஆகுது காலை 8 மணிக்கு. ஸ்டே கனெக்டட் வித் யுவர் ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் குமரி எஃப்எம் 101. இப்போ செய்தி சுருக்கம் கேட்கலாம். Then we'll be right back. Be happy always.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடியை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கானே விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான NLCயின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது.

0: வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 8:03. காற்று எவ்வளவோ வேகமா எதிர்த்தாலும் பறவைகள் பறக்கத்தான் செய்யும். அலை எவ்வளவோ வேகமா அடிச்சாலும் போட் நகரத்தான் செய்யும். சோ எவ்வளவு சவால்கள் லைஃப்ல வந்தாலும் மைண்டை ஏசி மாதிரி கூலா வச்சுக்கணும், அதுக்கு ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணணும். உங்களோட ஃபேவரட்டான ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. தென்குமரி தேநிலையை கண்டினியூ பண்ணலாமா?

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: தென்குமரி தேநிலையில இனி வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம் தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 270 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 48 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் பத்தி எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் பத்தி எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் கிலோ ஒன்றுக்கு 95 ரூபாய், சவ் சவ் 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 25 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 75 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவரும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தேங்காய் குடுமியுடன் 50 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 53 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், புதினா கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், பால் சேம்பு 80 ரூபாய், வழுதுலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், நெல்லிக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி பயிறு 48 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், ஒட்டு மாங்காய் 30 ரூபாய். இனி பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய்க்கும், பப்பாளி 30 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: இனி நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் 5 பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும்.

0: பர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
4: குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் இன்னைக்கு காலை நேர நிலவரப்படி, பேச்சிப்பாறை அணை 34.05 அடி, பெருஞ்சாணி அணை 66.95 அடி, சிற்றாறு 1 13.38 அடி, சிற்றாறு 2 13.48 அடி, பொய்கை அணை 16.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.88 அடி.
5: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
6: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
5: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
6: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களே.
5: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
6: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
5: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-400-5011. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-3453-50. என்ன புரிஞ்சுதா?
6: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-400-5011. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-3453-50.

நம்ம வீட்டு குட்டி சுட்டிஸுக்கு நாம என்னெல்லாம் சொல்லி கொடுக்கறோம், இல்ல அவங்க தான் நமக்கு என்னெல்லாம் சொல்லி தர்றாங்க. இப்ப ஒரு சிந்தனை வருது இல்ல, நாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா இல்லட்டா அவங்க சொல்றத நாம கேட்கணுமா? எப்படி இருந்தாலும் நாம தான் வந்து குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? குழந்தைங்க நமக்கு இப்ப டிஜிட்டல் யுகத்துல அவங்களோட அவங்களுடைய உதவியை நமக்கு தேவைப்படுது. இருந்தாலும் நல்ல பழக்க வழக்கங்களை நாம தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பேச வரலாம். ஒன்று பத்துக்கு ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னா, சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள். இதுக்கான நிலைய தொலைபேசியங்கள் 04562 அப்படிங்கிற இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் நீங்க வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். இப்போ நம்ம தென்குமரி தேநிலைக்கு வருது மாஸ்க்.

நினைச்சாலும் சொல்லக்கூடாது பொய் அப்படிங்கிற சூப்பரான வரியோட ஒரு பாடல் கேட்டோம். பேசிய வார்த்தைகளும் கேட்ட இசையும் காற்றோடு காலத்தில் கரைந்தாலும் உங்கள் எண்ணங்களை தொட்ட குமரி எஃப்எம் 101 நேரங்கள் என்றும் நினைவில் நிலைத்திருக்கும். இந்த இனிய நினைவோடு தென்குமரி தேனலையை தந்த குமரி பண்பலை 101 இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணி. வாழ்க்கைய அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்புவோம். மீண்டும் காலை 8:30 சந்திப்போம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்போம்.

0: In men's cricket, England defeated India by 125 runs in the third T20 International at Trent Bridge in Nottingham last night, chasing a target of 202 runs set by England. India lost wickets in quick succession and were all out with a paltry score of 76 in 11.4 overs. For England, Josh Tung took four wickets, while Jofra Archer scalped three. And now for a look at today's newspapers, it's over to Shagun.
1: Thank you, Abhishek. The wide-ranging talks in Jakarta between PM Modi and Indonesian President Prabowo Subianto is noticed prominently by the dailies Brahmos, Astra, EVMs in focus as India-Indonesia Inc. 14 packs headlines the Tribune. The Indian Express in an editorial piece writes the end of football superpower dump. The paper elaborates, world football's beloved giant Brazil is sinking in a World Cup where tiny nations like Cape Verde and Curaçao showed that they even can compete and where Germany and Holland went home early while Italy were a no-show. And finally, Ernest Hemingway's novel The Sun Also Rises on Bull Runs Turn 100. Well, the Indian Express writes that Nobel laureates work places Spanish city Pamplona on the map for millions of people. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. India and Indonesia strongly condemn terrorism in all its forms and call for decisive and coordinated international efforts to combat this menace. Prime Minister Narendra Modi becomes the first Indian Prime Minister to address Indonesian Parliament, calls for deeper strategic partnership between the two countries. Prime Minister's office reviews El Nino impact, asks central ministries to work with states on preparedness measures. ED conducts searches at multiple locations in Kolkata in connection with financial irregularities involving bank accounts linked to Trinamool Congress. US launches strikes against Iran after attacks on vessels in Strait of Hormuz, also revokes its sanctions relief on Iranian oil. And in football, Argentina and Switzerland enter quarterfinals of FIFA World Cup. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
4: சைபால்.
6: ஒரு நண்பர் அவசர அவசரமா என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் சுலபமாக செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்ன உங்களால் முடியாத காரியத்தை அவன் செஞ்சுட்டாங்கிறீங்க, அது என்ன காரியம்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5ஆம் வகுப்பெல்லாம் ஒரே தடவையில் பாஸ் ஆகிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கிறான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினவன் அவன், இவருக்கு மூச்சு வாங்குது. நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும்போது அது நமக்கு ஆச்சரியமாக தெரியுது. இப்போ சர்க்கஸ் பார்க்குறோம், அங்கே ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அதை பார்க்குறப்போ அது நமக்கு ஆச்சரியமாக தெரியுது. ஏன்னா அது மாதிரி அந்த இடத்துல தொங்குறதுங்கிறது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்த ஒருத்தர் ரொம்ப சுலபமாக செய்கிறப்போ நாம் வந்து மருள்வது இயற்கை. இதைத்தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுதான், அதையும் தொல்காப்பியம் தான் சொல்லுது. அது என்ன 4 வகை அப்படின்னா, முதல் வகை எப்படின்னா புதுமையான அரிய செயல்களை செய்வது. ரெண்டாவது வகை என்னென்னா பெரிய செயல்களை செய்கிறது. மூணாவது வகை எப்படின்னா மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. நாலாவது வகை வந்து ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு மதினம் சாலா மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்க்குறப்போ ஆரம்பத்தில் ஆச்சரியமாக இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு பழகி போடுது. இப்போ வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ அதை சுற்றி எவ்வளவு கும்பல், ஒரு பெட்டி பேசுது அப்படிங்கிறது எவ்வளவு வியப்புக்குரிய விஷயம். இப்போ யாரும் வானொலி பெட்டியை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறதில்ல, வச்சிருந்தால் தான் ஆச்சரியமாக பார்ப்பாங்க சில பேர், இந்த காலத்தில் எப்படி வச்சுருக்கிறாரேன்னு சொல்லி. மாறாக அதை அலட்சியமாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம்.

0: எதை பற்றியும் போதுமான அளவு புரிஞ்சிக்காதப்போ ஒருத்தர் ஆச்சரியப்படுறார். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆச்சரியம் மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்மளை வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகள், அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரியே ஆக்கப்பூர்வமான செயல்களும் நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்தும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல் நமக்கு ஆச்சரியத்தை தருது. இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாடிய 30 நூலில் ஒரு பாட்டு வருது, ஆற்றல் பிறர் அறிதலின் ஆகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிவாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயல்களை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இவர்கள் வந்து புகழப்பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள். ஆக எல்லா வகையிலையுமே மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இன்றைக்கி இளைஞர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சரியப்படுங்கள், ஆச்சரியப்பட வைப்பீர்கள். இந்த காலத்தில் நம்ம எப்படியெல்லாமோ ஆச்சரியப்பட வைக்கிற அதிசய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலுக்கு கொண்டுகிட்டு வந்தாங்க. சிறை அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தார். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வந்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு கேட்டான். இதுக்கு சிறை அதிகாரி சொன்னார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலை ஆகி போய் 6 ஆச்சு, இவ்வளவு லேட்டாக திரும்பி வர்றியா, அதுதான் எனக்கு ஆச்சரியம் அப்படின்னாராம். இது ஒரு வகையான ஆச்சரியம். ஆனால் வாழ்க்கையில் வியப்புங்கிறது ஒரு தேவைப்படுகிற மெய்ப்பாடு. ஆச்சரியப்படுவோம், ஆச்சரியப்பட வைப்போம். அப்படி இந்த உண்மையை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.

0: 3 in 1 மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
1: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை காராளர். காராளர் அப்படின்னா உழவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது கார் அப்படின்னா மேகம், ஆளர் அப்படின்னா ஆள்பவர். சோ மேகம் தரும் மழையை நம்பி வேளாண்மை செய்பவர்களை தான் நாம காராளர் அப்படின்னு சொல்றோம்.
0: இதற்கான உதாரண வாக்கியம், பருவமழை பொய்த்த போதிலும் தன் விடாமுயற்சியினால் செழிப்பை உருவாக்கினார் அந்த பண்பட்ட காராளர். அப்படின்னா பருவமழையே இல்லாதப்பவும் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல செழிப்பை உண்டாக்குனாரு அந்த உழவர் அப்படிங்கறது இந்த வாக்கியம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time on you, we're getting
0: together. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் குவிண்டெசென்ஷியல். குவிண்டெசென்ஷியல் அப்படின்னா முன் மாதிரியா விளங்குறது, உதாரணமா விளங்குறது.

0: வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ இஸ் த குவிண்டெசென்ஷியல் ஜென்டில்மேன், அதாவது பண்புள்ள மனிதருக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சோ இங்க குவிண்டெசென்ஷியல் அப்படிங்கறது பண்புள்ள மனிதர் அப்படிங்கறத குறிக்குது.
1: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ்.
0: சூரியன் எப்போதெல்லாம் திசை மாறுதோ அப்போதெல்லாம் அந்த சூரியனை பின்தொடரக்கூடிய விசுவாசிகள் நம்ம பூமியில நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தங்களை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். காலையில கிழக்கு நோக்கி தொடங்கி மாலையில மேற்கு வரை சூரியனை பின்தொடரும் சூரிய காந்தி தாங்க அந்த மிகப்பெரிய விசுவாசி. சோ இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல அந்த சூரிய காந்தி ஏன் சூரியன் நோக்கி திரும்பி நிக்குது அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம்.
1: மனுஷங்களான நமக்கு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். அந்த கிளாக் தான் ஆட்டோமேட்டிக்கா நம்மள காலையில நம்ம அலாருமே வைக்காம தூங்கினா கூட நம்மள காலையில கரெக்டா எழுப்பி விடும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த சூரியகாந்தி செடிகளுக்கும் கூட ஒரு உள்முக உயிரியல் கடிகாரம் இருக்கு. இது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மலரை வந்து கிழக்கு நோக்கி திரும்புறதுக்கு தயார் செய்து விடுமா. இந்த சூரியகாந்தி பூவோட தண்டனுடைய நுனி பகுதியில ஆக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. இந்த ஹார்மோனுக்கு என்ன குணம் இருக்கு அப்படின்னா, இது எப்பவுமே வெளிச்சத்துக்கு பயந்து நிழல் விழற பக்கமா போய் ஒளிஞ்சுக்குமா. பகல்ல சூரிய ஒளி தண்டினுடைய ஒரு பக்கத்துல படும் போது இந்த ஆக்சின் ஹார்மோன் நிழல் இருக்கிற மறுபக்கத்துல போய் ஒளிஞ்சுக்குமா.
0: நிழல் பக்கத்துல ஆக்சின் அதிகமா இருக்கிறதுனால அந்த பக்கத்துல உள்ள செல்கள் மற்ற பக்கத்தை விட வேகமா வளருது. சோ தண்டோட ஒரு பக்கம் மட்டும் நீளமாக்குறதுனால தண்டு தானாவே சூரியன் இருக்கும் திசையை நோக்கி வளையுது. சூரிய காந்தி பூ இந்த மாதிரி சூரியனை நோக்கி பின்தொடரும் இந்த நிகழ்விற்கு ஹீலியோட்ரோபிசம் அப்படின்னு பேரு.
1: அப்புறம் நைட் ஆயிடுச்சுனா இந்த செடி வந்து திரும்பவும் தன்னுடைய தண்டினுடைய வளர்ச்சியை வந்து பேலன்ஸ் பண்ணி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கிழக்கு நோக்கி தயாரா திரும்பி நிக்குது. இந்த இயக்கம் வந்து இளம் செடிகள்ல மட்டும்தான் நடக்குமா. ஏன்னா பூக்கள் வந்து முழுமையா விரிஞ்சு அது முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்டு வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு அங்க இங்கே மாத்தி மாத்தி திரும்பிட்டு இருக்க முடியாது. சோ அது அப்படி பெர்மனன்டா கிழக்கு திசை நோக்கியே அப்படியே நின்னுடும்.
0: இப்ப சூரிய காந்தி பூ மட்டும் இல்ல, சூரியனை பின்தொடரக்கூடிய வேறு சில தாவரங்களும் இருக்கு. அது என்னன்னா பருத்தி, சோயாபீன்ஸ் மற்றும் ஆர்க்டிக் பாப்பீஸ். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: இது உங்க ஃபேவரட் ரேடியோ நாகர்கோவில் ரேடியோ. இனி கேட்கலாம் கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட் பிலிம் சாங்ஸ். முதல்ல கேட்கலாம் கூலி பிலிம் சாங்ஸ்.

அடிக்கடி உடம்புல சோர்வு ஏற்படுதா, தலை சுற்றுதல் வருதா, இல்லட்டா மூச்சு திணறல், படபடப்பு, இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுடைய உடல்நிலையில தென்படுதா? அப்புறமா நம்முடைய தோல் வந்து தோல் நிறம் வந்து வெளிர் நிறமா மாறி இருக்கும், இல்லட்டா நம்முடைய கண்களை பார்த்தா கண்கள்ல வந்து வெளுவெளுன்னு இருக்கும், கண்கள் வந்து வெள்ளை வெளையர்னு இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய உடம்புல மாற்றங்கள் இருக்குதா? அப்போ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படின்னா, இரத்த சோகை அப்படிங்கிற விஷயம்தான் உங்க உடம்புல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடல்ல வந்து போதுமான அளவு ஆரோக்கியமான சிவப்பு இரத்தணுக்கள் அல்லட்டா ஹீமோக்ளோபின் இல்லாத நிலைன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து என்னெல்லாம் நம்ம சாப்பிடலாம், என்ன மாதிரியான மருந்துகள் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப கண்டிப்பா கேளுங்க. இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரை நமக்கு வரையவும் 101 இன்னைக்கு ரத்த சோகை குறித்து விளக்கம் தர்றாங்க ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். கண்டிப்பா நிகழ்ச்சியை கேளுங்க நேர்களே, மறந்துடாதீங்க. இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் உங்க குமரி எஃப்எம் 101. இப்ப கேட்டுட்டே இருக்கோம் கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட் பிலிம் சாங்ஸ். அடுத்து ஜிகுதண்டா XXX திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நல்ல புத்தகங்கள் நம் வாழ்க்கையை சீராக்கும். அப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம குமரி பண்பலை நூற்று ஒன்று உங்களுக்காக எடுத்து வாசிச்சு அதுக்குடைய கருத்துக்களை தந்துட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில 10:30 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி காத்திருக்கு உங்கள் குமரி பண்பலை 101. கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்தில் இருந்து.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் இதுவரை கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட் பிலிம் சாங்ஸ் கேட்டு ரசிச்சீங்க. டைம் பாருங்க, இப்போ நேரம் காலை 9 மணியை தொடும் வேளை. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலை நூற்றொன்றில் உங்களுக்காக காத்திருக்கிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்வர்ப்ப நேரலை.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02.

0: அனைவருக்கும் காலை வணக்கம் நேர்களே. குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது டி செல்வராணி கலைமணி. சிலர் தங்கள் முயற்சி உடனே வெற்றி பெறவில்லை என்றால் உடனே தங்கள் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு குறைப்பட்டுக் கொள்வாங்க. ஆனா வெற்றியாளர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எழுந்து தங்களுக்கான சூழ்நிலை தேடுவாங்களாம். அத்தகைய சூழ்நிலை கிடைக்கவில்லை அப்படின்னா அவர்களை உருவாக்குவார்களாம் அந்த சூழ்நிலையை. எனவே தொடர்ந்து நாமும் அதே மாதிரி முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். குமரி பண்பலை நூற்று ஒன்றில் ஆரம்பமாவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை 2602400 மற்றும் 9907722. முன்னிணை பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890-325-7039. நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது பிடித்தமான பாடலை கேட்க காத்திருக்கும் முதல் நேயர் யார் கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வன்னீர் செல்வன், கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கவிதை பாடும் மலைகள் படத்துல இருந்து கண்ணை என் கண்மணி அந்த பாடல் வேணும்.
0: சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலை குமரி பண்பலை நூற்று ஒன்றில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.

0: அகாடமி தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம், சொல்லுக்கம்மா, என்ன பாடல் வேணும்? சரி, பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்? உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
4: நன்றி மேடம்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நினைவுபடுத்தும் நேர்களே, இன்று முற்பகல் மணி 11:02 ஏக்ஸ் உரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க. வட்டவிளை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள்.

0: 9:23. குமரி பண்பலை 101 இது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கியா?
0: நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சரி, யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: இளங்கடையில இருந்து ரஜினா அம்மா பேசுறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: படம் கும்பகர தம்பையா, காட்டு தெண்டல் காட்சி தெண்டல் காட்சி.
0: சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலை நமது குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நினைவுபடுத்தி வரும் நேர்களை இன்று முற்பகல் மணி 11:02 ஏக்ஸ் உரை தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க நேரில் நிகழ்ச்சி இருக்கு. அதை தொடர்ந்து குமரி பண்பலியுடன் எனக்கு கிடைத்த ஒரு பாராட்டும் அது தந்த மாற்றமும் நேரலை உங்களுக்காக காத்துட்டு இருக்க நேர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை குமரி பண்பலி 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி

0: அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2970722 முன்னிணைப்பெண்ணாக 046522 அலைபேசி எண் ஒன்று இருக்குது 890-325-70-39 தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரில் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் லீபுரம் பி பொன்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கோரி பாளையம் படத்துல இருந்து என்ன இந்த மாற்றமோ தொடங்கும் பாட்டு வேணும்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 11:10 சொல்லாடு. இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: குமரி பண்பலையில் பண்பலையில் பணிபுரியும் அனைத்து உள்ளவங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாசலம் மேடம்.
4: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
5: படம் வந்து சொக்கத்தன மேடம், அதுல என்ன நினைச்ச நீ என்ன பாடல் கொடுங்க மேடம்.
4: உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
5: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேரம் 9:42. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
7: ரன் படத்துல இருந்து மின்சார உபாய்.
6: சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
7: நன்றி மேடம்.

பார்த்து விரும்பினீர்களே. இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்னைக்கு தோழர்களுக்கான தலைப்பு, சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள். சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள். தோழியரே, உங்களது கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு

0: 2970722 முன்னிணைப்பு எண்ணாக 0465 2 அலைபேசி எண் 890-375-70-39. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா,
1: ராஜகுமாரி
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கோகுலத்தில் சீதை படத்திலிருந்து அகத்திய நிலத்துக்களில் தேவாசையில் சித்ராவரி குரலில் எந்த
0: பாடல்? சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி.
2: எந்தன் குரல் கேட்டு

0: நினைவுபடுத்தினோயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரவிளை ஏ பிரேம்நாத் அவர்கள். அமுதசுரபி மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கடல் மீன் பிடித்தொழில் தொழில்நுட்ப சேவைகள். தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்பனை ரலி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: படம் செந்தூர பூவே. பாட்டு செந்தூர பூவே.
0: சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது பிடித்தமான பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் சார்பாக நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப் பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஹோசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மினி விளையாட்டரங்க கட்டுமான பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளத்தின் திருவனந்தபுரம் கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 10:03. உங்கள் நேரங்களில் இளமையாய் புதுமையாய் இது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை.
2: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: வாழ்க்கையின் ரகசியம் புரிந்துவிட்டால் சுவாரஸ்யம் இது. ஒவ்வொரு நாளோட தொடக்கத்திலையும் இன்றைய நாள் எப்படி அமையும் என்ற எதிர்பார்ப்போடு தான் கண் விழிக்கிறோம். பரிசாய் கிடைத்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வத்தை காட்டுற நாம, அதே போல நம்ம வாழ்க்கையும் நம்ம எதிர்காலத்தை பரிசாக நமக்கு தர காத்திருக்கிறது. அந்த பரிசு எது என்று நிர்ணயிக்க போவது நாம தான். நிச்சயமாக நேயர்களே, குழந்தைக்கு எது பிடிக்கும் என்று அறிந்து பெற்றோர் கொடுக்கும் பரிசு போலதான், நண்பனுக்கு என்ன பரிசு கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவான் என்றிருந்து நண்பர்கள் கொடுக்கும் பரிசு போல நமக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து கொண்டு பரிசை தர வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. இப்போது தேர்வு செய்ய வேண்டியது யாரு? நாம தான். நம் கனவு என்ன, இலக்கு என்ன என்பதை தேர்வு செய்து எதை நோக்கி நாம பயணிக்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக பரிசாக கிடைக்கும்.
1: அதாவது ஒரு பரிசு வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் யாராவது பரிசு தரணும் இல்லாட்ட பாராட்டு தரணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கையில் ஒரு பரிசுன்னு தான் சொல்லலாம். இந்த புத்தகம் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, வெக்ஸ் கிங் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தாளர் இவருடைய எழுதின இந்த புத்தகத்தை வந்து தமிழில் வந்து நமக்கு மொழிபெயர்த்து தந்திருக்காங்க நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். அதாவது என்ன என்ன மாதிரியாகவும் இந்த டாப்பிக்கை படிக்கலாம், மாற்றி மாற்றி படித்தாலும் நமக்கு ஏற்ற ஒரு டாபிக் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பு. அந்த தலைப்புக்கு இடையில வந்து குட்டி குட்டியாக அடுத்த குட்டி தலைப்பை கொடுத்துருக்காங்க, சுயநேசமே உங்கள் மேன்மைக்கான திறவுகோல் அப்படின்னு கூட தந்திருக்காங்க. ரெண்டு தலைப்பு, இதை வந்து எப்படி வேணாலும் நம்ம மாற்றி மாற்றி வாசிக்கலாம். நல்ல சுயநேசமே நல்ல வாழ்க்கைக்கான திறவுகள் கூட வாசிக்கலாம். நல்ல நம்மளுடைய சுயநேசம் தேவை. நம்முடைய நம்ம வந்து நம்மளை நாமே விரும்பணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளை நாம விரும்பினாதான் வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான். நம்மளை நாமே விரும்பாட்டா அது எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு நினைக்க முடியும். நம்ம நாமே தான் முதல்ல விரும்பணும். நான் ஏன் பிறந்தேன், என்னை ஏன் இப்படி பெத்து போட்டீங்கன்னா வீட்டில் சண்டை எல்லாம் போடுவோம் நிறைய பேர். அதான் வந்து அந்த மாதிரி பண்றது வந்து நம்முடைய சுயநேசத்தை பாதிக்கும். சிலர் வந்து நான் வந்து என்ன ரொம்ப விரும்புவேன், என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கூட நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் வந்து என்னை வந்து வாழ்க்கையில் இப்படி கொண்டு வந்திருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து என்னை நான் நேசிக்கிறதுனால தான் என்னுடைய கூட இருக்கிறவங்களையும் நான் வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். இப்போ இவர் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, அந்த புத்தகத்தோட பின் செய்த அட்டை பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களில் மிக சிறந்த அவதாரமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவதாரங்கள், கடவுளுடைய அவதாரங்கள் மாதிரி நீங்கள் உங்களே ஒரு அவதாரமாக நினச்சிக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். இதில் வந்து உங்களை நீங்கள் எப்படி உண்மையாக நேசிக்கிறது, கற்றுக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காரு. உங்களை நீங்களே உண்மையாக நேசிக்க எவ்வாறு கற்றுக்கொள்வது, எதிர்மறையான உணர்ச்சிகளை நேர்மறையான உணர்ச்சிகளாக எவ்வாறு மாற்றுவது, நிரந்தரமான மகிழ்ச்சியை கண்டுகொள்வது உண்மையிலேயே சாத்தியம், அப்படிலாம் வந்து க்வெஸ்சன் தந்திருக்காங்க. இதுக்கான விடை தான் வந்து உள்ள நிறைய தந்திருக்காங்க. இதில் வந்து கீழே வந்து இதெல்லாம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸுக்கு அதுக்கு ஆன்சரும் கீழே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்ககிட்ட நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மக்கிட்ட மாற்றணும்னா வாழ்க்கை வந்து உங்களுக்கு மாற்றம் தரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வந்து முதல்ல உங்களுடைய நலனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான்

0: என்னது, சுவர் இருந்தா தான் சித்திரம் அடைய மாதிரி சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல உங்களை நீங்க அக்கறையா கவனிச்சுக்கிடுங்க. நான் இப்ப வீட்டுல எனக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க. அது எதை பாதிக்கும்? நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அடுத்த நிலைக்கு போக முடியாது, நாம அதுலயே சோர்வாயிருவோம் இல்லையா. முதல்ல வந்து நம்ம உடம்பு கவனிக்கணும், மன ஆரோக்கியத்தை கவனிக்கணும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை போட்டு குழப்பி குழப்பி குழப்பி ரொம்ப போட்டு சிந்திச்சுட்டே இருந்தோம்னா பிரச்சனைகள் வந்து பெருசாக தான் தெரியும். சிலர் சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு எப்படி ஜாலியா நீ சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அது நான் பிரச்சனையை படுக்க போட்டு ஏறி மிதிச்சு நடந்துட்டே இருப்பேன் அப்படின்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பிரச்சனையா பார்க்காம அது நம்மளை வந்து சரி செய்ய வந்த ஒரு நிகழ்வுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைன்னு வைங்கள, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லாட்டா நம்ம எங்க போய் முட்டுவோம்னு தெரியாது லைஃப்ல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து பிரச்சனையா எடுக்காம வாழ்க்கையை சுமூகமா கொண்டு போறதுக்கு பாருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
1: இப்ப வாழ்க்கையில நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், டெய்லி வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனா எப்படி வாழ்றோம் அப்படின்றதான் குவெஸ்டின். இப்ப வந்து சிறப்பாக வாழ்றோமா இல்ல ஏதோ வாழ்றோம், இருக்கிறோம்ப்பா ஆயுள் இருக்கு, அது வரைக்கும் ஏதோ கடவுள் தந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் இப்படியே வச்சு நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா. வயசானவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்றதை விட நாளைக்கு இன்னும் சிறப்பாக வாழ்றது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த புக்கோட ஒரு முக்கிய கரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப நேற்று இருந்ததை விட மேம்பட்டவனாக இரு. ஒவ்வொரு நாள் கழியுது அப்படின்னா ஒரு வளர்ச்சி இருக்கட்டும் உங்ககிட்ட. உடல் மட்டுமல்ல, நம்ம அறிவுல, நம்ம இலக்குல, எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு வளர்ச்சிய புடிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் நேற்று இருந்ததை விட சிறந்தவராக ஆவதற்கும், இனி உங்களுடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் நீங்கள் மேன்மேலும் சிறப்புறுவதற்கும் உங்களுக்கு உதவுவதுதான் லட்சியம். யாரோட லட்சியமா? நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதுவும் தான் இப்ப வந்து நாம சிறப்பா இருக்கணும்னு நாம தான் முதல் நினைக்கணும். பக்கத்துல உள்ளவங்கள நீ சிறப்பா இருக்கணும், நீ சிறப்பா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம வந்து நாம தான் சிறப்பாகணும் அப்படிங்குறது. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மோசமான உணர்வுகளை விடுவிக்கவும் அதிகமான ஆனந்தத்தை அனுபவிக்கும் ஒரு மாபெரும் வாழ்க்கையை வாழவும் உங்களுக்கு வழிகாட்டும் என்னுடைய புத்தகம் வழிகாட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெக்ஸோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, சின்ன வயசுல வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில வளர்ந்துருக்காரு. நம்ம ஊர்களில் நம்மளும் வந்து இருந்திருப்போம், நிறைய வாடகை வீடுகளில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டங்கள்லாம். ஸோ வாடகை வீட்டில் இருந்து இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முகாமில் போய் தங்குறாங்க. அங்கங்கே முகாம் வச்சுருக்காங்க அந்த கஷ்டப்படுறவங்க. அந்த முகாமில் அவருக்கு கிடைச்ச ஒரே நிம்மதி என்னென்னா, மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் அப்படிங்கிற மட்டும்தான் அவங்களுக்கு இருந்து. ஆனால் அங்கேயும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. கூட இருக்கவங்க வந்து எப்போவுமே வந்து நமக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே பொருந்தாது. நிறைய பேருக்கு அடிபணிந்து கூட நம்ம இருக்கணும், நிறைய பேருக்கு பயந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும், நிறைய விஷயங்கள் நாம் சுயமாக செய்ய முடியாத ஒரு நிலை கூட இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் வாழ்ந்திருக்காரு. இப்போ இவருடைய கூட பிறந்தவங்களும் இருக்கும்போது அவங்க அம்மாவும் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா இவங்களுக்கு ஆறுதலாக இருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் அவங்க அம்மாவும் அந்த இடத்துல பயந்து தான் இருந்திருக்காங்க.
1: நிச்சயமா அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்காங்க, ஒரு பயப்படக்கூடாது அப்படிங்கிற வரிகளை சொல்லியிருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்திருக்கு இல்லையா. அதாவது இந்த நிகழ்வு நடக்கிறது ஒரு 3 ஆண்டுகள் வந்து அவர்கள் வீடு மாறி இருக்கும், அங்கங்கே தங்கணும், பல சூழ்நிலைகளை வந்து சந்திச்சோம் அப்படின்னு சொல்ற வயசு என்ன அப்படின்னா, அந்த 4 வயசு. அந்த சின்ன வயசுல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சு அப்படின்னா அது எப்பவுமே
0: மாறாதவடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆறாதவடு அந்த மாதிரி. ஆனா இது வந்து 20 வயசுல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு மறந்து போயிடக்கூடாதா, என் வாழ்க்கையில் இந்த நினைவுகள்லாம் திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தனை வருது. இது ஏன் எனக்கு அடிக்கடி வரும்போது இவர் டென்ஷன் ஆகுறாரு. நம்ம சின்ன வயசில் இப்படிலாம் கஷ்டப்பட்டோமே, அது நிறைய பேர் நம்ம கூட உள்ளவங்களே நம்மளே சொல்லுவோம் அடிக்கடி, நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டம். ஆனால் இப்போ நல்லா இருக்கக்கூடிய நிலையை வந்து ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டோம். அப்படி கஷ்டப்பட்டோம்னு அதுலேயே நிறைய பேர் ஊறி போய் இருப்பாங்க. சது வேண்டாம் அப்படிங்கிறாரு, சது வேண்டாம் அப்படிங்கிறாரு.
1: இன்னொரு விஷயம் கூட சொல்றாரு, இந்த ஞாபகங்கள் அழிந்து விடாதா, மறந்து போயிட மாட்டேனா அப்படின்னு யோசிக்கிறவரு ஒரு கட்டத்துல என்ன யோசிக்கிறாருன்னா, இதெல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா எல்லாமே என்ன வந்து ஒரு மேன்மைப்படுத்துறதுக்கு, எனக்கு ஒரு பாடம் கற்றுத்தரதான் வந்திருக்கு, எல்லாமே கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாரு.
0: அது இல்லாம அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன உனக்கு இதெல்லாம் மறக்கவே செய்யாத, எப்ப பார்த்தாலும் அதை போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கியே அப்படிங்கும் போது, ஏன் நம்ம திரும்ப திரும்ப

0: சொல்றோமா இது அப்படின்னு கூட அவருக்கு தோணி இருக்கு. ஆனா வந்து இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் சொன்ன அதே பாயிண்ட் தான், இது வந்து நம்மளை சரி பண்றதுக்காக வந்த ஒரு விஷயம் தான், நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளை சரி பண்றதுக்கு வந்த விஷயம் தான்.
1: இந்த லைனை படிக்கும் போது இன்னொரு விஷயம் கூட நமக்கு ஞாபகம் வரும், நம்ம இந்த டைம்ல யோசிக்கலாம், இத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா, அப்ப எல்லாம் யோசிச்சோன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எதுவுமே ஏதோ ஒண்ணுக்காக கடவுள் தந்திருக்காரு அப்படின்னு யோசிச்ச வேண்டியது, அதுல வந்து ஒரு பாடம் கற்றுக்கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும்.
0: இல்லாம நிறைய பேர் வந்து என்னன்னா, ஆமா இவதான் பெரிய கஷ்டப்பட்டான், இவன் தான் பெரிய கஷ்டப்பட்டா, ஆமா வேற யாரும் பாடல உலகத்துல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன குட்டி கதை. என்ன கதைனா, ஒரு சூரியனும் குகையும், சூரியனும் குகையும் வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கு. குகையால ஒளி அப்படின்னா என்ன அப்படிங்கறதும், தெளிவுனா என்ன அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட முடியல. வெளிச்சம்னா என்ன, ஏன்னா குகை இருட்டா தானே இருக்கும், வெளிச்சம்னா என்னங்கிறதும் புரியல. ஆனா அதே போல சூரியனுக்கு வந்து இருட்டுனா என்னன்னே தெரியல. அப்ப இந்த ரெண்டு பேரும் என்னன்னா, அவங்கவுங்க இடத்த மாத்திக்கிட்டு, நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரொம்ப இடத்த மாத்திக்கிட்டு வாழ்வோமே அப்படின்னு சொன்னோன்னா, குகை வந்து வானத்துல ஏறி சூரியன் இடத்துக்கு போய் உட்காந்துட்டான், சூரியன் வந்து பூமிக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா குகையோட இருப்பிடத்துக்கு வந்துட்டான். அப்ப சூரியனோட இடத்த அடைஞ்ச அந்த குகை வந்து அங்க என்ன சொல்லுதுன்னா, ஆஹா அருமை, வெளிச்சம்னா என்ன அப்படிங்கறது எனக்கு இப்பதான் புரியுது, பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பொருளும் தெளிவா தெரியுது, நான் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு கீழ்த்தரமா இருந்தேன் அப்படிங்கறது இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு வந்து குகை வந்து சொல்லுது. ஆனா சூரியனோட இருப்பிடத்தை அடைஞ்ச, குகையோட இருப்பிடத்தை அடைஞ்ச சூரியன் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையே அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது எப்பவும் போல பிரகாசமா தான் இருக்கு, எனக்கு எந்த வித்தியாசமுமே தெரியலையே அப்படின்னு. ஏன்னா குகை வந்து இரண்டு இடத்துல இருந்து வெளிச்சமான இடத்துக்கு போயிருக்கு, இது இரண்டு இடத்துக்கு வந்து வெளிச்சம் பரப்பி இருக்கு, அப்ப தெரியலையா. அறியாமையில உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஞானிகளோட மேன்மையான ஒரு நிலையை அடையும் போது அவங்களுக்கு உள்ள பார்வை தெளிவாகுதான். எங்க குகையை மாதிரி அறியாமையிலே இருந்து ஞானி நிலைக்கு அடைஞ்சிட்டு, அடைஞ்சோன்னா பார்வை தெளிவாகி உண்மையிலேயே தரிசனமும் ஞானமும் அடைய கிடைக்கிறது. அங்க போனோம்னா என்ன தெரிஞ்சிட்டு, ஏற்கனவே தெளிவுனா என்னன்னு தெரியல, எனக்கு ஒளினா என்னன்னு தெரியலையன்னு சொல்லிட்டு இருந்த குகைக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு. ஆனா அவங்க வந்து அந்த கடந்த கால, அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை வந்து நினைச்சு பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, அதை விட இது பெட்டர் அப்படின்னு தோன்றாங்க. ஆனா அந்த கடந்த கால வாழ்க்கை தான் அந்த உயர்ந்த நிலைக்கு அதை கொண்டு போச்சு, குகை அப்படிதானே. அதே மாதிரி அறியாமை நிறைந்தவர்களோட பெரும் கூட்டத்துல இருந்தாலும், நம்ம ஒரு அறியாமையிலே இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் கூட இருந்தாலும், நம்மளுடைய அறியாமை வந்து பாதிக்கப்படுறது இல்லை. ஏன்னா நம்ம எப்பவுமே பிரகாசமா தான் இருக்கும், நமக்கு வந்து இதுதான் லைஃப், இப்படிதான் கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வெறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்தோடைய கதை. அதாவது ஒருத்தருடைய ஞானம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஞானத்தின் ஒளியை வந்து எப்பவுமே தெளிவா வச்சிருந்தா வாழ்க்கையில கஷ்டங்கள் வராதுன்னு சொல்றாங்க. சததா வந்து நம்முடைய வெக்ஸ்கிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மிக உயர்ந்த முன்னுரிமையான மகிழ்ச்சியையும் மேன்மைத்துவத்தையும் என்னுடைய புத்தகத்தை நீங்க படிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில வந்து நேயர்களுக்கு வந்து கோட்டு திரைப்பட பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909. மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
9: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
13: வாசிப்பை சுவாசிப்போம். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வெக்ஸ்கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ மன அமைதியை அடைவதற்கு நமக்கு ஒரு சமநிலை இருக்கணும் இல்லையா? அது என்ன தந்திருக்காங்க அப்படின்னா, வேலைக்கும் விளையாட்டுக்கும் இடையான சமநிலையா, செயல்பாட்டுக்கும் பொறுமைக்கும் இடையான சமநிலை, செலவுக்கும் சேமிப்புக்கும், யோசிச்சு பாருங்களேன், சிரிப்புக்கும் இறுக்கத்திற்கும் இடையான சமையலை, இருப்பதற்கும் விடைபெறும். இப்படி நிறைய தந்திருக்காங்க எக்ஸாம்பிள் ஆட்டு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும்

0: ஒரு சமநிலையை அடைய தவறும் போது என்ன ஆகும், குற்ற உணர்வு போன்ற இனிமையற்ற உணர்ச்சிகளோடு கூட மன சோர்வையும் கிடைக்குமா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட தந்திருக்காங்க. இதுல செயல்பாட்டுக்கும் பொறுமைக்கும் இடையேயான சமநிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து லாஸ்ட் இயர்ல இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக லீடராட்டும் உங்களை தேர்வு செய்திருக்காங்க அப்படின்னா, உங்க கூட இருக்கிற சக ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒர்க் பண்றாங்க, ஒரே ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்க மட்டும், ஒரு ஃப்ரெண்டு மட்டும் என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல கவனத்தை செலுத்தாம சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கூட இடையில நின்று அவங்க அவங்க வேலையை மட்டும் பார்த்துருப்பாங்க, ஆனா கூட இருப்பாங்க.
0: அந்த அதுல இன்வால்வ் ஆகாம அந்த என்ன இதுலயே சொல்லிருக்காங்க பாருங்க, அந்த சமூக ஊடகங்களில் தன்னுடைய நேரத்தை விரயம் செய்து கொண்டிருப்பதை நீங்க பாக்குறீங்க. நீங்க ஒரு நாள் பாக்குறீங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச நண்பர், அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட வந்து தவறை சுட்டி காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களான்னு
1: கேட்டிருக்காங்க. சொல்லுவாங்கல்ல, ஒரு பாடல் பாடும்போது எல்லாரும் வாயாசிச்சுட்டே இருப்பாங்க, கடைசியா அந்த முடியக்கூடிய லைனை மட்டும் சிலர் பாடுவாங்க. அந்த மாதிரி கூட்டத்துல இருப்பாங்க இவங்க. அப்ப எல்லாமே அவங்க அவங்களோட உழைப்புன்னு அதுல வந்து எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான். இது வந்து ஒரு இப்போ ஒரு நாலஞ்சு நண்பர்கள் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போயிருந்தாங்க. இப்போ நாலு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் ஃபீல் ஆகுது, ஒரு ஆள் மட்டும் நம்ம கூட இருந்தாலும் இருக்கு, ஆனால் ஒரு வேலையுமே பார்க்க மாட்டேங்காங்களே, அவங்க வேலையும் நாம தான் பண்ணுறோமேங்கிற ஒரு ஃபீலிங் வருது. பார்த்தா அவங்க வந்து என்ன ஒரு சாக்கு வச்சுருக்காங்கன்னா, நான் ஒல்லியாக இருக்கேன், என்னால் வீட்டு தூக்க முடியாது, நான் வந்து என்ன நான் காலையில் சாப்பிடல, அதனால் எனக்கு இது பண்ண முடியாது. இப்படி சாக்கு போக்கு சொல்லி சொல்லியே இவங்கள வேலை வாங்கிட்டு அவங்க அந்த ப்ராஜெக்டில் கூட இருக்காங்க. அப்ப இந்த மூடு கூட உள்ள மூன்று நண்பர்களுக்கும் புரிஞ்சு போச்சு, கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மள வேலை வாங்கிட்டு அவங்க சும்மா இருப்பாங்க. அதுதான்
0: சரி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப யோசிக்கிறாங்க, இப்ப கேட்டுக்கிறாங்க, இப்ப கொஞ்ச நாள் பாக்குறீங்க, ஒரு நாள் பாக்குறீங்க, தொடர்ந்து அந்த நண்பர் வந்து நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கூட இருக்க நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏதோ
1: சலுகை கொடுக்குறீங்க,
0: சலுகை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீங்கள் பரிவும் இரக்கமும் கொண்ட ஒருவராக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலம் உங்களுடைய உணர்வை காயப்படுத்தி விடுவீர்களோ அப்படின்னு, பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடும். இதை வந்து இப்போ ப்ரொஃபசர் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மமே சொல்லி கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து பேசாம இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கு, நீங்க யோசிப்பீங்க. ஆனா இதுல வந்து நீங்க இதே நிலைமைய வந்து தொடர்ந்து செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மீது வச்சிருக்க நம்பிக்கை வந்து
1: நீங்கள்
0: பரிவோடும் நேர்மையாகவும் இருந்து ஒரு நியாயமான செயல்முறையை பின்பற்றினா மட்டும்தான் அந்நபர் மீது மேற்கொண்ட நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா நீங்க உங்களுக்கு குற்ற உணர்வு நிச்சயமா சக மாணவர்களுக்கும் அவங்க வந்து நேர்மையாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இது இருக்கும்.
1: அதாவது கீழே கொடுத்துருக்காங்க, உங்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத நபர்களை விட்டொழித்து எவ்விதத்திலும் நியாயமற்றதல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது முக்கியம். அதாவது அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இல்ல, ஆனா நம்ம தான் அவங்க மேல அக்கறையா இருக்கு.
0: தேவை இல்லன்னு தெரிஞ்ச பிறகும் அதை இருக்க கூடாது. சுயநேசம் அப்படிங்கறது உள்ளபடியே உங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அதே நேரம் நீங்கள் அதிக சிறப்பானவற்றுக்கு தகுதியானவர் என்று அறிந்திருப்பதற்கும் இடையேயான ஒரு சமநிலை அப்படின்னு கூட தந்திருக்காங்க.
1: சமநிலையா இருக்கிறது வந்து நம்ம வந்து முதல்ல நாம வந்து சமநிலை அப்படிங்கறது என்னது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இந்த நண்பர்கள் கூட்டத்திலேயே இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டத்துல இருக்கும்போது எல்லாரோடையும் ஒத்து போகணும் அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு நம்ம வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கறது மாதிரி அவங்களுக்கு சலுகை கொடுத்து நீங்க அப்படியே இருந்துக்கங்க, அப்ப நீங்க ஒண்ணும் செய்யாதா அப்படிங்கும் போது மத்தவங்களுக்கு என்ன தோணும்? அதாவது பணி அதாவது திட்டக்குழுவின் தலைவர் என்ற முறையில் எல்லா முயற்சிகளையும் நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. அவரை வந்து மறைமுகமா கூட சொல்லியிருக்கீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவா சொல்றாங்க. ஒரு மீட்டிங் போட்டு பொதுவா சொல்றாங்கன்னு வைங்களா, அதுலயுமே அவருக்கு புரிஞ்சுக்கிடல அப்படின்னு சொன்னா அவருக்கு துரதர்ஷம் தான். அது அந்த நண்பர் வந்து அவருடைய போக்கை மாற்றிக்கொள்ளல, அவருக்கு வந்து அவருடைய உலகம், அவர் வந்து அதுல சுயநேசமா இருக்காரு. இதுல அவருடைய விஷயத்துல அவர் சுயநேசமா இருக்கும்போது நீங்க ஏன் உங்க விஷயத்துல சுயநேசமா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்ப இந்த சூழ்நிலையை வந்து நீங்க சரியா கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய மனசு லேசாகும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா, வாழ்க்கையில வந்து நம்ம நிகழ்ற

0: எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பு அப்படிங்கறது உணரணுங்கிறது ஒரு விதி. அது வந்து நேற்று இன்று நாளை இந்த மூணு வந்து ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையது அப்படிங்கறதும் ஒரு விதி தான். ஆனா அதுக்காக நேற்றைக்கு அந்த நண்பர் நம்மள்ட்ட நல்லா பழகினாரே, இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம இந்த குற்றத்தை சொல்லணுமே, சொன்னா அவர் வந்து நம்மளை தப்பா நினைச்சிருவாரோ, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிருமோ அப்படிலாம் வந்து நீங்க நினைச்சு வருத்தப்பட தேவையே இல்லை. குற்றப்படவும் வேண்டாம், உங்களை நீங்க வந்து குற்றப்படுத்திக்கிடவும்.
1: அதுக்காக ஒரு லைன் தந்திருக்காங்க, இந்த சூழ்நிலையில நீங்க ஒரு சமநிலையுடன் அழகும் போதுதான் உங்கள் மனம் லேசாகவும் இருக்கும், குற்ற உணர்வு போன்ற மோசமான உணர்வுகள் அந்த இடத்துல ஏற்படாது. ஏன்னா நியாயமான நேர்மையான முறையில செயல்படும் போது அந்த இடத்துல குற்ற உணர்வுக்கு குற்ற உணர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள் சரியாக, இதே நேரம் பொறுமையாகவும்

0: உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள் சரியாக. இதே நேரம் பொறுமையாகவும் கடைபிடிக்கிறீர்கள். புரிந்துணர்வும் இருக்கு, மன்னிக்கும் தன்மையும் உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா உறுதியாக அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு.
1: அது நிறைய இன்னும் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த புத்தகத்துல. சுயநேசம் குறித்த புரிதல் வந்து முதல்ல இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய நாமே நம்ம நம்ம நாமே முதல்ல நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நமக்கு முதல்ல தந்திருக்காங்க. அப்புறவு இன்னும் வந்து நம்ம மனநிலைக்கும் செயல்நிலைக்கும் இடையே வந்து என்ன சமநிலை வரப்போகுது அப்படிங்கிறதையும் இன்னும் நிறைய பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தகம் வந்து ஒரு அருமையான புத்தகம். பெக்ஸ் கிங் அவர்கள் எழுதின புத்தகம். தமிழில் வந்து நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்து தந்திருக்காங்க. இன்னும் வர வாரங்களில் அதை பார்க்க இருக்கிறோம்.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களை இன்னைக்கு வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வெக்ஸ் கிங் அவர்கள் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சோம். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்த தோழிகள்
1: கலைமகள் பாலசுப்ரமணி,
0: ஆர் வதனஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பில இருந்துச்சு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101 நேரம் 10:31. குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம் திரை இசை.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: திரை செயல் அடுத்து கேட்கலாம். மு மேத்தா வரியலில் இளையராஜா, இசையில் பி சுஷீலா, குரலில் கேளடி கண்மணி. திரைப்பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் 10:42. குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்து கேட்கலாம் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்பட பாடல். பாலி வரிகளில் இளையராஜா, இசையில் கே ஜே யேசுதாஸ், குரலில்

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று முற்பகல் மணி 11:02 ஏக்ஸ் உரை தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து குமரி பண்பலியுடன் எனக்கு கிடைத்த ஒரு பாராட்டும் அது தந்த மாற்றமும் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்க நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2907722 முன்னிணைப்பெண்ணாக 0465 2 அலைபேசி எண் 890-325-7039. திரைசையில் அடுத்து கேட்கலாம் வாலி வரிகளில் சங்கர் கணேஷ், இசையில் எம் எஸ் ராஜேஸ்வரி, குரலில் துர்கா திரைப்பட பாடல்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே, இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தொழில்களுக்கான தலைப்பு, சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள். எல்லா பெற்றோருக்குமே வந்து நம்ம பிள்ளைகள் வந்து நல்லா நல்ல பிள்ளை அப்படின்னு பெயர் வாங்கணும், நல்ல பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அதற்காக நம்ம வந்து சின்ன வயது முதலே பிள்ளைகளுக்கு என்னென்ன நல்ல பழக்கங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு உங்களது கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம் நேர்களே. தொடர்பு கொண்ட வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2907222. முன்னிணைப்பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890-325-70-39. திரை இசையில் அடுத்து கேட்கலாம் ரிக்ஷா மாமா திரைப்பட பாடல். வாலிவரிகளில் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

சீக்கிரம் நேர்களே, இன்று பிற்பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த சோகை குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநாதன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.

இன்றைய ரோமணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரவளை ஏ. பிரேம்நாத் அவர்கள். அமுத சுரபி, மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள். தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என். சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: மயக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக திருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,60,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆனி பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேரம் 11:03. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை 101. எக்ஸூர்

மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட், அது மைண்ட்ல ஷார்ப்பா மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய குமரி எஃப்எம் 101 ஸ்பெஷலான நேரங்கள் தான். இது உங்கள் ஸ்பெஷலான நேரம், பேசுங்க மக்களே பேசுங்க, நேரலை நிகழ்ச்சிக்கான நேரம்.

0: உலகின் மிக இனிமையான இசை குழந்தை மொழி. குழந்தை மனம் உலகின் அழகான கவிதை. அன்பை விதைத்து அறிவை பரிமாறும் இந்த இனிய நேரத்தில் உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கின்றோம். பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலைக்கு. இன்னைக்கு பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலை நிகழ்ச்சி வட்டவிளை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் பங்களிப்புல வர இருக்கு. நிகழ்ச்சியை சிறப்பாக நமது நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனர் அங்க இருக்காங்க. இப்ப அவங்களை சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் கலைமகள்.
0: வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. எண்ணமெல்லாம் நல்ல வண்ணம் கொண்டு சொல்லெல்லாம் புன்னகையாய் செயல் புரியும் கடவுளின் தூதுவர்கள் அன்பு குழந்தைகள். அவர்தம் சொல்லழகில் நம்மை மறக்கும் பேசுங்க மக்களே, பேசுங்க சிறுவர் நேரலையின் நேரம் இது. குமரி பண்பலை நூற்றொன்றின் வழியே அன்பு குழந்தைகளின் அமுத மொழி கேட்க இன்று நாம் வட்டவிளை அரசு நடுநிலைப் பள்ளிக்கு வந்திருக்கிறோம். அவங்களை சந்திச்சிடலாமா?
2: சந்திச்சிடலாம்.
1: அதாவது இன்னைக்கு சிறப்பா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறதுக்காக ஜேஆர்சி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து நமக்கு எல்லாருக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. முதல்ல அவர் பேரை கேட்டுடலாமா? பேர் சொல்லுப்பா.
2: ஜி சந்தீப்.
1: சந்தீப் என்ன
2: படிக்கிறீங்க?
1: எய்த்ல இருந்து வந்திருக்காரு தலைவர். சரி, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா?
2: இருள் நீங்கி ஒளி தரும் இறைவனை எண்ணி இனியொரு பொழுதினை தொடங்குவோம். வாரி மௌனங்கள் பேசிடும் மனதினில் இன்று மறைபொருள் நாடி வணங்குவோம்.
1: இறைவணக்கம் பாடுறதுக்காக க்ளூ கொடுத்தாச்சு. யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்கோம். பேர் சொல்றீங்களா?
3: ஜெய் தன்யா. கே சுஜிபா.
1: எந்த கிளாஸ் தான்?
3: ஆறாம் வகுப்பு. சிக்ஸ்த்.
1: படுவோமா?

0: காலம் எல்லாம் நம்மை வந்து காத்து நிற்கக்கூடிய இறை அருளை பற்றி அருமையா பாடிட்டாங்க இல்லையா? அடுத்தது என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். யாருப்பா என்ன பண்ண போறாங்க சொல்லுங்கப்பா, நீங்க தான் அறிமுகப்படுத்த போறீங்க.
1: மண்ணின் பெருமை சொல்லும் மக்களின் வாழ்வோடு கலந்த வரம், வேர் முதல் நுனி வரை மனிதர்கள் உதவும் தியாகத்தின் சின்னம் என்ன, அதுதான் பனை மரம். இந்த அறிவியல் அதிசயத்தை பற்றி கேட்போமா?
0: கேட்டுடலாம். பேர் சொல்லுங்கப்பா.
2: பிரணவ்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: ஃபோர்.
0: பனை மரம் என்ன சொல்ல போகுது கேட்க ஆவலா இருக்கும், பேசுங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். பனை மரம் சிறப்பு. பனை மரம் வந்து 120 ஆண்டுகள் வரை பழம் தர வல்லது. எந்த சூழ்நிலையிலும் வளர வல்லது. பல உயிரினங்களுக்கு பனை மரம் அடைக்கலம் தருகிறது. பனை மரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. பனை மரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது மற்றும் நொங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றனர். பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கற்பட்டியாகவும் பயன் தந்துள்ளது. பல மன்னர்களின் அரண்மனை கூரைகளிலும் பல ஏழைகளின் வீட்டு வேலிகளிலும் இந்த பனை உகந்த பழம் தந்துள்ளது. இந்த ஒரு சிறப்பு உண்டு. பனை மரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாக உள்ளது. எனவே

0: கருப்பட்டி மாதிரி அவர் சொன்னது இனிப்பா தான் இருந்தது. அடுத்தது என்ன சொல்ல போறாங்களோ தெரியல, கேட்போம்.
1: தலைமுறை காக்க தேவை மரம், தரணியில் அதுவே ஆக சிறந்த வரம், மரம் வளர்ப்போம் பயன்பெறுவோம், தன் தேன் போன்ற குரல் மூலம் உங்களுக்கு அழகான கதை சொல்ல வருகிறார், கேட்டு ரசியுங்கள்.
0: பேர் என்னடா?
2: கே சுஜிபா.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: சிக்ஸ்த்.
0: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? கதை தான் சொல்லிட்டாங்களே.
3: அனைவருக்கும் வணக்கம். 5 மே மாதம் கோடை விடுமுறை, நல்ல வெயில், நானும் என் நண்பர்களும் விளையாடி கொண்டிருந்தோம். எனக்கு ஒரே பசி, வீட்டுக்கு சாப்பிட போகலாமா என யோசித்தேன். வீட்டுக்கு போனால் அவ்வளவுதான், திரும்ப விளையாட விட மாட்டார்கள், என்ன செய்யலாம்? சற்று யோசித்தேன், சுற்றி சுற்றி பார்த்தேன், சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை. என்ன ஆச்சரியம், திடீரென ஒரு பச்சை கிளி பறந்து வந்தது. என் அருகில் அமர்ந்து, என்ன நண்பா பசிக்கிறதா என்று கேட்டது. நானும் ஆம் பசிக்கிறது என்றேன். சரி சரி கவலைப்படாதே, நான் உன் பசியை போக்க சுவையான கொய்யா பழம் தருகிறேன், நீ அதை சாப்பிட்டு பசியே ஆச்சு. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ பழத்தை சாப்பிட்டு விட்டு உள்ளே இருக்கும் விதையை விதைக்க வேண்டும் என்றது. நானும் ஆவலோடு பழத்தை வாங்கி சாப்பிட்டேன். ஆக என்ன ருசி, அதிலுள்ள சில விதைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றேன். வீட்டில் கொல்லைப்புறத்தில் மண்ணை தோண்டி விதையே விதைத்தேன், கொஞ்சம் தண்ணீர் தெளித்தேன். நாட்கள் நகர்ந்த விதை முளைத்தது. நானும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்ற ஒரு நாளும் தவறவில்லை. திடீரென ஒரு நாள் பாட்டி வீட்டிற்கு படிக்க சென்றேன். 3 ஆண்டுகள் கழிந்தது, என் வீட்டிற்கு வந்தேன். அதே போன்று மே மாதம் கோடை விடுமுறை, ஒரேவேல் நான் வளர்த்த அந்த கொய்யா மரத்தை தேடி போனேன். எவ்வளவு பெரிதாகி இருக்கும், எனக்கு மரத்தை பார்க்க ஆசை. ஓடோடி சென்றேன், பெரிய மரமாகி இருந்தது. மரத்தின் மீது நிறைய பச்சை கிளிகள் கீச் கீச் என கத்திக்கொண்டே இருந்தன. ஒரு கிளி பழத்தை கொத்தியது, பழம் கீழே விழுந்தது. பழத்தை எடுத்து சாப்பிட்டேன், அதே ருசி என் நண்பர்களுக்கும் கொடுத்தேன். நீங்களும் பழத்தை சாப்பிட்டு விட்டு விதையை வீசி எறியாமல் விதையுங்கள், அது பெரிய விருட்சமாகும், நிறைய பழங்களை தரும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். தேங்க்ஸ்.
0: அருமை பாத்தீங்களா, மரத்தை வந்து கண்டிப்பா வளர்க்கணும். ஏன்னா மரம் இருந்தாதான் மழை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, எவ்வளவோ பறவைகள் வந்து அந்த பழங்களை சாப்பிடுது இல்ல. நிச்சயமா பழம்னு ஆசையாதான் இருக்கு, அதுவும் கொய்யா பழம் வேற. சொல்லுங்கப்பா அடுத்த என்ன சொல்ல போறாங்க?
1: ஈரடி தேனில் உலகத்தை ஊட்டிய வான்வரை தந்த வள்ளுவ பேராசானே, அறம் பொருள் இன்பம் மூன்றையும் ஓதி அகிலத்து கழித்தாய் வாழ்வியல் நீதி, 7 சீர்களில் மானுடம் பாடி காலம் கடந்தும் வாழ்கிறது உன் புகழ், இனிய குரலில் குரலையும் பொருளையும் கேட்போமா?
0: கேட்போமே. யார் வந்திருக்காங்க?
2: சிவபாலன்.
0: சிவபாலன் என்ன படிக்கிறீங்கப்பா?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
0: திருக்குறள் சொல்ல போறாங்க, சொல்லுங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு, எழுத்துக்களெல்லாம் ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளை முதலாக கொண்டுள்ளன. கற்றதனால் ஆய பயனின் போல் வாழறிவு நச்சான் சொலா அரியனில் சுய அறிவு வடிவான கடவுளின் திருவடிகளை நினைப்பவர்க்கு திருவடிகளை தொழாவிட்டால் கட்ட கல்வியினால் என்ன பயன்? மலர்மிசை ஏடினால் மாநாடு சேர்ந்தார், சிலர் மிசை நீடு வாழ்வார். அன்பர்களின் உள்ளமாகிய மலரில் வீட்டிருக்கும் கடவுளின் பெருமை பொருந்திய திருவடிகளை நினைப்பவர் உலகில் நீண்ட நாள் வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடு சேர்ந்தார்க்கு யாண்டும் திரும்ப இல. விருப்பும் வெறுப்பும் இல்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு ஒரு பொழுதும் துன்பம் இல்லை. இது சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருட்டை புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் உண்மை புகழை விரும்பியவரிடம் அறியாமல் வரும் இன்பமும் துன்பமும் வந்து சேராது.
0: ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? அவங்க வந்து அப்படி ஒரு உணர்வு பூர்வமா சொன்னாங்க இல்ல, அனுபவிச்சு அழகா சொன்னாங்க திருக்குறளும் பொருளும். அடுத்தது யாரு என்ன சொல்ல போறாங்க? தம்பி இப்ப இன்ட்ரோ கொடுக்க போற.
1: தன்னை உருக்கி ஒளியை தந்து, தன்னலம் கருதாது உழைப்பை தந்து, நாளைய உலகை செதுக்கும் திருப்பி, நன்றி கடலில் உயர்ந்த தியாகி, தான் அழிந்தாலும் ஒரு வெண்பக்கத்தை தூய்மையாய் மாற்றுகிறது ரப்பர், அறிவை ஊட்ட தன்னை மெழுகாய் வழங்கி தேய்கிறார் ஆசிரியர், அர்ப்பணிப்பில் வாழும் இருவரை பற்றி கேட்போமா?
0: கேட்போமே. யார் வந்திருக்காங்க? சொல்லுங்கம்மா.
2: என்ன
0: கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 5th.
0: ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ரப்பரை பார்த்து பென்சில் சொல்கிறது, ஒவ்வொரு முறையும் நான் செய்யும் தவறுக்கு என்னை சுத்தம் செய்து

0: எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றது. அதற்கு ரப்பர், அது என் கடமை, நான் படைக்கப்பட்டதே அதற்குதான். என்னாலும் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி வந்தால் அதுவே என் வெற்றி என்றது. அந்த ரப்பர் வேறு யாருமில்லை, நம் ஆசிரியர்கள் தான். நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நம்முடைய வாழ்வில் விளக்காய் எறிந்து பிற வாழ்வில் ஒளி தரும் சுயநலமில்லாத ஆசிரியரை போற்றி வழங்குவோம். நன்றி.
1: ஏனி தோணி அண்ணாவி நார்த்தங்காய் அப்படிம்பாங்க. நம்ம அந்த 1ஆம் வகுப்புல நம்ம கைய பிடிச்சு நமக்கு ஆ போட்டு கொடுத்து நம்மள வந்து சரியா பள்ளிக்கூடத்துக்கு வர வச்ச அவங்களை, அந்த தெய்வங்களை நம்ம ஒரு காலம் மறக்க மாட்டோம் இல்லையா. அதுதான் அவங்க அழகா ஆசிரியர்களை பத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. நிச்சயமா ஒரு நல்ல ஓமையோட சொல்லியிருக்காங்கல்ல. அடுத்தது என்னப்பா?
2: வானொலி வழியே அறிவை விதைக்க வண்ண பறவைகளாய் பொது அறிவு வினாவிடை பூக்களை சுமந்து இதோ வருகிறார் நம் சுட்டி குழந்தை. கேட்டு மகிழுங்கள்.
1: கேட்டு மகிழ்வோம். பேர் சொல்லணுமா?
3: என்ன
1: கிளாஸ் படிக்கிறீங்க?
3: அனைவருக்கும் வணக்கம். பொது அறிவு 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ பூலிம்பா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ குறிஞ்சி, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ காக்ஸ்டர், தயிராக மாற்ற முடியாத பால் ஒட்டகப்பால், பின்புறமாக மரம் ஏறும் உயிரினம் கரடி, கருப்பு நிறத்தில் முட்டையிடும் பறவை காட்டுவாட்டு, நாய்க்கு கண்ணுக்கு தெரியாத நிறம் சிவப்பு, ஒருபோதும் தூங்காத நிறம் எறும்பு, உலகிலேயே பெரிய கண்டம் ஆசியா கண்டம், உலகின் மிக அழகான பறவை மயில். தேங்க்யூ.
1: புத்தறிவு வினாக்களும் விடைகளும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் இல்லையா? சொன்ன விதமும் ரொம்ப அழகா இனிமையா இருந்தது.
2: சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் சொக்க தங்கம் நம் பொன்மொழிகள், பாட்டி சொன்ன கதைகளை போல் பண்பை சொல்ல இதோ வருகிறோம்.
1: யாரு வந்திருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
4: எஸ் அனீஸ்.
1: என்ன படிக்கிறீங்க கண்ணா?
4: ஃபிஃப்த்.
1: சொல்லுமா பொன்மொழிகள்?
3: பொன்மொழிகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. புத்தகமும் கதவும் ஒன்றை இரண்டையும் நீங்கள் திறந்தால் வேறொரு உலகத்திற்கு செல்வீர்கள். முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன் வரும் தயக்கம், முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம். தோல்வி ஒருபோதும் நிரந்தரம் இல்லை, முயற்சியே நிரந்தரம். கனவுகளே நனவாக்க விட்டா முயற்சி வேண்டும். தடைகள் உன்னை தடுக்க அல்ல, உன்னை உயர்த்த தன் காலில் நிற்க ஒருவனுக்கு எது உதவுமோ அதுவே உண்மையான கல்வி. படிப்புதான் ஒருவன் உயர வழி. இனிய பேச்சு இருக்கும் வரை இளமை என்பதும் இருக்கும். உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை. நன்றி, வணக்கம்.
1: நாங்களும் உங்க குரலை கேட்கறது முடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். அவ்வளவு அழகா இருக்கு.
5: நிச்சயமா பொன்மொழிகள் எல்லாமே அப்படி கல்வெட்டா மனசுல பதிக்க வேண்டிய மொழிகள் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா?
1: அடுத்தது என்னப்பா சொல்ல போறாங்க?
2: சிரிப்பு ஒரு தொற்று நோய் மாதிரி, நீங்க சிரிச்சா உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் தானா சிரிப்பாங்க. இன்றைக்கு நாள் முழுசா சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிக்க வைக்க வருபவர்கள் நம் குட்டி.
1: அது எந்த குட்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க?
6: அனன்யா. எஸ் கெல்டன் மன்சானி.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
6: 4th.
1: ஸ்டார்ட் பண்ணிரோமா? சிரிக்க நாங்க ரெடி.
6: அனைவருக்கும் வணக்கம். துணுக்குகள். எல்லா பசங்களும் கால்பந்து விளையாட போனோம், நீ மட்டும் எங்கடா போன? நீதி முக்கால் பந்தை தேடிக்கிட்டு இருந்தேன் சார். ஏண்டா வகுப்புக்கு லேட்டு? வீட்டுல அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை சார். அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைனா நீ எடுத்துடா லேட்டா வர. என்னுடைய ஒரு ஷூ அப்பா
1: கிட்ட.
6: நான் கொஞ்சம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், நீ கடைய பாத்துக்கா. உங்களுக்கு எதுக்கு சிரமம் ஐயா, நானே போய் அந்த ரெஸ்ட எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கடையிலேயே இருங்க முதலாளி.
1: அப்பா என்ன தொழிலாளி அப்பா.

0: ஆமா, என்னால முடியாது டாக்டர். ஏன் முடியாது? ஏன்னா எங்க வீட்டு கோழி வெள்ளை முட்டை தான் போடும். ஏண்டா பரிசை மார்க் கம்மியா இருக்கு, நல்லா அடிச்சு உதச்சாதான் சரியா வரும் நினைக்கிறேன். நானும் அதே தான்ப்பா நினைத்தேன். எனக்கு அந்த வாத்தியார் வீடு தெரியும், வாங்க போகலாம்.
1: இல்லப்பா, அப்படி எல்லாம் பிள்ளைங்க கிடையாது, நல்ல பிள்ளைங்க. ஜோக்குக்காக தான் சொல்லிருக்காங்க இல்லையா? தேங்க்யூ.
2: கடல் கடல் கடந்தும் கரையை தேடும் பொறுமையின் சிகரம், முதுகில் சுமக்கும் ஓடே அதன் வீடு, முன்னேறி செல்லும் என்றும் பயமின்றி, பல நூறு வருஷங்களா பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொறுமையின் சிகரமான அந்த ஆத்திரிய உயிரினத்தை பற்றி கேட்போமா?
1: கேட்போமே. யாரெல்லாம் வந்திருக்காங்க?
3: எம் அஸ்வின்.
1: அஸ்வின் சொல்ல போறாரு, கேட்டுலாம். எந்த கிளாஸ்பா?
3: செவன்த்.
1: சொல்லுங்க.
3: ஆமைகள் பற்றி அரிய தகவல்கள். ஆமைகள் சுமார் 20 கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருகின்றன. ஆமைகளுக்கு பற்கள் கிடையாது, ஆனால் உணவை கடித்து சாப்பிட கூர்மையான கத்தி போன்ற தாடைகள் உள்ளன. ஆமையின் ஓடு இதன் உடலோடு ஒட்டி எலும்பாகும். ஆபத்து வரும்போது தன் தலை மற்றும் கால்களை ஓட்டுக்குள் சுருக்கி தங்களை பாதுகாத்துக் கொள்ளும். விலங்குகளிலேயே ஆமைகள் மிக அதிக நாட்கள் வாழக்கூடியவை. சில ஆமைகள் 150 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். கடல் ஆமைகள் நீருக்கடியில் பல மணி நேரம் மூச்சடக்கி தூங்கும் விசித்திரமான திறன் கொண்டவை. கடற்கரை மணலில் ஆழமான குழிகளை தோண்டி ஒரே நேரத்தில் 50 முதல் 200 முட்டைகள் வரை இட்டு மணலில் மூடிவிடுகின்றன. நீரின் வெப்பநிலை மற்றும் அலைகளின் திசையை உணர்ந்து நீரோட்டங்கள் இருக்கும் பாதையை கண்டறிகின்றன. முட்டையிடுவதற்காக 1000 கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து தாங்கள் பிறந்த கடற்கரைக்கு இவை துல்லியமாக திரும்புகின்றன. பூமி மற்றும் கடல் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு ஆமைகள் இன்னியமையாதவை. இவற்றின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அதிகம் உள்ளதால் அழிவில் இருந்து ஆமைகளை மீட்டெடுத்தல் அவசியம். தேங்க்யூ.
1: நல்லா சொல்லிட்டாரு. அடுத்தது என்னப்பா?
2: அடுப்பங்கரையின் அடியில் கிடக்கும் அதிசய பெட்டகம், வெள்ளை முத்துகளைப் போல் பற்கள் கொண்ட வள்ளல், மண்ணுக்குள் விளையும் வெள்ளை முத்து, மருத்துவ குணங்கள் நிறைந்த சொத்து, பூண்டின் மகத்துவத்தை பற்றி கேட்போமா?
1: கேட்போமே. வாங்க, யார் சொல்றீங்க தலைவா? பேரு?
4: எம் முகமது இருப்பான்.
1: கிளாஸ்பா? சொல்லுங்க, கேட்டுறோம்.
4: வெள்ளை சட்டைக்கார அண்ணன் தம்பிகள் கைகோர்த்து நிற்பார்கள், அவர் யார்கள் தெரியுமா? அவர்தான் பூண்டு. பூண்டு பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள். வெங்காய இனத்தை சேர்ந்த ஒரு தாவரமே பூண்டு. இதன் பூர்வீகம் மத்திய பகுதி. பூண்டை உணவுப் பொருளாக மட்டுமல்ல மருத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்தி வருகின்றன. எகிப்திய மன்னன் துட்டங்காமூன் கல்லறையில் பூண்டு பதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பூண்டில் உள்ள வேதிப்பொருள் அல்லிசிரை. ஒரு பூண்டு பல்லில் 4 கலோரிகள் உள்ளன. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தி மாரடைப்பு அபாயத்தை தடுக்கிறது, சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது.
1: அழகா சொல்லிட்டீங்கப்பா, நன்றிப்பா. அடுத்தது யார் வர போறாங்க?
2: சாதனை பூக்கள் மலர்ந்த இடம் நம் பாரத தேசத்தின் புண்ணிய நிலம். இன்று நம் இந்திய மண்ணில் தடம் பதித்து சிகரம் தொட்ட சிங்கார பெண்களின் பட்டியலை கேட்போமா? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு, இந்தியாவின் முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி பாத்திமா பிவி.
1: நிறைய விஷயங்கள் படிச்சு வச்சிருக்கீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க தான் தொகுத்து கொடுக்கறீங்க. அடுத்தது யாரும் வரப்பா சொல்லுங்க.
2: மூவண்ண கொடி நம் அடையாளம், அதை வணங்குவது நம் பெருமை. நம் நாட்டின் வீரத்தையும் அமைதியையும் வளர்ச்சியையும் பறைசாற்றும் தேசிய கொடியை பற்றிய அரிய தகவல்களை கேட்போமா?
1: கேட்டுருவோமே. யார் வந்திருக்காங்க?
5: பேர் சொல்லுங்கம்மா.
6: ஜே தன்யா.
1: தன்யா என்ன படிக்கிறடா?
6: 6ஆம் வகுப்பு.
1: சொல்லுமா தேசிய கொடியை பத்தி.
6: தேசிய கொடியை பற்றிய தகவல். பெருமை மிக்க மூவர்ண தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்கலி வெங்கையா. இதன் வடிவமைப்பு 1900 ஜூலை 22ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம் தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும். இந்திய பெண்கள் சார்பாக நம் தேசிய கொடி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி

0: என்ன சொல்றாங்க இல்லையா, அன்னை இயற்கையின் மடியில் தான் நம் ஜனனம், அவளது மார்பில் தான் நம் ஜீவனம். ஆனால் இன்று மனிதனின் பேராசையால் நலிந்து வரும் இயற்கையை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். விழிப்புணர்வை விதைக்க வருகிறது இந்த இயற்கை பாதுகாப்பு கவிதை.
1: யாருப்பா சொல்றீங்க பாதுகாப்பு கவிதை?
0: வி சூரஜ்.
1: சூரஜ் என்ன படிக்கிறீங்க கண்ணா?
0: எட்டு. பின்னின் அமுதே வியன்பூமி சேர்க்கும், கண்ணின் இமயம் காடுகள் மண்ணில் உயிரின் துடிப்பை உகையோடு வளர்க்கும் இயற்கை வீடுகள். பச்சை ஆடை கலந்து நாமும் பாலை நிலமாய் மாற்றினோம். இன்று மூச்சு காற்றுக்கு காசும் தந்து முடிவு காத்து இறை போட்டினோம். வேர்கள் தேடும் நீரின் தாகம் தீர்க்கும் மலை.

0: பாதுகாப்பு கவிதை.
1: யாருப்பா சொல்றீங்க பாதுகாப்பு கவிதை?
0: வி சூரஜ்.
1: சூரஜ் என்ன படிக்கிறீங்க கண்ணா?
0: எட்டு. பின்னின் அமுதே வியன்பூமி சேர்க்கும் கண்ணின் இமயம் காடுகள் மண்ணில் உயிரின் துடிப்பை உகையோடு வளர்க்கும் இயற்கை வீடுகள் பச்சை ஆடை கலந்து நாமும் பாலை நிலமாய் மாற்றினோம் இன்று மூச்சு காற்றுக்கு காசும் தந்து முடிவில்லா துயரை போட்டிடும் வேர்கள் தேடும் நீரின் தாகம் தீர்க்கும் மலையை வேண்டுவோம் மித்தம் மரங்கள் நட்டு மண்ணில் மார்பில் மகிழ்ச்சி விதையே தூவோம்
1: மகிழ்ச்சி விதையை தூவிடுவோம். நன்றி, அழகா சொல்லிட்டாரு. அடுத்தது
0: முக்காலமும் ரசிக்கும் நகைச்சுவை அரசன் மன்னன் கிருஷ்ண தேவராயரின் மதியுக மந்திரி தென்னகத்து பீர்பால் சிரிப்போடு சிந்தனையை தூண்டும் தென்னாலிராமனின் கதையை கேட்போமா?
1: எப்பவுமே யாரெல்லாம் வரப்போறாங்க
2: கே சொல்லுங்கம்மா.
3: முகமது இர்ஷாத்.
1: முகமது ஆரிஃப்.
4: ராஜ் பிரதாப்.
5: எம் அஸ்வின்.
1: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க எல்லாரும்?
3: செவன்த் ஸ்டாண்டர்ட்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா?
0: வணக்கம் அண்ணா. மன்னா, தங்களை பார்த்தால் ஏதோ யோசனையில் இருப்பது போல் அல்லவா உள்ளது? என் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை புரிந்து கொள்பவன் நீ ஒருவன் மட்டும்தான். ஆம் ராஜகுரு, எனக்கு எதையாவது விசித்திரமாக சாப்பிடுவது போல் இருக்கிறது. ஆனால் அது இந்த உலகத்தில் இல்லாத சுவையாக இருக்க வேண்டும். மன்னா, கவலையை விடுங்க, நம் தென்னாலிராமனிடம் கேளுங்கள். அவர் உலகத்தையே சுட்டுபவர் அல்லவா? விண்ணிலகத்தில் உள்ள மாம்பழத்தை கூட பறித்து வருவார்.
5: அடே அப்பா, ராஜகுருக்கு என் மேல் எவ்வளவு நம்பிக்கை! அப்படியே அகட்டும் அண்ணா. நாளை காலை விண்ணுலகத்தில் விளையும் தங்கச்சுளை மாம்பரத்தை அரசவைக்கும் பறித்துக் கொண்டு வருகிறேன். ஆனால்
0: என்ன ஆனால்?
5: அதற்கு முன்பாக 5000 பொற்காசுகள் தேவை. அந்த பழம் விளையும் மலம் விண்ணுலகத்தில் இருப்பதால் தேவேந்திரனுக்கு சின்ன லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும்.
0: இந்த 5000 பொற்காசுகள்? ராமன் எங்கே? எங்கே அந்த தங்கச்சுளை மாம்பழம்?
5: இதோ மன்னா.
0: ராமா, இதில் எதுவுமே இல்லையே, எங்களை ஏமாற்றுகிறாயா?
5: மன்னா, மன்னிக்கவும், இது சாதாரண கண்களுக்கு தெரியாது. எவர் ஒருவர் வாழ்க்கையில் பொய் சொல்லாமலும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்.
0: எனக்கு தெரிகிறது, மிக அழகாக இருக்கிறது.
5: அப்படியானால் மன்னா, இதை நீங்கள் மட்டும் சாப்பிட்டால் போதாது, ராஜகுருவுக்கும் ஒரு தொண்டு கொடுங்களேன்.
0: எனக்கும் தெரிகிறது மன்னா, என்னால் தங்கம் போன்ற நிறம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை.
5: மன்னா, ஒரு ரகசியம். இந்த பழத்தை சாப்பிட்டவுடன் ஒரு நிமிடம் கண்ணையும் வாயையும் மூடினால் தேவேந்திரன் வந்து ஆசி வழங்குவார்.
0: ஆனால் மூடுகிறேன். ராமன் எங்கே? தேவேந்திரன் எங்கே?
6: மன்னா, தேவேந்திரன் வரவில்லை. ஆனால் ராமன் இல்லாத பழத்தை சாப்பிடுறதுக்கு இல்லாத தேவேந்திரன் நான் வருவான் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்.
0: அடித்தக்க, நம்முடைய கர்வத்தை உடைக்க ராமன் மீண்டும் ஒரு நாடகத்தை ஆடிவிட்டான். ராஜகுரு, அந்த இல்லாத பழத்தின் சுவை எப்படி?
6: மந்தருக்கே சிரிப்பு வந்து விட்டது. ஆஹா,
0: என் 5000 பொற்காசுகள் போல் கசப்பாக இருந்தது மன்னா.
5: நன்றி, வணக்கம்.
6: உண்மையிலேயே நாங்க ரசித்தோம். உண்மைதான். ஆகா ஓகோ அப்படின்னு இல்லாத மாம்பழமும் அப்புறமா தேவேந்திரனையும் கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா? நிச்சயமா இல்லாதா இருந்தாலும் அது ரசிக்க கூடியதா தான் இருக்கு.
0: இன்றைக்கு நம்ம ஸ்கூல்ல நேரடியா ஒளிபரப்பு செய்யப்படுகிற இந்த அறிவு கூர்மை பகுதியில் நம்ம குட்டி நண்பர்கள் 10 சம சுவாரஸ்யமான விடுகதைகளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. விடுகதை மட்டுமல்ல, அதற்கான சூப்பர் விடைகளையும் அவங்களே சொல்ல போறாங்க. உங்க மூளைக்கு வேலை வைக்க வராங்க. தயாராக இருங்க.
1: தயாரா இருக்கும்பா. பேர் என்னப்பா?
7: முகமது லத்தீப்.
1: லத்தீப் சொல்லுங்க, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? சொல்லுமா விடுகதை?
7: இவன் வாளுக்குன் வையகமே நடுங்கும் அவன் யார் தேர் விடுங்களாம் நட முடியாது அது என்ன தலைமுடி இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன பட்டாசு வீட்டில் வளரும் என்னை திருடனுக்கும் பிடிக்காது அது என்ன நாய்.
1: போதும்பா, நிறைய வச்சிருக்கீங்க, நீ என்ன சொல்ல போறீங்கப்பா சொல்லுங்க.
7: நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்த உடன் தானும் கெட்டார். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ்

0: தான் தெரியும். ஒரு வினாடியின் அருமை கண்ணேர்ந்த காரணத்தால் விபத்தில் கைகாலை இழந்தவனுக்கு தான் தெரியும். ஒரு செகண்டின் அருமை ஒலிம்பிக்கில் ஓடக்கூடிய உசேன் போல்டுக்கு தான் தெரியும். 3 மணிக்கு எழும்பன் முனிகள், 4 மணிக்கு எழும்பன் ஞானி, 5 மணிக்கு எழும்பன் அறிஞர், 6 மணிக்கு எழும்பன் மனிதன், 7 மணிக்கு எழும்பன் எருமை. வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டுமெனில் அதிகாலை இடத்தில் அன்றென்ற கொள்ள செயல்களை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதுபோல மாணவராக நாம் நன்றாக படித்தால்தான் எதிர்காலம் நமக்கு மகிழ்வான நேரமாகும்.
1: காலத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்ன, உங்க பேரையும் கிளாஸையும் சொல்லுங்கப்பா.
0: என் பேர் சரவணன்.
1: கிளாஸ்
0: 5th ஸ்டாண்டர்ட்.
1: எல்லாரோட பேரையும் கேட்டுரும், நிறைய நிகழ்ச்சி வச்சிருக்காங்க, ஆனா காலம் கருதி தான் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியதா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: எஸ் ரித்திகாஸ்ரீ. டி தேவதர்சன்.
3: ஒய் ஹாஃப்னா.
4: டி சக்திஷா.
5: எம் திவ்யதர்ஷினி.
6: ஜே தன்யா.
1: எல்லாரும் சேர்ந்து ஜோரா ஒரு தடவை நன்றி சொல்லிருக்காங்களா? நிச்சயமா, உங்க எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரொம்பவே சந்தோஷமா போச்சு நிகழ்ச்சி இல்லையா? மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல அப்படின்னு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, இறைவணக்கம், கதை, திருக்குறள், பொது அறிவு, பொன்மணிகள், நகைச்சுவை, ஆமிகள் பற்றிய அரிய தகவல்கள், விடுகதை, காலத்தின் அருமை என அசத்தி விட்டார்கள் வட்டவிளை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நம்ம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். நன்றி, வணக்கம்.
7: இவ்வளோ நேரம் நம்மளை மகிழ்ச்சியாக்கிய முகம் காட்டா குழந்தை முகங்களோடு கற்றலின் கேட்டலே சிறப்பு என்ற எண்ணத்தோடு இனிதாய் இணைந்தோம். பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலையில். இன்று நம்மை ஆனந்தப்படுத்திய பள்ளி மாணவர்கள் வட்டவிளை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். நிகழ்ச்சியை குமரி பண்பலை நூற்றொன்றிற்கு சிறப்பாக்கிய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன். மீண்டும் அடுத்த வார பேசுங்க மக்களே பேசுங்க சந்திப்பில் சந்திப்போம் நேர்களே.

0: நேரம் முற்பகல் 11:37. குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாக போகுது. இன்னைக்கு குமரி பண்பலை நேருளை நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 0462 இணைப்பு எண்ணுடன் 260-240 என்ற எண்ணும், 290-722 என்ற எண்ணும் இருக்கு. 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணும் இருக்கு. ஒருத்தரோட கடின உழைப்புக்கு கிடைச்ச பாராட்டு, அதாவது அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த நபருக்கு இணையற்ற ஊக்கத்தையும் மனநிறைவையும் தரும் அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். அதுவும் எதிர்பாராத டைம்ல நம்ம விரும்புறவங்க, அதாவது நம்மளை நேசிக்கிறவங்க அல்லனா நம்ம கூட இருக்கிறவங்க கிடைக்கிற ஒரு சின்ன, அவங்க தரக்கூடிய ஒரு சின்ன பாராட்டு கூட நம்மளோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை தரும். குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சிக்கு பேச வரலாம். என்ன தலைப்புல அப்படின்னா, எனக்கு கிடைத்த பாராட்டும் அது தந்த மாற்றமும் அப்படிங்கிற தலைப்புல. தலைப்பு சொன்னோடனே நம்ம நேயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். குமரி பண்பலை 120 நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள் கேக்குறீங்களா? சரி, நீங்க வந்து குமரி பண்பலைக்கு வரும்போது ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லி பேசுறீங்க இல்லையா, அதுக்கு பதிலா வணக்கம் குமரி பண்பலைன்னு சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். தமிழ்லயே எல்லாரும் வந்து பேசலாம். தொடக்கம் வந்து நீங்க அந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தாம நம்ம குமரி பண்பலைக்கு வணக்கம்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். நன்றி, சொல்லுங்க. இதோ உங்களுக்கு கிடைத்த பாராட்டும் அது உங்களை வந்து

0: தந்த மாற்றமும், உங்களுக்குள்ள தந்த மாற்றமும்.
1: கருத்து வாழ்த்துக்கள் பண்பலை. எனக்கு கிடைத்த பாராட்டு, ஐடி படிச்சு ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கேன். இன்டர்வியூ போனது அப்பாவுடைய கார்பெண்டர் ஒர்க், அதை பார்த்து அந்த ஆசிரியர் சொல்லுவாரு, நீங்க என்னென்ன இன்டர்வியூ வரணும்னு கேட்டா நம்ம சீட்ல எப்படி பெரிய பார்த்து வேலைக்கு நிலையும் கதவு இல்லவா? அதே மாதிரி சின்ன அவர் உரிச்சான பத்தஞ்சு பேர் தான் இருக்கணும். இன்னும் தெய்வம் என்கிட்ட கேட்டாரு. உதாரணத்துக்கு
0: ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: வணக்கம் ரஹ்மான் சார், சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு கிடைச்ச பாராட்டும்.
2: அதாவது என்ன பாராட்டுனாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல குறிப்பா ஒண்ணு சொல்றமா, ஒரு சமீபத்துல ஒரு மூணு வருடங்கள் இருக்கு இப்போ. அந்த மூணு வருடம் முன்பு நான் என்னுடைய நண்பர் கடை வடசேரி பக்கத்துல ஒரு கடையில உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த ரோட்ல மெயின் ரோட்ல ஒரு பை கடைக்கு பார்த்துடுங்க, இந்த பழைய காலத்து பை, பழைய காலத்து பை இல்ல, இந்த டாக்கு பை மாதிரி முன்னாடி ஜவுளி கடையில எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, இப்ப அந்த பை இல்ல. அந்த பை ஒண்ணு கிடக்குது, ஆனா பை கொஞ்சம் பழசா இருந்தாலும் நல்லா இருக்கு. அந்த பை ஒண்ணு கிடக்குது, நான் நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க, அடையே அந்த பை எடுத்துக்கடா, மார்க்கெட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்க போறா இருந்தாச்சுன்னா உனக்கு அது வச்சுக்கலாம். எங்க வீட்டுல நிறைய பை இருக்கு, எங்களுக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ரோட்ல கிடக்குது, காரு பஸ் எல்லாம் போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு தேவை இல்லைன்னா பரவாயில்லடா, நானா எடுக்கிறேன்னு போய் எடுக்கிறேன். சின்ன வெயிட்டுமா, அந்த வெயிட் உள்ள பார்த்தாச்சுன்னு உண்டுமானா, ஒரு அலைபேசி ஒண்ணு இருக்கு, மாத்திரைகள் கொஞ்சம் இருக்கு, ஒரு மணி பர்ஸ் இருக்கு, நிறைய ரெக்கார்டுகள், நோட்டு, அதாவது ஒரு பேப்பர் நிறைய இருக்கு, அது அவ்வளவு அதுக்குள்ள இருக்கு. மொத்தமே ஒரு 50-60 கிராம் 100 கிராம் குள்ளால அந்த மொத்தமே வெயிட் இருக்கு. அதுல அதை எடுத்தாச்சு, எடுத்து பார்த்தாச்சுன்னா மணி பர்ஸுக்குள்ள 5400 ரூபாய் இருக்கு. ஆமா, ரூபாய் எண்ணி பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு அந்த ரிக்கார்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு போன் வருது அந்த அலைபேசிக்கு. அந்த அலைபேசிக்கு வந்து ஒரு கால் வந்த உடனே அதை அட்டன் பண்ண உடனே, சார் அது எனக்குள்ள சார், அதை எப்படி எடுத்துட்டோம், அது கீழே விழுந்துட்டு நானும் என் அம்மா வரும்போது அது நீங்க வேணா அந்த ரூபாய்களை எடுத்துடுங்க, அந்த ரெக்கார்டுகளும் மாத்திரையும் தந்துருங்க.
0: அந்த
2: நாங்க சொன்னோம், நான் உடனே போன் பண்ணி சொன்னேன், அம்மா நீங்க எல்லாமே வந்து வாங்கிடுங்க, இன்னும் இடத்துல இருக்குது அடையாளத்தை சொன்னேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அம்மாவும் மகனும் பைக்ல வந்து நான் இருக்க கடைக்கு நேர ஏற்றால உள்ள கடையில விசாரிக்கிறாங்க.
0: சரி, அப்ப வந்து நீங்க இதை எடுத்து கொடுத்துட்டீங்க, இதுல வந்து உங்களுக்கு
2: கிடைச்ச உடனே பயங்கரமான சந்தோஷமா,
0: நீங்க
2: அதாவது ஒரு 500 ரூபாய் எடுத்து தந்தாங்க.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: நான் அரமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு கிடைச்ச பாராட்டும், அதனால நீங்க அடைந்த, உங்களுக்கு நீங்க அடைந்த மாற்றமும்.
3: பன்முக வித்தகர், அதாவது பேச்சு போட்டு, கவிதை போட்டு, கட்டுரை போட்டு, பாட்டு போட்டு எல்லாத்திலையும் கலந்துக்குவேன். நான் ஓரளவுக்கு வந்து ஆல்ரவுண்டர், அதனால நான் வந்து சுமார் 1977 நினைச்சேன். அந்த பீரியட்ல வந்து பேச்சு போட்டு எங்க கல்லூரியில இருந்து ஒரு 2 பேரும் எங்க டபிள்யூசிசி உமன் செக்ரட்டரி கலந்து.
0: குமரி பண்பலை நூற்றுண்டில் நேயர்கள் வந்து எனக்கு கிடைத்த பாராட்டும், அதனால நான் அடைந்த மாற்றமும் அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில வந்து நேயர்கள் வந்து ஆர்வமா வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு நேரம் வந்து நமக்கு குறைவு, இருந்தாலும் பேசிட்டே இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்காது அப்படிங்கறது காரணத்தால் நேயர்களுக்கு வந்து ஒரு திரைப்பட பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். இது கோச்சடையான் திரைப்பட பாடல்.
4: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி,

உயிரோடு மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தார். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா உயிரா பெயரா மூன்றுமே.

0: தக ஜுகுதா கதிங்கடகதா கதிங்கடகதா கதிங்கடகதா தி தக ஜுகுதா தி தக ஜுகுதா தக ஜுகுதா கதிங்கடகதா கதிங்கடகதா கதிங்கடகதா தி தக ஜுகுதா தி தக ஜுகுதா தக ஜுகுதா கதிங்கடகதா கதிங்கடகதா கதிங்கடகதா
1: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர் இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம் அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை தேரேகால் புதூர் நாகர்கோவில்
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி
10: குமரி பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க அடுத்த நேர சந்திக்கலாம் வணக்கம் யார் பேசுறீங்க
11: வணக்கம் குமரி பண்பலை
10: வணக்கம்
11: மேடம் நான் பிரசாந்த் குளச்சல்ல இருந்து பேசுறேன்
10: ரொம்ப நன்றி அதாவது எல்லா நேர்களும் வந்து நிகழ்ச்சி வந்து தொடக்கத்துல இருந்தே கேட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுக்கு நீங்க சொல்ற வணக்கத்திலே தெரியுது எல்லா நேர்களும் இதை வந்து தொடர்ந்து செஞ்சா நல்லா இருக்கும் அதாவது வணக்கம் குமரி பண்பலை அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க சரி சொல்லுங்க இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச பாராட்டும் அதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம்
11: ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆசிரியரா பணி புரிஞ்சிட்டு இருக்கேன் மேடம் ஒரு பாலிடெக்னிக்ல அப்போ எனக்கு ஒரு சப்ஜெக்ட் நான் டிராயிங் சப்ஜெக்ட்ல வந்து 100% எல்லா பசங்களும் பாஸ் ஆயிட்டாங்க அப்போ எனக்கு வந்து அந்த காலேஜ் டே ஃபங்க்ஷன் அப்போ வந்து ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க டாப் 100% ரிசல்ட் அப்படியே கேஷ் பிரைஸும் கொடுத்தாங்க ₹2,000 அப்படி கிடைச்சது எல்லாரும் முன்னிலையில வந்து அந்த பிரைஸ் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு அதுவே எனக்கு ஃபீல்ட் டீச்சிங் ஃபீல்ட்ல அது வந்து எனக்கு ஒரு உயர்வா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாராட்டு பத்திரம்னே சொல்லலாம் மேம்
10: அது வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆக்டிவா வைக்கிறதுக்கு ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம் இல்லையா
11: மாற்றத்தை ஏற்படுத்துச்சு
10: மேம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது எல்லா நேயர்களும் வந்து தலைப்பு கேட்ட மாதிரியே அருமையா பேசிருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி
11: நன்றி மேடம்
12: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-648-5-8 விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-648-5-8 மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி நேர்கள் வந்து 0465 இணைப்பெண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணிலையும் 290-722 அப்படிங்கிற எண்ணிலையும் பேசிட்டே இருக்காங்க அப்புறமா ஒரு மொபைல் எண் 890-32-570-39 இந்த எண்ணிலையும் நேர்லை நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டே இருக்காங்க மேலும் இந்த எண்கள்ல வேற நேர்லை நிகழ்ச்சி இருக்கா இருக்கு நம்ம குமரி பண்பலை 101 இன்று பகல் 9:00 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்கு அதுல வந்து டாபிக் என்ன அப்படின்னா சிறுவயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம்

0: இந்த இரவு 8:05 நாம மட்டும் பேசினா போதுமா? நம்முடைய வீட்டில் உள்ள குட்டி சுட்டிஸும் பேசணும் இல்லையா? அவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் டெய்லி இரவு 8:05 வருது, பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம நேரலை நிகழ்ச்சி இருக்கு, கண்டிப்பா உங்க குட்டி சுட்டிஸ கூட்டிட்டு வந்து பேச வைங்க. 10:05 உங்களுக்கு பிடித்தமான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நிலமுற்றம் நேரலை நிகழ்ச்சி கூட இருக்கு. வாங்க நம்ம குவரி பண்பலை 100 இணைந்திருங்க, உங்க லைஃப ஹாப்பி ஆக்குங்க. எனக்கு கிடைச்ச பாராட்ட நான் சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம். உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்குதே. உங்களுக்கு கிடைத்த பாராட்டும் அது மூலமா நீங்க
1: இயல்பு வாழ்க்கையில நிறைய பாராட்டு கிடைச்சிருக்கிறது. ஆனா பொது வாழ்வுல வந்து நான் வந்து கனிந்த வாழ்வின் அனுபவங்களுக்காக நேர்முகம் இன்றைக்கு கொடுக்க நம்ம ரேடியோ குமரி பண்பலைக்கு வந்திருந்தேன் பாருங்க. அப்புறம் என்ன பேச்சு எடுக்கிறது, என்னை பேச்சு எடுத்த தங்கவேல் சார் சொன்னாங்க, மந்திரமூர்த்தின்னா உலகமே தெரியற அளவுக்கு இருக்கிறதே எப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எல்லாமே குமரி பண்பலோட அருள் தான் சொன்னேன்.
0: சரி, அப்ப வந்து உங்களுக்கு வந்து குமரி பண்பலை 101 மூலமா ஒரு பெரிய பாராட்டு கிடைச்சது வந்து உங்களுக்கு ஒரு மாற்றமா இருந்திருக்கு இல்லையா?
1: அவர் சொன்னார், இப்படி பணிவா சொல்றீங்களே, உங்களுக்கு மென்மேலும் புகழ் குவியும் சொன்னாரு.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி சார், நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், அதாவது நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டீங்க, நேரம் நிறைவடைய போகக்கூடிய நேரம், அதனால நலம் பரவசாரிக்கலாம். நம்ம டாபிக் வருவோமா? எனக்கு கிடைத்த பாராட்டும் அது தந்த மாற்றமும்.
2: எனக்கு வந்து தமிழ் ரொம்ப சிறப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியில எனக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் அப்படிங்கறத கொடுத்தாங்க. அந்த பாராட்டு சான்றிதழ் வாங்கி நானு அதே நேரலை நிகழ்ச்சியில தொலைக்காட்சியில போய் கலந்து கொண்டேன். அதனால எனக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில நான் அதிகமான தமிழ் தமிழ் சார்ந்த சொற்களை கத்துக்கிட்டு ஆங்கில பயன்பாடு அப்படிங்கறத என்னுடைய சொற்றொடர்கள் அவ்வளவா பயன்படுத்தாம தமிழ்ல அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறது உணர்வு பூர்வமாக எனக்கு கிடைத்த ஒரு பாராட்டு அப்படிங்கறது உணர்த்தியது. அதன் மூலியமாக நிறைய விஷயங்களை, புதிய சொற்களை நான் கத்துக்கிட்டு.
0: ரொம்ப அருமையா பேசி நீங்க சந்திரசேகர், நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: அது குமரி பண்பலை 101 நேர்கள் வந்து உளப்பூர்வமான ஒரு பாராட்டு வந்து தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்களை தரும் அப்படிங்கறத அருமையா பேசிட்டே இருக்காங்க. அதாவது இது ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் நேர்மறையான பாராட்டு அப்படிங்கறது ஒரு வரம். இது மூலமா வந்து பாராட்டு பெற்றவர்களோட ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது சுயநம்பிக்கை வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் வேகமா தங்களோட வேலைகளை சிறப்பாகவும் ஈடுபாட்டோடவும் செய்வாங்க. பாராட்டுதல்கள் மனசோர்வை விரட்டி நேர்மறை எண்ணங்களை தரும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாயிண்டோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் கலைமகள்
3: பாலசுப்ரமணியன். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
4: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குடியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்று இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி அவன் செத்தா இன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குடியாட்டம் போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நகாத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுரை கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: 101. உங்கள் நேரங்களில் சிறப்பாய் இனிமையாய் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை 101 இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் இரத்த சோகை குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் சிநேகிதியே. சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுகிறது வெள்ளித்திரையில். மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:00 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்து திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7:00 இனிசை நேரம். இன்றிரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரவிளை ஏ பிரேம்நாத் அவர்கள். அமுதசுரபி, மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவக்குமார் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் விருதுநகர் ரிங் ரோடு ஜெயசேகர் தொகுத்து அனுப்பியுள்ள திரை இசை பாடல்கள். இரவு 9:15 செய்திச் சுடர். இன்றிரவு 9:30 தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள். 10:05 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரலை நிகழ்ச்சி. இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.
2: நேர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில் சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்களை நினைவுபடுத்துகின்றோம். 0462 இணைப்பு எண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணையும் 290-722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம்.

0500 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேரம் 12:10. இசையோடு பயணப்பட நினைவுகளை மீட்டெடுக்க இதயங்களை மகிழ்ச்சியான உலகிற்கு அழைத்துச் செல்ல தயாராகின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. இப்போதிலிருந்து 12:40 வரை இசை என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது உணர்வுகளின் மொழி, நினைவுகளின் பாலம், இதயங்களை இணைக்கும் குமரி பண்பலை 101 அன்பின் தூது இது. ஹிந்துஸ்தானி இசையை சேர்ந்த பீம்பளாசி ராகத்தை அடிப்படையாக கொண்டு மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி ஆகியோரால் பாதகாணிக்கை திரைப்படத்திற்கு பூஜைக்காக கண்ணதாசன் அவர்களின் அழகிய தமிழில் கோர்க்கப்பட்ட வார்த்தைகள் இவை. 1962 வெளிவந்த பாதகாணிக்கை திரைப்பட பாடல் PB ஸ்ரீனிவாஸ், S ஜானகி குரல்களில் இப்போது.

0: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital

நண்பர்கள் நூற்றி நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் 12:16. என் வீடு பக்கத்துல நிறைய தென்னை மரங்கள் நான் வச்சிருக்கேன், ஆனா காய்தான் இல்லவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இப்ப நம்ம ஊர்ல நிறைய தென்னை மரங்கள் அதிக காய் பலன் தராம அப்படியே நிக்குது. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிற ஐடியா கூட இருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அதுக்காகத்தானே நாங்க இருக்கோம். நமக்குமரி பண்பலை 101 தினமும் இரவு 7:25 வலம் வரும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சென்னை தென்னை சாகுபடி அனுபவங்கள் பற்றி சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா, காரவிளை பிரேம்நாத் அவர்கள். நிகழ்ச்சியை கண்டிப்பா கேளுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களுக்கு தீர்வும் அதுல இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து அடுத்ததாட்டு என்ன இருக்குன்னா, முதல்ல உழவருக்கு ஒரு சிந்தனை இருக்கு, அப்புறமா தென்னை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க இன்னைக்கு காரவிளை பிரேம்நாத் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல் கூட இருக்கு. மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னாலே நாம வீட்டுக்குள்ள சேஃபா இருப்போம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கால்நடைகளை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இதுல இருக்கு. நொடிகளில் சில நுட்பங்கள் பகுதியில கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள் பற்றின தகவல்களையும் தராங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். கண்டிப்பா குமரி பண்பலை 101 இணைந்திருங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் அள்ளி அள்ளி தந்துட்டே இருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி உங்களுக்காகவே.

குமரி பண்பலை நூற்றில் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்கள். பிலாஸ்கான் ஈ டோடி அப்படிங்கிற அபூர்வமான ஹிந்துஸ்தானி ராகத்தை அடிப்படையாக கொண்டு மோகன ராகத்தில் மென்மையான காதலை சொல்லும் விதமாக எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி ஆகியோர் உருவாக்கிய அற்புதமான பாடலுக்கு காதல் மொழியை வடித்தவர் கண்ணதாசன் அவர்கள். 1963 வெளியிடப்பட்ட பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். டி எம் எஸ் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் 12:22.

குமரி பண்பலை நூற்றோன்ல நீங்க பேச ஆசைப்படுற மாதிரி உங்களுடைய குட்டி சுட்டிஸும் ஆசைப்படுவாங்க தானே? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றீங்க. அப்ப பேச வைக்கணும் இல்லையா? எப்ப பேச வைக்கலாம்? இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில கண்டிப்பா உங்க குழந்தையோட ஆசைய நிறைவேற்றுவீங்க. இன்றிரவு 8:05 தினமும் இரவு 8:05 இருக்கு. இன்னைக்கு இரவு 8:05 கண்டிப்பா பேசவீங்க. ஏதாவது ஒரு கதையோ பாடலோ சொல்லி கொடுத்து பேசவீங்க. கூட நீங்களே இருங்க, உங்க குழந்தைக்கு வந்து ஆர்வம் ஊட்டுங்க. நீங்க கொடுக்கற ஆர்வம் தான் அவங்களை வந்து நாளடைவில் பெரிய ஆளாக்கும். இது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்கும். நாமளும் நம்ம வானொலியில் பேசிட்டோம், நாளைக்கு நம்ம நல்லா இன்னும் பேசணும் அப்படின்னு நாளைக்கும் பேச ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக கூட்டிட்டு வருவீங்க தானே? அதுக்கான நிலைய தொலைபேசி எண்களை புது நேர்களா இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 0462 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். இதை கேட்டுட்டே இருக்கக்கூடிய நம்ம அம்மாமார்கள், தாய்மார்கள், அப்புறம் பெண்களே, எங்களுக்கான தொலைபேசி எண்களும் இதுதான். டாபிக்கை ஒரு தடவை ஞாபகப்படுத்திங்களே, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ நாம வந்து நம்மளுடைய குழந்தைகள்ட்டிருந்து நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் உலகில் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எல்லாத்தையுமே குழந்தைகள் சொன்ன

0: நாம கேக்குறது மாதிரி நாம சொல்றதையும் நம்ம குழந்தைகள் கேட்கணும் தானே. எப்பவுமே குழந்தைகள் வந்து அவங்களோட ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா நினைக்கிறது அம்மாக்கள் தான். அதுவும் நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, நீங்க எப்படியெல்லாம் பேசுறீங்க, நீங்க எந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யறீங்க அப்படிங்கறத அவங்க நோட் பண்ணி அதை செஞ்சு கூட பாப்பாங்க. அப்படி நீங்க உங்க குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறது, அல்லனா என்னெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச வரலாம் என்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில. சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற தலைப்புல பேசலாம். நான் நிறைய பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல நேர்கள் வாங்க சுருக்கமா அதை சுருக்கி சொல்லுங்க சரியா. இது என்றும் எப்போதும் உங்களுடன் நட்பான குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேர்கள் மனம் நினையும் மதுரமலையில திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இனி 1962 வெளிவந்த பார்த்தால் பசி தீரும் திரைப்பட பாடல். ஹிந்துஸ்தானி செவ்வியல் இசையில் வரும் மதுமாத்வி சாரங்கை அடிப்படையாக கொண்டு ஒரு விளையாட்டு தரமான கர்நாடக சங்கராபரணம் ராகம் கலந்த லேசான ஹிந்துஸ்தானி மெல்லிசை தந்துள்ளனர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் டி கே ராமமூர்த்தி அவர்களும். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் இந்த பாடல்.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா.

0: டக் டக்.
1: யாரது?
0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.

நேரம் 12:30. உங்கள் எண்ணங்களோடு மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. நேயர்களின் மனங்களை தாளாட்டிக் கொண்டிருப்பது பண்பலை 101 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. கலகலப்பான மற்றும் தெண்டலான மனநிலைக்கு பிரபலமான பிருந்தாவனி சாரங் இசை பின்னணியில் கல்யாணி ராகத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி இசையில் 1962 வெளிவந்த வீர திருமகன் திரைப்பட பாடல். பாடலுக்கு பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்கள் இனிமை சேர்க்க வருகின்றன.

வந்தோம் நேர்களே. இன்று மதியம் 12:50 தலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த சோகை குறித்து தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். அதாவது அடிக்கடி உடம்புல சோர்வு ஏற்படுது, அப்புறமா மூச்சு திணறல் வருது, தலை சுற்று இருக்கு, அப்புறமா என்னுடைய உடல் நிறம் கூட மாறிட்டு, இது வந்து எதனால இருக்கும் அப்படின்னு தெரியவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? அந்த உங்களுடைய எண்ணங்களுக்கான ஒரு விளக்கம் தர்றாங்க இன்னைக்கு 12:50. இது எதனால அப்படிங்கறது தான் இந்த பகுதியில வருது. இரத்த சோகையா கூட இது இருக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத அருமையா ஒரு 5 நிமிஷத்துல

கண்டிப்பா கேளுங்க. ஒரு 5 மணி நேரம் இதை ஃபீல் பண்றதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த நிகழ்ச்சியை கேட்டா போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், உடல்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும். இந்த நிகழ்ச்சியை தினமும் மதியம் 12:50 நமக்குமரி பண்பலை 101 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரா வருது. இன்னைக்கு இருக்கு 12:50, இன்னும் கொஞ்ச நேரத்துலதான். கண்டிப்பா கேளுங்க நேயர்களே.

குமரி பண்பலை நூற்றொன்றில் மனம் நனையும் மதுரமலையில் நிறைவான பாடலாக மேற்கத்திய பாணி ஆர்கஸ்ட்ரேஷனுடன் ஹமீர் கல்யாணி ஹிந்துஸ்தானி ராகத்தின் மெல்லிய சங்கதிகளை கலந்து ஒரு புதுமையான கிளாசிக் பாடலாக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் டி கே ராமமூர்த்தி அவர்களும் மாற்றியிருப்பார்கள் இந்த வெண்ணிற ஆடை திரைப்பட பாடலை. பி சுஷீலா குரல்களில் என்ன வார்த்தைகளாக இருந்தாலும் அது நம் உள்ளம் மகிழும் வார்த்தைகளே.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை மனம் நினையும் மதுரமலை இது தேரல் சபையில் சாரலிசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1 லட்சம் கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 ஆம் ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா, இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.

0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51.
3: நலமாய் வாழ்வோம்.
4: இரத்த சோகை குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள்.
5: இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரத்த குறைபாடு இல்லை அனீமியா பற்றி பார்க்க போகிறோம். சிலவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்டாக இருக்கிறது, ஃபுல்லாக பயங்கர அசதியாக இருக்கிறது, எது பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது. இந்த உட்காந்து எந்திக்கும் போது இல்லை குனியும் போது டக்குன்னு தலை சுற்றுறது, பின்ன கொஞ்சம் தூரம் நடந்தாலே பயங்கரமாக மூச்சு வாங்குற மாதிரி, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துகிட்ருக்கிறது காமன்லி நம்ம பார்க்க முடியும். இப்போ இது இந்த ஏஜ் ஃபேக்டர் வச்சு அப்படின்னு கிடையாது. இப்போ ஒரு 18 இருக்கிற ஆளுக்கும் நம்ம இது பார்க்கலாம், ஒரு 50 இருக்கிற ஆளுக்கும் பார்க்கலாம். இது அதுக்கு மெயின் ரீசன்ஸ் உண்டு. மெயினாக நம்ம ஃபுட்டு தான். இப்போ ரொம்ப இந்த ஹெல்த்தியான ஃபுட் எடுக்காம ஜங்க் ஃபுட்ஸு ரொம்ப அதிகமாக எடுக்கிறது, இல்லை இப்போ நம்ம அவேர்னஸ் வந்து இப்போ நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறோம் இருந்தாலுமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா முன்னாடி அவங்க இதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸும் ஹெவியான ஃபுட்ஸு இல்லை ரொம்ப வறுத்தது பொரிச்சது அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கலாம். இப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு இன்டைஜஷனோ இல்லாட்டி இந்த வயர்ல பிரச்சனைகள் உண்டாயிருக்கலாம். அதை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துட்டு எடுக்கிறதுல அர்த்தம் இருக்கு. இல்லை மீன்ஸ் அந்த பிரச்சனை இப்போ ஆல்ரெடி நமக்கு இந்த உப்பிசம் இல்லை வயிறு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எவ்வளோதான் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலுமே நமக்கு அதில் பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டயர்ட்னஸுக்கும் தலை சுத்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிறைய மெடிசின்ஸ் உண்டு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சவனப்பிராசம், அஜுமாம்ச ரசாயனம்னு சொல்லிட்டு நிறைய மருந்து இருக்கு. ஆனால் இதெல்லாம் இந்த கட் ஹெல்த் நம்ம பார்த்துட்டு தான் எடுக்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு இன்டைஜஷன் இருக்கிற டைம்ல நம்ம அஜுமாம்ச ரசாயனம் இல்லை சவனப்பிராசம் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி லேகியங்கள் எடுக்கிறாங்கன்னா மீன்ஸ் அவங்களோட கண்டிஷன் வர்சன் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்டைஷன் இருக்கிற டைம்ல மீன்ஸ் ஒருத்தங்க இது எடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த நீங்க உங்களுக்கு கண்டினியூஸா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, தலை சுத்து டயர்ட்னஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த மாதிரி இருக்குதுன்னா மீன்ஸ் அதோட ரீசன் என்னன்னு இந்த ரூட் கோஸ் கண்டுபிடிச்சு மீன்ஸ் அதை ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேகியங்கள் மருந்துகள் எல்லாம் எடுத்து அதை கியூர் பண்ணலாம்.
4: இரத்த சோகை குறித்து விளக்கியவர் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள்.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
8: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு தோழியர்களுக்கான தலைப்பு, சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள். குமரி பண்பலை 101 உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 2209-722 முன்னிணைப்பெண்ணாக 0-4652 அலைபேசி எண் 890-325-70-39. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:55. திரை இசை கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
0: உங்களுடன் உறவாடும்
1: என்றும்

0: உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:00. சேதி தெரியுமா? இன்னைக்கு சேதி தெரியுமா நிகழ்ச்சியில புறாக்கள் பற்றிய சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாமா? புறாக்கள் பொதுவாக மணிப்புறா மாடப்புறா என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்களாங்க. அளவில் சிறிதாக இருக்கும் மணிப்புறாவினை வளர்ப்பது ரொம்ப சிரமமாம். அளவில் பெரிதாக இருக்கும் மாடப்புறாக்களை வீட்டில் வளர்க்கப்படுகின்றனவாம். இவற்றை தவிர 300 மேற்பட்ட புறா இனங்கள் உலகெங்கிலும் இருக்கின்றனவாம். தமிழ்நாட்டில் மாநில பறவை எல்லாத்துக்குமே தெரியும், மரகத புறா. இது பச்சை நிற சிறகுகளும் சிவப்பு நிற அலகும் கொண்டிருக்குமாம். புறாக்கள் பொதுவாகவே உயரமான இடங்களில் வாழ்வதையே விரும்புகின்றனவாம். இவை உயரமான கட்டிடங்கள் மற்றும் கோயில் கோபுரங்களில் வசிப்பதை தான் விரும்புமாம். இவை முட்டையிட உயரமான இடங்களையுமே தேர்வு செய்வோமாம். புறாக்கள் கூடு கட்டிய இடத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவினை தன் எல்லையாக நிர்ணயம் செய்து கொள்கின்றனவாம். ஆனால் உணவை தேடிச் செல்ல வேண்டிய சமயங்களில் நீண்ட தொலைவிற்கும் சென்று திரும்பும் குணாதிசயம் கொண்டவை இந்த பறவைகள். புறாக்கள் பெரும்பாலும் ஒரு இணையுடன் மட்டுமே வாழும் குணம் படைத்தவை. புறாக்கள் 1000 கிலோமீட்டர் பறந்து சென்றாலும் அவை தங்கள் கூட்டிற்கு சரியாக திரும்பும் ஞாபக சக்தியை பெற்றுள்ளனவாம். புறாக்கள் எங்கு சென்றாலும் தன் இருப்பிடத்திற்கு சரியாக திரும்பி வந்துவிடும் என்பதால் அவற்றை மனிதர்கள் கூண்டில் அடைத்து வைப்பதில்லை. புறாக்களில் கால்களில் செய்திகளை காகித சுருளாக கட்டி அனுப்பும் முறை முற்காலத்தில் இருந்து வந்தது. பயிற்றுவிக்கப்பட்ட புறாவானது அதை உரியவரிடம் ஒப்படைத்து தன் இருப்பிடத்திற்கு திரும்பும் ஆற்றல் பெற்றது. நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு புறாவிற்கு 75 கிராம் எடையுள்ள செய்திகளை கொண்டு செல்லும் ஆற்றல் உண்டுமாம். நூற்றுக்கணக்கான மைல் தூரம் பறந்தாலும் புறாக்கள் வழி தவறாமல் தங்களது இருப்பிடத்திற்கு திரும்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவற்றின் கல்லீரல், அதாவது லிவரில் இருக்கும் ஒருவித காந்த உணர்வுதான் என்பது ஜெர்மனி விஞ்ஞானிகளின் புதிய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம். புறாக்களின் திசையெறியும் திறன் அவற்றின் கண்களில் உள்ள ஒளி உணர்வு திறன் மூலக்கூறுகளால் நடக்கின்றன என்று சிலர் நம்பினர். வேறு சிலரோ அது அவற்றின் அலகு அல்லது உள்காதில் நடப்பதாக கருதினர். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் பறவைகளின் உடல் உறுப்புகளை அலசி ஆராய்ந்தபோது மிக வலுவான காந்த சிக்னல் கிடைத்த இடம் அவற்றின் கல்லீரலே. புறாக்களின் கல்லீரலில் சில பிரத்யேக நோய் எதிர்ப்பு செல்கள் இரத்த சிவப்பணுக்களை உடைத்து இரும்பு சத்தை சேமித்து வைக்கின்றனவாம். இந்த இரும்பு சத்து நிறைந்த செல்கள் கல்லீரலில் உள்ள நரம்பு நார்பட்டைகளுக்கு மிக அருகில் அமைந்துள்ளன. இதன் மூலமாகவே அவை பூமியின் காந்த ஈர்ப்பை உணர்ந்து அந்த காந்த உணர்வை அப்படியே மூளைக்கு கடத்தி புறாக்களுக்கு வழிகாட்டுகின்றனவாம். விஞ்ஞானிகள் இந்த தியரியை சோதிக்க புறாக்களின் உடலில் இருந்து குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு செல்களை தற்காலிகமாக நீக்கிவிட்டு பறக்கவிட்டார்களாம். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த பாவப்பட்ட புறாக்களால் தங்களது வழியை அறவே கண்டுபிடிக்க முடியலையாங்க. அப்படின்னா கல்லீரல் செல்களை நீக்கியவுடன் புறாக்கள் எப்போதுமே வழி தவறிவிடுமா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மேகமூட்டமாக இருக்கும் நாட்களில் மட்டுமே புறாக்கள் இந்த திசையறியும் சிக்னலை சந்திக்கின்றனவாம். காரணம், புறாக்கள் வெறும் காந்தபுலத்தை மட்டுமே நம்பி இருக்காமல் சூரியனையும் தங்களது மற்றொரு முக்கிய பயண வழிகாட்டியாக பயன்படுத்தி வருகின்றனவாம். புறாக்களின் ஆயுள் காலம் 3 முதல் 8 ஆண்டுகள் இருக்குதாம். புறாக்கள் 2 முட்டைகளை இட்டு அடைக்காக்குமாம். குஞ்சுக்கள் 7 முதல் 27 நாட்களில் கூட்டை விட்டு வெளியே வருகின்றனவாம். உலகின் மிக அழகான புறா இனம் எது தெரியுமா? விக்டோரியா கிரீடா புறா தான். மிகவும் விலையுயர்ந்த பந்தய புறா வந்து சீனாவில் 1.9 மில்லியன் டாலர்களுக்கு விற்கப்பட்டதாம். புறாக்களால் 6000 அடி உயரத்திற்கு

பறக்கவும் முடியுமாங்க. இவை சுமார் 77.6 மைல் வேகத்தில் பறக்கக்கூடியவை. புறா குஞ்சுகள் பிறந்த 35 நாளிலிருந்து பறக்கும் சக்தியை பெறுகின்றனவாம். இதன் பின்னர் தாமாகவே உணவை தேடுவதற்கும் ஆரம்பிக்கின்றனவாம். பறவை இனத்தின் புறாக்கள் மட்டுமே தண்ணீரை தன் அழகால் உறிச்சியும் குடிக்கின்றனவாம்ங்க.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எல்லாமே என் ராசாதான்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. குறிப்பாகவே பெற்றோர்களின் வளர்ப்பை குழந்தைகளின் நடவடிக்கையின் மூலம்தான் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா குழந்தைகள் வந்து குறும்பு செய்தாலும் சரி, அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொண்டாலும் சரி, அதற்கு முதலில் சொல்வது பெற்றோர்களின் வளர்ப்பு அப்படின்னு. அந்த வகையில் அனைத்து பெற்றோர்களுமே தனது குழந்தை அனைவரும் அதிசயப்படும் வகையில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்மைதான். அதற்கு முதலில் அனைத்து பெற்றோர்களும் செய்ய வேண்டியது என்ன? குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும்? என்னென்ன நல்ல பழக்கங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? இன்னைக்கு ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில தோழியர்களுக்கான தலைப்பு, சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள். தோழியரே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. முன்னிணைப்பின் 0465 2. அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் தோழி, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். நான் மல்லிகா மூலமுச்சுன்னு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா முதல்ல பெற்றோர் இருக்கணும். டிவியை பாக்காதேன்னு சொல்லிட்டு இவங்க டிவியை பார்த்துச்சுன்னா பிள்ளைகள் ரகசிய ரகசியமா போய் பாத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பிள்ளைகளை பழக்கம் வச்சு பின்னால அது வந்து பாக்குறதுங்கிறத சொல்லுவோம். பிள்ளையா இருக்க நேரமே அதுல வந்து நைட்ல வந்து தூக்கி தூக்கி பாத்ரூம் பக்கத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க போறதுக்கு. அது வந்து கொஞ்சம் நடக்க படிச்ச உடனே அதுகளையும் இறங்கி போய் பாத்ரூம் கதவு திறக்க தெரியலனாலும் கூட அந்த இடத்துல போய் உட்காந்து பாத்ரூம் வெளியிலயே அதுல போய் உட்காந்துட்டு வந்துடும். அந்த பழக்கம் போறது வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு எல்கேஜி போற நேரத்துல இருந்தே நியூஸ் பேப்பரை வாங்கி போட்டுச்சு, அதுல பிளாக் இல்லையா, அதுவும் அந்த நெட்வொர்க் எங்க இருக்கு அப்படின்னு தேட சொல்றது. அந்த மாதிரி அது வந்து தேடி அதை பிடிச்சி குடுத்துருது, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருது. அப்படியே டெய்லி தேடி கண்டுபிடிக்கணும். அந்த நேரம் அப்புறம் வார்த்தைகள் அந்த மாதிரி கொஞ்சம் முத்துறது அந்த மாதிரி அதுகளுக்கு கை அடக்கிறது மாதிரி முதல்ல தண்ணி ஊத்த வைக்கிறது. இந்த பழக்கம் அதுக்கு கொஞ்சம் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து சிங்கில போய் பாத்துக்க முடியும் அப்படிங்கிறது அவங்கவுங்க பாத்துறத அவங்கவுங்க தெரியணும். ஆரம்பத்துல அவங்க உடம்புல நடத்திட்டுதான் வரும், அதனால கண்டுக்காம விட்டுருவாங்க.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று நல்ல பல கருத்துக்களை சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா.

0: அவங்களும் இது மாதிரி செய்யறேன் சொன்னாங்கம்மா. அதே போல நம்ம தாய் எந்த அளவுக்கு பிள்ளைக்கு எந்த கட்டுப்படுக்கமோ நம்ம ஒரு செயல் செய்யறது போலே தான் பிள்ளைங்க செய்யுங்க. எப்பவுமே நல்ல பக்கம் நான் வந்து சேமிக்கும் பழக்கத்தை சின்ன பிள்ளைல நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தவங்களை மதிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஆள்கிட்ட பேசுறது எப்படிங்கறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து
1: நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. சிக்னல் நல்லா இருக்கிற இடத்துல வந்து பேசுறீங்களா? ஒரு இறைச்சல் இருக்குது நீங்க பேசும்போது.
5: அதுகளும் நம்மளையும் மரியாதை கொடுத்து அடுத்தவங்களுக்கும் மரியாதை கொடுத்து நீங்க நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கும் போது அந்த பழக்கம் பிள்ளைகளுக்கு வந்துடும். அது போக நம்ம பிள்ளைகளை வந்து கூட்டு குடும்பம் ஒற்றுமையாக இருந்து நம்ம தாய் தந்தைகளுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கும் அந்த மனசுக்குள்ளே பதிஞ்சிரும். நம்மளும் இப்படிதான் வீட்டுல இருக்கணும், நம்ம நடக்கணும், அது அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் வந்துடும்.
1: சரி,
5: அது போக நம்ம இந்த உறவினர் ஒற்றுமை வேணும். நம்ம போக வர இருந்தாதான் அதுகளுக்கு நாளைய காலத்துல அதுகளுக்கும் அந்த பழக்கங்கள் வரும். அது போக வந்து நம்ம வீட்டுல வந்து பெரியவங்க வந்து பிள்ளைகள் படிக்கும் போது நம்ம 6 மணிக்கே நம்ம டிவிய போட்டு பக்கத்துல உட்கார்ந்து போட்டு அதுல படிக்கிட்டு நம்ம டிவி பார்க்கணும் அந்த பழக்கத்திலே சொல்லிட்டு இருக்கும்போது அதுகளுக்கு மனநிலை மாறுபடுமா? இதெல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கணும்னா அடிப்படை காரணங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கணும்.
1: சின்ன பிள்ளைகளே சொல்லிக் கொடுக்கணும்.
5: ஆமா, தெளிவுபடுத்திக்கணுமா? ஆமா, அதே மாதிரி எல்லாமே எப்படி எதனாலுமே நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு பொருள் குடுத்து பழகும் போது அடுத்தவங்கள நம்ம மரியாதையா பேசும் போது நடக்கும் போது அந்த பழக்கம் பிள்ளைகளுக்கு ஒரு இறக்க குணம், அடுத்தவங்களுக்கு குடுத்து பழகக்கூடிய குணம் வருமா? அது பிறகு குடும்ப ஒரு குடும்பத்துல நம்ம ஒரு
1: நன்றி. வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் மேடம், புதுப்பண்டி லட்சுமி மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
6: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நல்லமா இருக்கேன் மேடம். பிள்ளைகளுக்கு வந்து பெரியவங்களை மதிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது, அதுல படிச்சதுக்கு நம்ம டிவி பார்க்க கூடாது. டிவி பார்த்தா அவங்களுக்கு படிப்புல கருத்து இருக்காது.
1: சரி,
6: பிறகு இந்த சேமிப்பு உலகத்தான் கற்றுக் கொடுக்கணும்.
1: சூப்பர்.
6: பிறகு
1: நிறைய சொல்லணும்னு நினைக்கிறீங்க, வர மாட்டேங்குது.
6: பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம்
1: கற்றுக்
6: கொடுக்கணும். அடுத்தவங்க அது ஸ்கூல்லயும் டீச்சர் மாட்ட

0: மரியாதை நடக்கணும், பிள்ளைகளையும் சண்டை போடாம எடுக்காம நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும்.
1: சரிம்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
0: நன்றி மேடம்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் நம்ம நடு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: 11:25. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் சிநேகிதே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: மங்களக்குண்டு.
0: சொல்லுங்கம்மா.
1: நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு இப்ப வந்து வெற்றி தோல்வியை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கோம். வெற்றி தோல்வின்னு சொல்லும் போதுதான் பிள்ளைங்களுக்கு மைண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த விளையாட்டுலயா இருந்தாலும் சரி, படிப்புலயா இருந்தாலும் சரி, வீட்டு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவங்க அதை தாங்கி சொல்றதுக்குள்ள ஒரு மனசு அவங்களுக்கு நம்ம கொடுப்பாங்க. அப்ப வந்து இந்த அப்பந்தான் ஸ்கூல்ல படிக்கும் போதும் விளையாடும் போதும் ஒரு இதுல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னா அது போதும், அடுத்தது வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு மனப்பான்மைய சின்ன பிள்ளையிலே விளையாடும் போதே அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
0: ஏன்னா
1: விளையாடும் ஏதாவது தோல்வி இல்ல அவன் பாஸ் ஆகிட்டான் அவன் என்ன தள்ளிட்டான் அப்படின்னு வந்து சொல்லும் போது நம்ம பக்குவமா சொல்லி கொடுக்கணும்.
0: முயற்சியை கைவிடக்கூடாது.
1: முயற்சியை நம்ம எடுக்கணுமே தவிர அது தோல்வியை நினைச்சிட்டு கூடாது. அது வந்து நீ வந்து அதை சால்வ் பண்ணணும். ஏன்னா நீ அதுல குறுகலா நின்றுச்ச, அதனால எப்படி வாங்கிச்சு. அதனால இனி நீ ஸ்பீடா விளையாடணும், நீ அதை நினைச்சா யோசித்து விளையாடணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிறது. அந்த வெற்றி தோல்வியை சின்ன பிள்ளையில இருந்தே விளையாட்டு பருவத்துல, அதாவது வீட்டு பருவத்துல இருந்தே பிள்ளைங்களுக்கு வெற்றி தோல்வியை சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த பிள்ளைங்க வந்து வாழ்க்கையில உள்ளுக்கு வர்றது நல்ல வாய்ப்பு. அதுலயும் எல்லாரோட சகஜமா இருப்பாங்க அந்த பிள்ளைங்க. ஃப்ரீ மைண்டோட.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பரா பேசுனீங்கம்மா. நன்றி.
1: நன்றி.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: பெரியவளை இருந்து விஜயா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
4: குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் நம்ம பிறப்புல நல்ல குழந்தைங்க, வளப்புலதான் வேறுபடுறாங்க.
0: கண்டிப்பா
4: அந்த வளப்பு நம்மகிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கும். பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு முந்தி நாம முன்மாதிரியா முதல்ல நடக்க படிக்கணும். குழந்தை இருக்குன்னு அந்த குழந்தைக்கு தக்க நாமளும் மாறணும். குழந்தைக்கு உபதேசம் சொல்லிக்கிட்டு நாம் பெரிய ஆளாதான் இருப்பேன்னா அந்த பிள்ளைங்க கண்டிப்பா மாறணும்னா ரொம்ப கஷ்டம். அப்ப என்னன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலே நான் இப்ப என்ன பண்றேன்னா காலையில எழும்பின உடனே பல் துளைய அந்த சின்ன வயசுல இருந்து பழக்கங்களை கொண்டு வந்து அப்ப வந்து ஒரு எங்க போட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் அவங்க பேக்ல வைப்பாங்க, அந்த தண்ணி பாட்டில் வைக்க கவர்க்குள்ள வைப்பாங்க. இன்னைக்கு அவங்க பெரிய ஆளாவியாச்சாலும் வெளியில போனா அதை போடாம கொண்டு வராங்க. அப்ப இது ஆரம்ப பழக்கம் தானே, நான் கண் கூட இது பாக்கு. அதே போல ஒரு நல்ல விசேஷ நாட்கள் வந்தா அவங்க அப்பமா இருப்பாங்க, கொண்டு கொடுத்து அவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க. எனக்கு பர்த்டே அப்பமா நாங்க முட்டாய் கொடுத்து அப்படி கும்பிடுவாங்க. அந்த பழக்க வழக்கம் இன்னைக்கு எங்க போனாலும் அம்மா அப்பாவை வணங்குற பழக்கம் இன்னைக்கும் இருக்கு. அப்ப இப்படி அதே போல வீட்டுல இருக்க கஷ்டம் தெரிஞ்சு ஒரு இடத்துல போன உடனே ஒரு பொருளை கேட்பாங்க, குழந்தையா இருக்கும்போது கேட்பாங்க. அப்ப என்ன சொல்றேன்னா காசு இல்லன்னு அப்பமே சொல்லுவோம், அதை சொல்லி புரிய வச்சுக்கிட்டோம். அதே போல கலர் கலரா நிறைய உணவுகள் இருக்கும், அதுல உள்ள நல்லது கெட்டத சொல்லி கொடுக்கணும். அப்ப இத சாப்பிட்டா வயிறு வலிச்சு வலிக்காட்டாலும் நானே சாப்பிட்டுட்டு ஒரு ஆக்ஷன் கொடுப்பேன் அவங்களுக்கு, இந்த பாரு அம்மாவுக்கு இதை சாப்பிட்டு. அப்ப அந்த பிள்ளைங்க அதை பார்த்து படிக்குது. அப்படி கொண்டு வரும்போது இன்னைக்கு அவங்க சொல்லி தராங்க, நான் அதை படிக்கேன் அம்மா இது வேண்டாம், இதுல என்ன மாதிரி இருக்கு, இது வாங்கண்டாம் அப்படி அம்மாக்களே சரி கொஞ்சம் காசு குறவுன்னு நீங்க இதை பாக்காதுங்க, நல்ல பொருள் வாங்குவோம்னு சொல்லி கொடுக்க அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க.
0: சூப்பர்.
4: அதனால ஆரம்பத்துல நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சுட்டா அந்த பிள்ளைங்களை நல்ல நிலைமையை கொண்டு வந்துடலாம். ஆனா கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க பகுத்து ஆரம்பிச்சுடுறாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு.
0: அது மட்டும் இல்லமா, நம்ம வந்து ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பெண் பிள்ளைகிட்ட ஆண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்ப வந்து பெண்கள் வந்து
4: ஒழுக்கங்கள் வரும்போது தான் உடம்ப டச் பண்ண கூடாதுங்க ஒரு சூழ்நிலைக்கு தான் கொண்டு வரணும். அது அண்ணா இருக்கட்டும் தம்பி இருக்கட்டும் தள்ளி இருந்து பேசுவோமே, அந்த பழக்கம் கட்டாயம் கொண்டு வரணும்.
0: கண்டிப்பா இது வந்து இப்ப உள்ள காலத்துல சொல்லி கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணா இருக்கு.
4: பையன் இருக்கா மேம், நான் இன்னைக்கு என் பையன்கிட்ட என்ன சொல்றேன்னா ஒருத்தங்களை பாக்குறேன், நம்ம வீட்டுல அம்மா எப்படி இருக்குன்னு

0: மாதிரி பாவிச்சுக்கப்பா. அதே போல நம்ம அக்கா தங்கச்சி, அத எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. இறைவன் அமைக்கப்பட்டது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா பருவங்கிறது ஒண்ணு இப்படி இருக்குமா, அந்த சூழ்நிலை எடுத்துதான் மேடம் சொல்லு, அதுக்காண்டி வைக்கப்பட மாட்டேன். பிள்ளைங்க கிட்ட சொல்லுறது ஓரளவு ஃப்ரீயா இருந்து பேசுவேன். அதுகளுக்கு பயந்து பயந்து இருப்பாங்க, என்னதோ ஏதோ ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். ஒரு இடத்துல பேசணும்னா நல்லா தயங்குவான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அக்கா மாதிரியே அப்படி இருந்து ஒரு ஹெல்ப் பண்ண தப்பே இல்ல. அதுக்கு நீ ஏன் தள்ளி நிக்கணும், தண்ணியா கொண்டு கொடுப்பா உன்ன இல்லன்னு அசால்ட்டா விடுவேன். அது வேணா இந்த வயசு அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுதான் அதுகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எடு போனா அது நிக்காது.
1: சரிம்மா, நிறைய பேசிட்டீங்க, நல்லா பேசிருக்கீங்கம்மா. நன்றிமா.
0: நன்றி மேடம், நன்றி.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணு, தப்பே இல்ல. அதுக்கு நீ ஏன் தள்ளி நிக்கணும், தண்ணியா கொண்டு கொடுப்பா உன்ன இல்லன்னு அசால்ட்டா விடுவேன். அது வேணும், இந்த வயசு அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுதான் அதுகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எடு போனா அது நிக்காது.
1: சரிம்மா, நிறைய பேசிட்டீங்க, நல்லா பேசிருக்கீங்கம்மா. நன்றிம்மா.
0: நன்றி மேடம், நன்றிமா.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
5: செல்
7: 7305365016.
1: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
8: நல்லா இருக்கீங்களா? நான் சிவாங்கரா, ராதா மனோகரன்.
1: ஆ, நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்காமோ.
1: ம், சொல்லுங்கம்மா.
8: எனக்கு கிடைச்சி சின்ன வயசுலயே அம்மா அப்பா கேட்டு வளர்ந்த பிள்ளைங்க.
1: ம்,
8: அன்பான பிள்ளைங்க. நல்லா இருக்காங்க, வேலை இருக்கு. அம்மா அப்பா சொல்லி கேட்டு வளர்ந்தாங்க. நான் சின்ன என்னுடைய பிள்ளைலாம் வாழ்க்கை இன்னும் பெருமை சேர்த்துட்டு இருந்தோம்.
1: சரிம்மா,
8: பெருமை கிடைச்சிட்டு இருந்தோம்.
1: தலைப்பு கேட்டீங்களா?
8: சூப்பர்.
1: சரிம்மா, சரி, நன்றிம்மா, நன்றி.
8: நன்றி, நன்றி.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்னை போல் ஒருவன். நேரம் 1:36, குமரி பண்பலை 101 இது. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: சென்னையிலிருந்து ராஜேஷ் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்கம்மா.
1: மேடம், பிள்ளைகளுக்கு நம்ம முதல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். ஒழுக்கம்னு சொன்னா எல்லா வித ஒழுக்கங்களும் உண்டு. அது சாப்பிடுவதுல இருந்து அது துணி உடுக்கே வர, சண்டை ஆனாலும் கசக்கி கட்டணும், தூள் ஆனாலும் குளித்து குடிக்கணும், குளித்த பிறகு நீங்க குடிக்கணும், அத முதல்ல சொல்லி கொடுக்கணும். அந்த ஒழுக்கத்தை, அந்த ஒழுக்கத்திலேயே பிள்ளைகள் திருந்தும், திருந்து வளருமா?
0: சரிமா.
1: அதுக்கப்புறம் அடுத்த பிள்ளைகளை காட்டி அந்த பிள்ளை அப்படி இருக்கான், அப்படி படிக்கான், அவன் அந்த விளையாட்டுல முன்னேறினா, இப்படி எல்லாம் அந்த பிள்ளை எடுத்து நம்ம அடுத்த பிள்ளைய சுட்டி காட்டி நம்ம பிள்ளைய வளர்க்க கூடாது.
0: போட்டி இருக்கலாம், பொறாம இருக்க கூடாது.
1: ஆமா, அதுல போட்டி இருக்கலாம், பொறாம இருக்க கூடாது. அதான் அடுத்த பிள்ளைகளை நம்ம சுட்டி காட்ட கூடாது. நீ உனக்கு முயற்சியில முன்னேறிவா, நீ மன துணிச்சலாமா, அப்படிதான் நம்ம சொல்லி வளர்த்துமே தவிர்த்து அடுத்த பிள்ளைகளை சுட்டி காட்டி அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு நம்ம ஒரு போதும் அந்த அதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது சொல்லக்கூடாது. அது அதுக்கப்புறம் வந்து மேடம், நம்ம நான் நீ ஒரு வீட்டுக்கு போனீன்னா, இப்ப ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போகும், அந்த பிள்ளைங்க போகாது கது ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை ரொம்ப எதுக்காது போற நேரத்துல நீ அங்க போனியா, நீ அந்த வீட்டுல என்ன பொருள், அந்த வீட்டுல சில நேரம் விளையாட்டு பொருட்கள் இங்கே காணாத விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்கும், ஆனா அதை நீ பார்த்து ரசிச்சுட்ட, நீ அதை எடுத்து அந்த விளையாட்டு பொருட்கள் நீ சொல்ல கொடுக்காத. சில பிள்ளைங்க அப்படின்னா எடுத்து அதை முறக்கும் அடிச்சு பிடிச்சோம் என்ன செலவு வந்து வீட்டுக்கே கொண்டு வந்துடும், அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பெரிய தப்புன்னு அதை முதல்ல சொல்லி கொடுத்துருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. வளர்ந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அதையும் அதுகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பெரியவர்களை மதிக்கணும். நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி இருக்கும் போது ஸ்கூலுக்கு போகும்போது நீ பெரியவர்கள்ட்ட தாத்தா அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாட்டி போயிட்டு வரேன் சொல்லிட்டு நீ போனோம், அதையும் அந்த பிள்ளைய சொல்லி கொடுக்கணும். நம்ம இப்ப ஒரு ஆற்றத்துல ஒரு டாக்டர்கிட்ட நமக்கு உடம்பு சரியில்ல மருந்து வாங்க போறோம், அந்த டாக்டருக்கு முதல்ல வணக்கம் சொல்லணும். அந்த டாக்டர்னு சொல்லிட்டு நமக்கு தெய்வத்த போதாம்மா, என்னம்மா நோயெல்லாம் கண்டறிஞ்சு நமக்கு மருந்து தரோம் டாக்டர், அவருக்கு நம்ம நன்றி நன்றி சொல்லணும்.
2: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
3: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
2: தோல் நோய்கள்,
3: வயிற்று செரிமான கோளாறுகள்,
2: மூட்டுவலி வாதம்,
3: சுவாச கோளாறுகள்,
2: மூலம்
3: தலைவலி மைக்ரேன்,
2: முடி உதிர்தல் பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
3: 9443693100.
0: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் குமரி பண்பலை.
0: வணக்கம் குமரி பண்பலை. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: சவரிமான் வடக்குறோம் மேம். பேசுறீங்க,
0: நல்லா இருக்கோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம் மேம். நான் நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல
0: மேம்,
4: அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க ப்ரெஸ் பண்ண போவாங்க பாத்தீங்களா, அதுல தண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க, அதை சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படாங்க. நம்ம அப்போ மக்களை புட்டி வாய்ப்ப பிடிக்கணும், இல்ல பைப்ப குறைச்சு வச்சு தண்ணியில நம்ம புடிச்சு வாய்ப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் மேம்.
0: சூப்பர்.
4: அதே மாதிரி வெளியில போறாங்க,
0: என்னாச்சு விட்டு விட்டு இப்ப கேக்குது, கேக்குது.
4: நாலு பேர் விளையாடுவாங்க, அதுல ஒருத்தங்க கீழே வந்து எல்லாருமே சிரிப்பாங்க பாருங்க, அப்ப அப்படி சிரிக்க கூடாது.
0: இப்ப என்ன பண்றாங்க, கீழே விழுந்தாங்கன்னா அதை உடனே வீடியோ எடுத்து அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க.
4: அப்போ நம்ம ஓடி போய் அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களை தூக்கி விட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை காலில அடிபட்டு அதெல்லாம் என்ன பார்த்து நம்ம உதவி பண்ணணும் அவங்களுக்கு, அப்படி சொல்லி விடுக்கணும் மேம். அதே மாதிரி தேவைக்கு மின்சாரம் யூஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே.

0: உங்க பெரிய ஆனாலும் அதை அப்படியே மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு இருக்கணும், நாம செய்யறத பார்த்தா நம்ம பிள்ளைங்களும் பண்ணுவாங்க.
1: வணக்கம் மேடம்
2: யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: பென்ஸ்லி கர்ணதா சூரப்பழம்.
2: சொல்லுங்கம்மா.
1: குழந்தைங்களை அவங்களே தானாவே வளர விட்டாலே பெரிய உபகாரமா இருக்கும்.
2: எப்படி சொல்றீங்க?
1: குழந்தைங்களை அவங்களாவே வளர விடுறது இல்ல, நம்மளா வளர்க்கிறோம். அதனால அவங்களுக்கும்
2: வித்தியாசமா இருக்கே கேக்குறதுக்கு.
1: என்ன சொல்றீங்க? கரத்தைக்கு இருக்காங்க, பரதநாட்டியத்துக்கு விட்டுருக்காங்க, டிராயிங் ஸ்கூலுக்கு விட்டுருக்காங்க, அதுக்கு மேல ஸ்கூலு டியூஷன். அது எதுக்கு இதெல்லாம்? அதாவது குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் உலகத்துல இருக்க அத்தனையும் என் குழந்தை கத்துக்கணும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு மனப்போக்கு, ஒரு மனப்பாங்கு பெற்றோருக்கு இருக்கு.
2: அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிச்சிருக்குமா இருக்கும், விட்டுருப்பாங்க.
1: நாலு வயசுல என்ன மேடம், அந்த குழந்தை நாலு வயசுல எதை அனுபவிக்கணுமோ, என்ன விஷயத்த அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்க
2: கண்டிப்பா அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இது பண்ணணும்.
1: நிச்சயமா. அதாவது நாலு வயசுல அந்த குழந்தைக்கு, அதாவது ஒரு 8 வயசு 10 வயசானா கூட பரவாயில்ல. அப்ப நம்மளோட மனநிலை தான், நம்ம பெற்றோரோட மனநிலை தான் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கு. குழந்தைங்க நல்லாதான் இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி நம்ம மத்தவங்களை பாராட்டணும். இந்த விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து இப்ப காணாம போயிட்டு, பாராட்டுறதா இருக்கட்டும், நன்றி சொல்றதா இருக்கட்டும், மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மனித குணங்கள்ல ஒண்ணு. அது இப்ப காணல நிறைய பேர்ல.
2: அதே மாதிரி எந்த இடத்துலயும் வச்சு பிள்ளைங்களை நம்ம திட்ட கூடாது.
1: நிச்சயமா. திட்டுறது அதை மட்டும் நம்ம பண்ணிடுறோம், ஆனா நம்ம நன்றி சொல்றதா இருக்கட்டும், மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், பாராட்டுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் இப்ப எந்த குழந்தைங்கிட்டையும் காணும், பெற்றோர்கிட்டையும் காணும். அதுல போய் பெற்றோர் அதை பண்ணும் போது குழந்தைங்க மத்த அவங்க சக மாணவர்களை பாராட்டுவாங்க. ஒரு விஷயம் தந்தா நன்றி சொல்லுவாங்க, ஒரு விஷயம் பண்ணுனா சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு விஷயமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த மூணு விஷயங்கள், அதாவது குழந்தைங்க மனசுல பதிய வேண்டிய விஷயம். மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க நம்மளை பார்த்தே கத்துக்குவாங்க, ஆனா இந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுத்தே ஆகணும் மேம் குழந்தைங்களுக்கு. அத நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்ல, நம்ம நடக்கணும். அதை பார்த்து குழந்தைங்க கத்துக்குவாங்க. எல்லா எந்த குழந்தையா இருந்தாலும் பறக்கும் போது நல்ல குழந்தையாதான் பறக்குது. நம்மளோட வளர்ப்புலதான் நம்ம தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம குழந்தைங்களை அப்படியே கொண்டு போறோம். ஒரே ட்ராக்ல இப்படியே போனோம், இப்படியே வரணும், எங்கேயும் திரும்பிடக்கூடாது. அப்ப குழந்தைங்க அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்து வளர்ந்தாதான் நல்லது கெட்டது தெரிஞ்சாதான், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. கெட்டது தெரியாம நல்லது எங்க இருந்து தெரியும்?
2: சரிம்மா, சூப்பர்மா, சூப்பர், சூப்பரா பேசுனீங்கம்மா. நன்றி. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நம்ம வந்து தோழர்களுக்காக ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நிறைய தோழர்கள் வந்து அவங்களுக்கு அவங்கள ஒவ்வொரு தோழிகள் எல்லாருமே வந்து வித்தியாசமாக நிறைய நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. அனைத்து தோழிகளுக்கும் நன்றி. நம்ம வந்து தினமும் காலையில் எழும்பினோடனே சீக்கிரமாக எழும்பும் பழக்கத்தை நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து லீவு நாள்லாம் சரி லேட்டாக தான் எழும்புறாங்க. அப்போ நம்ம வந்து நேரமே எழும்பணும் அப்படிங்கிற பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். காலையிலும் சரி ராத்திரியிலையும் சரி பல்லை துளக்கிக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி பல்லை துளக்கும் பழக்கத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதி

0: பொதுத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள்ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சியில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல சாட்பாட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சாட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
0: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3 வகுப்பு வரை பாட புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்கு

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
2: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சித் துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்படுகிறது.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. திரை இசை கேட்கலாம்.

0: பழனி பாரதி வரிகளில் இளையராஜா, இசையில் உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி குரல்களில் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சேது. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good afternoon. This is Akashvani. I am Anuja Kumar with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi visits UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta. Says India's participation in temple's conservation reflects shared cultural legacy of the two countries.

கோயில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பிற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துக் கொள்கிறார்.

காற்றில் காணும்பாடி நம் காதுகளில் இனிமையூட்ட வருகிறது. குமரி பண்பலை 101 திரை இசை. இன்னைக்கு நம்ம திரை இசை கூடவே தெரிஞ்சுக்கலாம், உடைந்தால் தானாகவே ஒட்டிக்கொள்ளும் உயிர் உள்ள ஒரு கட்டிடம். கட்டிடம் அப்படின்னாலே சிமெண்ட் மணல் வைத்து தானே கட்டுவாங்க. ஆனா இங்கு ஒரு கட்டிடம் உடைந்தால் அதுவே ஒட்டி கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. தாமரை வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத், இசையில் சாகர் சுமங்கா, குரல்களில் குட்டி. திரைப்பட பாடல்

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

கட்டிடம் என்றாலே செங்கல் சிமெண்ட் போன்ற பொருட்களை வைத்து தான் கட்ட முடியும். ஆனால் வழக்கமாக எந்த ஒரு கட்டுமான பொருட்களும் இல்லாமல் நம்மோடு சேர்ந்து சுவாசிக்கும் மற்றும் உடைத்தால் தானாகவே தன்னை சரி செய்து கொள்ளும் ஒரு விசித்திரமான உயிருள்ள கட்டிடத்தை விஞ்ஞானிகள் நிஜமாக்கியிருக்காங்களாங்க. கனடா நாட்டை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி அமைப்பு வெனிஸ் நகரில் நடைபெற்ற சர்வதேச கண்காட்சியில் இந்த அசாத்திய தொழில்நுட்பத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தி உள்ளதாம். இன்னும் இது பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக கலைக்குமார் வரிகள், தேவா இசையில் ஹரிஹரன், சுஜாதா மோகன் குரல்களில்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ்.

0: அருகில் மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 திரைசை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். கூடவே வந்து ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தில் அதிநவீன 3D printing முறையை பயன்படுத்தி கட்டடத்திற்கு வடிவங்களை உருவாக்கியிருக்காங்க.

3D பிரிண்டிங் முறையை பயன்படுத்தி கட்டடத்திற்கு வடிவங்களை உருவாக்கியிருக்காங்க. இதனுள்ளே சயனோபாக்டீரியா எனப்படும் கண்ணுக்கு தெரியாத உயிருள்ள நுண்ணுயிரிகள் பாதுகாப்பாக செலுத்தப்படுகின்றனவா. இந்த பாக்டீரியாக்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான வெளிச்சம், ஈரப்பதம் மற்றும் தட்பவெப்பநிலை ஆகியவை சரியாக கிடைக்கும்படி இந்த சுவர்களை வடிவமைத்துள்ளதாம். ஒரு திரைப்பட பாடல் கேட்டுக்கலாம். நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், ஹரிஹரன் குரலில். யாரடி நீ மோகினி திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
2: குமரிப்பண்பலை நூற்றொன்றில் திரைசை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். கூடவே உடைந்தால் தானாகவே ஒட்டிக்கொள்ளும் உயிருள்ள ஒரு கட்டிடத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த கட்டடம் வெறும் கல்லும் மண்ணுமா இல்லாமல் ஒரு தாவரத்தை போல நம்மை சுற்றி உயிருடன் இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த விசித்திர கண்காட்சியில் இருக்கும் உயிருள்ள கட்டட அமைப்பை ஒரு குழந்தை போல தினமும் பராமரிப்பதற்கென்றே பிரத்யேகமாக ஆட்களும் நியமிச்சிருக்காங்களாம். ஒரு திரைப்பட பாடல் கேட்கலாம். பிதாமகன் திரைப்படத்திற்காக பழனி பாரதி வரிகளில், இளையராஜா இசையில், ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:00
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: இந்த கட்டடத்தின் முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க? இது காற்றில் இருக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் திறன் கொண்டதாம். மரங்களைப் போலவே இந்த பாக்டீரியாக்களும் சூரிய ஒளியை பயன்படுத்தி கார்பனை இழுத்துக் கொள்கிறதாம். மேலும் தங்களை சுற்றியுள்ள வேதிப்பொருட்களுடன் வினைபுரிந்து கார்பனை திடமான கார்பனேட்டுகளாகவும் மாற்றுகின்றதாம். இந்த பாக்டீரியாக்கள் கலந்த ஹைட்ரோஜெல் கலவை ஆரம்பத்தில் 1 கிராமுக்கு 2 மில்லி கிராம் கார்பனை மட்டும்தான் உறிஞ்சியதாம். ஆனால் 400 நாட்கள் கழித்து பார்த்தபோது அது 26 மில்லியன் கார்பனை தங்களுக்குள் இழுத்துக் கொள்ளும் வியக்கத்தக்க ஒரு தகவல் கிடைச்சிருக்குதான். திரை இசையில் அடுத்து கேட்கலாம். வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ், இசையில் கே.எஸ். சித்ரா, குரலில் அமர்கலம். திரைப்பட பாடல்.

உடைந்தால் தானாகவே ஒட்டிக்கொள்ளும் இந்த உயிருள்ள கட்டிடந்தாங்க தற்போதைய நிலவரப்படி உலகிலேயே உயிருள்ள பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டுமான அமைப்பு. திரை செயல் அடுத்து வருகிறது. வைரமுத்து வரிகளில் தேவாய் செயல், ஹரிஹரன் மாஸ்டர் ரோஹித் குரலில் ஆனந்த பூங்காட்டி திரைப்பட பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். அதற்கு முன் வானிலை அறிக்கை.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கூடலூர் பசாரில் 9 சென்டிமீட்டர், நீலகிரி குன்னூர் தேவலா தலா 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 7 சென்டிமீட்டர், பந்தலூர் 6 சென்டிமீட்டர், நீலகிரி பார்வுட் 4 சென்டிமீட்டர், மேல்பவானி சின்னக்கல்லார் எம்ரால்டு தலா 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் சோலையார் நடுவட்டம் வால்பாறை சின்கோனா தலா 2 சென்டிமீட்டர், கிணத்துக்கடவு 1 சென்டிமீட்டர். தொண்டியில் அதிக அளவாக 40.3 டிகிரி செல்சியஸும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில்

நேரங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம்

0: கூறியுள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தர வரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேநீர் நேரம் வெள்ளித்திரையில்

நேயர்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரை பற்றி இன்றைக்கி வெளித்திரை நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு, இவர் வந்து தனக்கென ஒரு பிரத்யேக திரைமொழியை உருவாக்கி அதை இன்று வரை தக்க வைத்து கொண்டிருக்கும் இந்திய திரையுலகின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவர். நவீன தமிழ் சினிமாவின் தந்தை என்று இவர் போற்றப்படுகிறார். ஆமாங்க, அவர்தான் நம்ம இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். ஒரு பாடல் கேட்டுடலாம்.

மணிரத்னம் அவர்களின் இயற்பெயர் கோபாலரத்னம் சுப்பிரமணியன். இவர் 1956 ஜூன் மாதம் 2 பிறந்திருக்கிறாரு. மதுரையை பூர்வீகமாக கொண்டவர். இவரது அப்பா பெயர் கோபாலரத்னம். மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படங்கள் பெரும்பாலும் நடுத்தர மக்களின் உறவு சிக்கலை தொட்டு செல்லக்கூடியவைதாக இருக்கும். உருகும் காதல் காட்சிகள், பனித்துளி சிதறும் நிலப்பரப்பின் பசுமை காட்சிகள், தடதடக்கும் ரயில், சாரல் வீசும் குளிர்காற்று, கொட்டும் மழை, இவை மணிரத்னம் அவர்கள் படங்களின் ஐம்புலன்கள் என்றே சொல்லலாம். அவர் இயக்கிய அலைபாயுதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரத்தார நிகழ்ச்சி கேட்கலாம். மணிரத்னம் அவர்கள் வந்து பூர்வீகம் என்னவோ மதுரையாக இருந்தாலும் சென்னையில் தாங்க வளர்ந்துருக்கிறாரு. இவரது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி அப்படின்னு எல்லாருமே திரைத்துறையை சேர்ந்தவங்களாக தான் இருந்திருக்காங்க. குடும்பமே திரைத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் திரைப்படம் பார்ப்பது அவர் வீட்டில் பெரியவர்களால் ஒரு தீய பழக்கமாகவே கருதப்பட்டிருக்கு. எனவே திரைப்படம் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாதான் குழந்தை பருவத்தில். அந்த நாட்களில் திரைப்படம் பார்ப்பது நேர விரயமாகவே கருதினேன் அப்படின்னு அவரே ஒரு பேட்டியிலும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வளர்ந்த சிறுவனாக இருக்கும்போது இதிலிருந்து திரைப்படம் பார்க்க துவங்கியிருக்கிறாரு மணிரத்னம் அவர்கள். அவங்களுக்கு மணிரத்னம் அவர்களுக்கு சிவாஜி கணேசன், நாகேஷ் இருவரும் வந்து ரொம்ப பிடிச்ச நடிகர்களாம். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களின் படங்களை பார்த்து அவர் ரசிகராகவும் ஆனாராம். அவர் இயக்கிய பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கலாம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

மணிரத்னம் அவர்கள் வந்து எம்பிஏ படிச்சிருக்கிறாருங்க. இவர் வந்து யாரிடமும் உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணதே இல்லையாங்க, எடுத்த எடுப்புல டைரக்டர் தான். 1983 இவர் இயக்கிய முதல் திரைப்படம் பல்லவி அனுபல்லவி என்கிற கன்னட திரைப்படம். இத்திரைப்படம் கர்நாடக அரசின் சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதையும் பெற்றுக் கொடுத்திருக்குது. மணிரத்னம் அவர்களின் முதல் சில படங்கள், அதாவது தமிழில் அவரது முதல் திரைப்படமான பகல் நிலவு, அனுபல்லவி என சில படங்கள் வருவாய் ரீதியில் வெற்றி பெறாவிட்டாலும், 1985 வெளியான இவரது இதய கோவில் திரைப்படம் ஓரளவு வெற்றி கொடுத்தது என்றே சொல்லலாங்க. சரி, இவர் இயக்கிய ஒரு திரைப்பட பாடல் கேட்டுடலாம்.

0: அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
3: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
2: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
3: 10th வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
2: மற்றும் 0465129 6483.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: நேரம் 3:30, குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் நிகழ்ச்சி கேட்டுச்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளித்திரையில் நிகழ்ச்சியில் நம்ம இயக்குனர் மணிரத்னம் அவர்களை பற்றி தான் நம்ம தகவல் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மணிரத்னம் அவர்கள் 1986 இயக்கிய மௌனராகும் திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றியை அவருக்கு பெற்றுக் கொடுத்ததுங்க. மறைந்த தன் காதலனை மறக்க முடியாத ஒரு பெண் தன் பெற்றோர்களின் வற்புறுத்தலால் இன்னொருவனை மணந்து அவனோடு வாழ முடியாமல் தவிப்பதும், இவளின் தவிப்பால் தவிக்கும் நல்ல கணவனும் என அருமையான மனங்கள் பேசும் காதல் திரைப்படமாக மௌனராகும் இருந்தது. இந்த படத்தின் வெற்றி இவரை இந்திய நாடு முழுவதும் கவனிக்க செய்தது என்றே சொல்லலாம். மௌனராகும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மணிரத்னம் சார் வந்து தொடர்ந்து கமலஹாசன் அவர்களை வைத்து 1987 இயக்கிய நாயகன் திரைப்படம் பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சதுங்க. மும்பையில் வாழ்ந்த பரதராஜ முதலியார் என்ற நிழலுலக தாதாவின் வாழ்க்கையை தழுவி இப்படத்தை எழுதியிருந்தார். இது 60வது அகாடமி விருதுகளுக்காக இந்தியாவின் சார்பாக அனுப்பப்பட்டதாம். டைம் இதழின் எந்நாளும் சிறந்த 100 படங்களுக்கான பட்டியலில் இப்படம் 2005 சேர்க்கப்பட்டதாம். சரி, நாயகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டலாமா?

0: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே

0: இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் போச்சு.
1: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
3: நேரம் 3:42. தேநீர் நேரத்தில் இன்னைக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இயக்குனர் மணிரத்னம் சாரை பற்றி தான் நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். மணிரத்னம் சார் அவர்கள் வந்து திரைப்பட முன்னணி நடிகையான சுகாசினி அவர்களை 1988 திருமணம் செய்து கொண்டாருங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாரு. அதன் பிறகு 1989 தனது முதல் படமான கீதாஞ்சலியை, தெலுங்கில் முதல் படமான கீதாஞ்சலியை இயக்கினார். காதல் படமான இது பெரும் வெற்றி பெற்றது. இது தமிழில் இதயத்தை திருடாதே என மொழிபெயர்க்கப்பட்டு தமிழிலும் வெற்றி பெற்றதுங்க. பின் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையை மையப்படுத்தி அஞ்சலி, அதைத் தொடர்ந்து மகாபாரத கதையின் துரியோதனன் கர்ணன் நட்பை தழுவி ரஜினி மம்முட்டி ஆகியோரை வைத்து தளபதி திரைப்படம் இயக்கினார். அதைத் தொடர்ந்து காதலும் திகிலும் கலந்த ரோஜா என அனைத்து படங்கள் வரும் வெற்றியும் பாராட்டையுமே பெற்றதுங்க. இவரது திரைப்படத்தில் அனைத்து கரை கதாபாத்திரங்களும் அந்தந்த கதைக்கு கச்சிதமாக இருக்குமாறு அமைந்திருக்கும். தளபதி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.
2: மணிரத்னம் அவர்கள் 1995 இயக்கிய பம்பாய் திரைப்படம் பெரும் வருவாயை ஈட்டி பாராட்டையும் பெற்றதுங்க. 1997 இருவர் என்ற படத்தை இயக்கினார். இது இரு அரசியல் தலைவர்களின் வாழ்க்கை சரிதம் போல உருவாக்கினார். 1998 பாலிவுட்டில் தன் முதல் படமான தில் சே இயக்கினார். இந்த படம் வந்து ஐக்கிய ராஜ்யத்தின் பெரும் வருவாய் தந்த முதல் 10 திரைப்படங்களின் வரிசையில் இடம் பிடித்த முதல் இந்திய படமாகவும் இது அமைந்தது. அடுத்ததா இலங்கை போரை மையமாக வைத்து 2002 கன்னத்தில் முத்தமிட்டால் வெளியிட்டார். இந்த திரைப்படம் 50th தேசிய விருது விழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்க. இது சிறந்த தமிழ் படம் உட்பட மேலும் 6 விருதுகளையும் குவித்தது. தொடர்ந்து அலைப்பாயுதே, ஓ காதல் கண்மணி என பல படங்கள் இவருக்கு வெற்றியை கொடுத்தது. அடுத்ததா ஒரு பாடல், திருடா திருடா படத்திலிருந்து.

ரத்னம் அவர்கள், கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய இந்தி இதிகாசத்தை அடிப்படையாக கொண்ட அவரது காவிய வரலாற்று நாடகங்களான பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 ஆகிய விமர்சன ரீதியாக வணிக ரீதியாகவும் எடுத்த இந்த திரைப்படம் பெரும் வெற்றியையும் பெற்றதுங்க. இவருடைய திரைப்படத்திற்கு என தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது என்றால் அது மிகையில்லை. மணிரத்னம் சார் அவர்கள் 7 தேசிய திரைப்பட விருதுகள், 4 பிலிம்ஃபேர் விருதுகள், 7 தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதுகள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு திரைப்பட விழாக்களில் ஏராளமான விருதுகள் வென்றுள்ளார். 2002 ஆண்டில் இந்திய அரசு திரைப்படத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்புகள்

அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. தொடர்ந்து இவரது திரையுலக பணி சிறக்க நமது குமரி பண்பலை நூற்றொன்றின் சார்பாகவும் அனைத்து நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம்.

குமரி பண்பலை நூற்றுவண்டில் நேயர்கள் இதுவரை தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் இயக்குநர் மணிரத்னம் அவர்களின் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு டி செல்வராணி, களிமணி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கணேஷ் மற்றும் குஷால் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயது

0: வயதிற்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:02. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் மக்களின் வளர்ச்சியை பொறுத்தது. குறிப்பாக பெண்களின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டமாகும். சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் 2015 இந்திய அரசால் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக பெற்றோர்கள் சிறு தொகைகளை சேமிக்க ஊக்குவிப்பதாகும். இந்த திட்டத்தில் 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் கணக்கு தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்க அனுமதி வழங்கப்படுகிறது. சில சிறப்பு சூழ்நிலைகளில் இரட்டை குழந்தைகள் அல்லது மும்மடங்கு குழந்தைகளுக்கும் விதிவிலக்குகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சம் குறைந்த தொகையிலேயே சேமிப்பை தொடங்க முடியும் என்பதாகும். பெற்றோர்கள் ஆண்டுதோறும் குறைந்தபட்சமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி கணக்கை செயல்பாட்டில் வைத்திருக்கலாம். மேலும் அரசு வழங்கும் வட்டி விகிதம் பொதுவான சேமிப்பு திட்டங்களை விட அதிகமாக இருக்கும். இதனால் நீண்ட காலத்தில் குழந்தையின் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல தொகையை சேமிக்க முடிகிறது. சுகன்யா சமரிதி யோஜனா திட்டத்தில் வரி சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. முதலீடு செய்யப்படும் தொகைக்கும் அதனால் கிடைக்கும் வட்டிக்கும் மற்றும் முதிர்வு தொகைக்கும் வரி சலுகைகள் கிடைக்கின்றன. இது பெற்றோர்களுக்கு கூடுதல் நன்மையாக அமைகிறது. பெண் குழந்தைகளின் கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. பல குடும்பங்களில் பொருளாதார குறைபாடுகளால் பெண்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. குழந்தையின் உயர்கல்வி, தொழில்முறை படிப்புகள் மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு இந்த சேமிப்பு உதவியாக அமைகிறது. இன்றைய காலத்தில் பெண்கள் மருத்துவம், பொறியியல், அறிவியல், நிர்வாகம், விளையாட்டு மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படுத்தி வருகின்றனர். அவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்கு பொருளாதார ஆதரவு அவசியமாகிறது. அந்த வகையில் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் பெண்களின் வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவாக இருக்கின்றன. இந்த திட்டம் சேமிப்பு பழக்கத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளின் மதிப்பை சமூகத்தில் உயர்த்தும் ஒரு நல்ல முயற்சியாகவும் உள்ளது. பெண் குழந்தை குடும்பத்தின் சுமை அல்ல, சமூகத்தின் பலம் என்ற எண்ணத்தை இது மக்களிடையே உருவாக்குகிறது. நிறைவாக, சுகன்யா சமரிதி யோஜனா என்பது வெறும் சேமிப்பு திட்டம் அல்ல, அது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு ஆகும். பெண்களின் கல்வி, முன்னேற்றம் மற்றும் கனவுகளை நிறைவேற்ற உதவும் ஒரு சிறந்த அரசு திட்டமாக இது விளங்குகிறது. நாம் அனைவரும் பெண் குழந்தைகளை மதித்து அவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும். பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
3: நேர்கள் அணிந்திருக்கும் அலைவரிசை ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:06. இந்நேரம் முதல் 4:30 வரை நாம் கேட்கலாம் திரைசை பாடல்களை.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர் கரிஷ்மா ரவிச்சந்திரன். பாடலின் படம் தனி ஒருவன். இப்பாடலுக்கு இசையும் வரிகளும் ஹிப்ஹாப் தமிழா.
1: படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
2: பண்பலை 101
1: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
2: தினந்தோறும் இரவு 8:05
1: பட்டாம் பூச்சிகள்.
2: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேயர்களே, இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 8903-2570-39. பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை உற்சாகத்துடன் பங்கேற்க வையுங்கள்.

திரை இசையில் இனி மான் கலாத்திய படத்திற்காக அனிருத் பென்னி தயாள் குரல்களில், அனிருத் இசையில் யுக பாரதியின் வரிகளில் கேட்கலாம்.

0: ஹரிஹர் ஹரிஷ் ராகவேந்திரா சசிகரன் பாடிய அந்த பாடலின் படம் காதலில் விழுந்தது. இப்பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி.
1: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று,
2: வீட்டிற்கு வெளிச்சம்
3: சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே,
2: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்,
2: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
2: வாசிப்பை சுவாசிப்போம்.

மாலை பண்பலை நூற்றாண்டில் நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரையிசை. நேரம் இப்பொழுது 4:21. இந்நேரத்தில் ஆதித்யன் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் கார்த்திக் குரலில் கேட்கலாம் அமரன் பட பாடல்.

அந்த பாடலின் படம் நான். ஒலித்த குரல்கள் மார்க் தாமஸ், கிருஷ்ணன், சக்திஸ்ரீ கோபாலன் குழுவினர். இப்பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி, வரிகள் பிரியன். நேர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:30. இப்பொழுது நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இணைய வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 5:02. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்.
1: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
2: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
1: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
2: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
2: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
1: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-400-5011. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-5350. என்ன புரிஞ்சுதா?
2: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-400-5150. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-5350.

காலச்சக்கர கடிகாரத்தை 60 நிமிட துளிகளில் கையடக்க வடிவில் வழங்க முடியுமா? அதுதான் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். காலச்சக்கர கடிகாரம் 62 சுழல்கிறது. உப்புக்கள் வைரமாகுமா? காண்பதெல்லாம் கலை அம்சமாகிவிடுமா? இப்படி கேள்வி கணைகள் அடுக்கடுக்காக தொடுத்துக்கொண்டே இருக்க, ஒரு கட்டத்தில் கணைகளை தொடுவதை நிறுத்தி, இவை அனைத்தையும் விஞ்சி நிற்பவள் என்னவள்? அந்த குழந்தைத்தனத்திற்கு, சுட்டித்தனத்திற்கு, புத்திசாலித்தனத்திற்கு, அவள் அழகிற்கு இலக்கியத்தில் தேடி தேடி உருவகம். பேனாமுனை நிறைய கவித்துவம் பேசுகிறது இந்த பாடலில். TM சவுந்தரராஜன் குரலில் LR ஈஸ்வரியின் பின்னணி குரல், அதாவது ஹம்மிங் வாய்ஸ். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்கலாம் ஆலயமணி படப்பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 65 சுழல்கிறது. தமிழின் மகிமை பெருமை, பாவேந்தரின் வரிகள், தமிழை வளர்த்த முன்னோடிகளின் உருவம், அவ்வை வள்ளுவன், நக்கீரன், பாரதி, தமிழ் அன்னையின் பிரம்மாண்டமான விஸ்வரூபம், பாடலின் அழகான நடனம். அன்று இன்று போல் தொழில்நுட்ப வசதி இல்லாத காலகட்டத்திலும் இத்தனை பிரம்மாண்டமான காட்சி அமைப்பு, அதற்காகவே ஒரு சபாஷ் போடலாம் இந்த பாடலுக்கு. பாடலுக்கு குரல் வண்ணம் ஸ்ரீகாளி எஸ் கோவிந்தராஜன், பி சுஷீலா, இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் பாரதிதாசன், பாடலின் படம் கலங்கரை விளக்கம்.

காலச்சக்கர கடிகாரம் 79 சுழல்கிறது. நிலையத்தில் சுழலும் நேரம் 5:15. சாத்திரங்கள் சம்பிரதாயங்கள் நாகரிக காலத்தில் நிற்குமா என்ன? காலம் அது தன் வேலையை அதன் போக்கில் செய்யும். நீ நினைத்தால் ஒரே நாளில் காலை உணவு, லஞ்ச், டின்னர் என எத்தனையோ நாடுகளில் உண்ணலாம். காற்றடைத்த பை இருக்கும் வரைதான் வாழ்க்கை. அனுபவிக்க மனமும் வேண்டும், கட்டுக்கட்டாக பணமும் வேண்டும். இந்த பாடலில் ஒவ்வொரு இசைக்கருவியும் அதன் வேலையை மிக லாபகமாக செய்திருக்கிறது. என்றும் எப்பொழுதும் ஆட வைக்கும் இந்த பாடல்.

கேட்ட அந்த பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். படம் நினைத்தாலே இனிக்கும். காலச்சக்கர கடிகாரம் சுழல்வது 80களில் உந்த நினைவு என்னை விட்டு என்று நீங்கும். நாளெல்லாம் உன் பாடல், தினந்தோறும் உன் முகம்தான் நான் காணும் காட்சி. உன்னால் மன்மதனின் மலர்கனைகள் என் இதயத்தை துளைக்கும் ஆனந்தம் எனக்கு. உன் பாடல் அரங்கேற ஊரே ரசிக்கையில் ரசிக்கும் நெஞ்சங்கள் ஏராளம், கேட்க நீ எங்கே. ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அந்த 7 நாட்கள்.

படித்தவனையே சிறு குழந்தையாக்கி தன் வீட்டில் விளையாட அழைக்கும் மனம். ஆண்டவனுக்கு நாம் செல்ல பிள்ளைகள், ஆனால் அவனையே குழந்தையாக அழைப்பது என்றால், என் வீட்டில் விளையாட உன் போல பிள்ளை இல்லையே, நீ வருவாயா

அருள்வாயா எனக்கு, உன்னை நம்பி வந்தேன், இறங்குவாயா. மனதை உருக வைக்கும் கீதம், குரலில் கே ஜே யேசுதாஸ், வரிகள் புலமை பித்தன், இசை ஷியாம், பாடலின் படம் குழந்தை இயேசு.

நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 90களில் சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:33. கோவிலில் ஏற்றி வைத்தால்தான் தீபம், இல்லை என்றால் அது வெறும் நெருப்பு தான் என நாளும் வீதியில்தான் பாடித் தெரிய வேண்டுமா என நண்பர்களை உயர வைக்கும் ஏணியாக அருமையான தோழி

நேர்களிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 90களில் சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:33. கோவிலில் ஏற்றி வைத்தால்தான் தீபம், இல்லை என்றால் அது வெறும் நெருப்புதான் என நாளும் வீதியில்தான் பாடி தெரிய வேண்டுமா என நண்பர்களை உயர வைக்கும் ஏணியாக அருமையான தோழி. நட்புக்கு இலக்கணம் இவர்கள் ஆண் பெண் என்றால் காதல் மட்டும்தானா? பிசுராந்தையர் போன்று உயர்ந்த நட்புள்ளம் கொண்ட நண்பர்களும் இங்கே ஏராளம் உண்டு. ஒரு நாளும் நல்ல நட்பு கெட்டு போகாது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்தரா குரல்களில், வாலியின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்கலாம் புது வசந்தம் படப்பாடல்.

கேட்டு அந்த பாடலை பாடியவர் எஸ் ஏ ராஜ்குமார். வார்த்தைகளை கோர்வையாக்கி அழகாய் எடுத்து வடிவில் எழுத்து வடிவில் உருப்புற செய்வதுதான் கடிதம். கையெழுத்தில் எழுதியவரின் மனம் புரியும். அன்றெல்லாம் கடிதத்தை பிரிக்கையிலே ஆயிரம் எதிர்பார்ப்புகள், வாசித்து முடித்து பத்திரப்படுத்துவதும் உண்டு. இன்று அதெல்லாம் பசுமையான நினைவுகள். என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்று சேட் பண்ணினாலும் எழுத்தில் கிடைக்கும் சுகம் வருமா என்ன? பிறக்காத குழந்தை ஒன்றுக்கு தன் ஆசையெல்லாம் கொட்டி ஏக்கத்துடன் தாய் எழுதிய லெட்டர். சித்ரா குரலில், தேவாவின் இசையில், இளந்தேவன் வரிகளில், கல்கி பட பாடல்.

காலச்சக்கர கடிகாரம் 2000 அந்த ஆண்டில் சுழல்கிறது. உன் வாயிலிருந்து உதிக்கும் ஒற்றை சொல்லுக்காக காத்திருக்கிறேன். பதில் நேர்மறையா எதிர்மறையா துடிக்கும் என் இதயம். மனதை மறைத்து ஏன் இப்படி ஒரு அலைச்சலை எனக்கு தருகிறாய்? உன்னை மறந்து வேறு துணை மனம் ஏற்கவில்லையே. இந்த ஒரு ஜென்மம் போதுமா உனக்காக காத்திருக்க? உணர்ந்து எழுதிய வரிகள் போலும். வரிகள் வைரமுத்து, இசை ஏ.ஆர். ரஹ்மான், குரல் வண்ணம் சங்கர் மகாதேவன். பாடலின் படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்.

காலச்சக்கர கடிகாரம் 2017 சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:52. ஒன்றை இகழ்வது போல புகழ்வது, இது வஞ்சு புகழ்ச்சி அணி. அதையே கவிஞன் கையாண்டு கோகுல கண்ணனை பாடுவது போல இங்கே ஒன்றுமறியாத அப்பாவி போல இருக்கும் இளைஞனை பாடுவது அழகு. தாலாட்டாய் பாடி ஆடி மகிழ்வது இன்னும் அருமை. பாடலை கேட்டால் பின்னணி கதையும் புரிந்துவிடும். யதார்த்தமான வரிகள். குரல் நயனா, இசை எம் எம் கீரவாணி, வரிகள் கபிலன், பாடலின் படம் பாகுபலி 2.

காலச்சதர கடிகாரம் மிக அண்மையில், அதாவது 2025 கனவில் கண்ட உருவம் என் மனதை தொட வெளிமூடி இருந்தேன். விழிக்கையில் முகம் காட்டிய நல்லவன் எங்கே? அது சரி, அதிகாலையில் கண்ட கனவு பழகிய முகம், ஆனாலும் கண் விழிக்க மறுபடியும் மாயை. புரியாத வெந்தே, இன்று பலரையும் முணுமுணுக்க வைக்கும் பாடல் இது. சின்மயி குரலில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், சிவானந்த் வரிகளில், தக்லைஃப் படப்பாடல்.

0: கேள்வி இதுவரை கேட்டது முல்லைச்சரம். முல்லைச்சரத்தை தொகுத்து வழங்கியவர் ஜமுனா பெனட்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இப்பொழுது நாம் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நமது நில நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: முதலில் இன்று மாலை ஒலிபரப்பாகும் நமது நல்ல நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் குறு சிந்தனை, தென்னை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரவிளை ஏ பிரேம்நாத் அவர்கள். அமுது சுரபியில் மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்பத்த சேவைகள், தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவக்குமார் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. 8:30 திரைக்களஞ்சியம். விருதுநகர் ஜெயசேகர் தொகுப்பு அனுப்பியுள்ள திரை இசை பாடல்கள். 9:15 செய்திச்சுடர். 9:30 தருமபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள். 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம் நாம்.

0: தொடர்வது நாளை ஒலிபரப்பாகும் நமது நில நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, 11:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00, இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன. நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி ஒளி நேர்வர்ப்பம் நேரலை. 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பால்குளம். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பொழுகு தொல்லை நீங்க தகவலை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நில நிகழ்ச்சிகள். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is en route to Australia after concluding his 3-day successful visit to Indonesia. During his 3-day visit to Australia, Mr. Modi will participate in the 3rd India-Australia Annual Summit with his counterpart Anthony Albanese in Melbourne. Discussion between the two leaders will cover cooperation in areas including critical minerals, the cybersecurity domain, supply chain resilience, emerging technologies and others. Prime Minister Modi will also participate in the India-Australia CEOs Forum, where he will address a gathering of top business leaders from both countries. Earlier in the day, Prime Minister Modi visited the UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, along with Indonesian President Prabowo Subianto. The two leaders toured the 9th century temple complex, with Prime Minister Modi offering prayers at the main Shiva temple. In a joint press statement at the temple premises, President Prabowo said Prambanan stands as a symbol of the centuries-old civilizational bond between India and Indonesia. He thanked India for its support towards the conservation and restoration of the temple complex. Speaking on the occasion, Prime Minister Modi described the visit as a deeply spiritual and memorable experience.
2: योग्यकर्ता के इस भव्य मंदिर कॉम्प्लेक्स अब जब हम पुनर्निर्माण का काम करने जा रहे हैं और ये यूनेस्को का वर्ल्ड हेरिटेज है, दुनिया के दूर दूर क्षेत्रों में कहीं पर भी जाएं, हमें कहीं न कहीं भारत की सांस्कृतिक विरासत के दर्शन होते हैं। ये पूरे साउथ ईस्ट एशिया का दूसरा सबसे बड़ा हमारी विरासत की पहचान है।
1: Yesterday, the two leaders held delegation-level talks in Jakarta to strengthen cooperation in defense, security, maritime and other sectors. Prime Minister Modi also addressed the joint session of the Indonesian Parliament and the Indian community in Jakarta. External Affairs Minister Dr. S. Jayashankar today called on Crown Prince Sheikh Sabah Al Khalid Al Sabah of Kuwait. In a social media post, the minister shared that he conveyed the greetings of Prime Minister Narendra Modi to the Crown Prince. Dr. Jayashankar appreciated the Crown Prince's commitment to take forward the bilateral cooperation of India and Kuwait. The minister also thanked him for his sharing of perspectives on developments in the Gulf. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today said several parts of the country have received good rainfall in recent days, reducing the number of rainfall deficient districts from 262 to 178. The minister said this while chairing a high-level review meeting in New Delhi.

0: over the possible impact of El Nino. He said that after recording a 33% rainfall deficit in June, the monsoon situation has shown improvement in July, with the overall deficit narrowing to 24%. Union Home Minister Amit Shah today spoke to the chief ministers of several states affected by heavy rainfall, flood-like situation and landslides, and assured them of all possible assistance from the centre. Mr. Shah spoke to Maharashtra Chief Minister Devendra Fadnavis, Gujarat Chief Minister Bhupendra Patel and Kerala Chief Minister V.D. Satheesan. Meanwhile, the IMD has issued an orange alert for heavy rainfall and thunderstorms over central and eastern parts of the country. U.S. President Donald Trump has said the memorandum of understanding signed with Iran to end the conflict is over, adding that he did not want to engage with Tehran. Trump's statement came during the press conference at the NATO summit in the Turkish capital Ankara as the U.S. and Iran traded strikes after three tankers were hit by projectiles in the Strait of Hormuz. Iran has not directly claimed responsibility. The interim ceasefire agreement signed between Washington and Tehran was intended to provide a 60-day window for negotiations on a permanent agreement, but indirect talks in Qatar ended with no sign of headway, and the U.S. military unleashed a new wave of strikes against Iran yesterday. Benchmark domestic equity indices plunged more than 2% today as renewed geopolitical tensions weighed heavily on the markets. The Sensex tumbled 1,677 points to close at 76,504. The Nifty also dipped 517 points to settle at 23,882. The 8th Khelo India Youth Games 2026 will be hosted by Telangana. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia made the announcement today. The quarterfinal lineup for the FIFA World Cup has been finalized. France, Morocco, Norway, England, Spain, Belgium, Argentina, and Switzerland have booked their places in the last eight. And with that, we end this news bulletin.
1: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:10. இப்பொழுது நாம் கேட்கலாம் சேவை செய்திகள். சேவை செய்திகளை கேட்கும் முன்,
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: சேவை செய்திகள் உங்களுக்காக நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி 2026-2027 முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷன் இம்மாதம் 31 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமா படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுள்ளார்.

தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்னும் 15 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்து 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள்

ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது இத்திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்னும் 15 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கரம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் இம்மாதம் 15 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

கன்னியாகுமரி மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் நடக்கும் தவறுகள் மற்றும் குறைபாடுகளை குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் 9445477016 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுதி மாணவ மாணவிகள் விடுதி தொடர்பான புகார்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கலாம் எனவும் வரப்பெறும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
5: ஆமாம் மன்னா.
4: யானை படைகள்
5: தயார் மன்னா.
4: குதிரை படைகள்
5: கிளம்பிவிட்டது மன்னா.
4: சரி புறப்படுவோம்.
0: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
4: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
0: அது வந்து மன்னா.
4: சரி புறப்படுவோம், வாரும்.
0: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
4: வாள் எதற்கு?
0: போருக்கு.
4: போருக்கு செல்வது யார்?
0: நாம் தானே மன்னா.
4: நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
0: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
4: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
0: இன்றைய குறுஞ்செய்தி.
4: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
8: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
9: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
8: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
9: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
10: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
8: செல்
10: 7305365016.
11: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
12: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
11: தோல் நோய்கள்,
12: வயிற்று செரிமான கோளாறுகள்,
11: மூட்டுவலி வாதம்,
12: சுவாச கோளாறுகள்,
11: மூலம்
12: தலைவலி மைக்ரேன்,
11: முடி உதிர்தல் பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
12: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
11: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
12: 9443693100.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
15: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
16: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
15: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
16: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
15: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
16: போன் 7358737358.
17: Pontiasly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
18: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiasly Super Speciality Hospital.
19: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
20: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
21: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
20: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
22: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
23: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
22: அரசு

0: கல்விச்சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
1: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
0: மற்றும் 04651296483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: இப்பொழுது நாம் கேட்கலாம் மெல்லிசை.
6: இளந்தென்றல் என தொடங்கும் எஸ் சரளா பாடிய பாடலுக்கு இசை ஜி கே வெங்கடேஷ், பாடலை இயற்றியவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

இதயம் எனும் வீணை என தொடங்கும் வி தட்சிணாமூர்த்தி இசையமைத்த பாடலை இயற்றியவர் வடபாதிமங்கலம் இரா வேதநாயகம். பாடலை பாடுபவர் பி எஸ் சசிரேகா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின்போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
2: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக

0: நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
1: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரிசெய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகள்

0: சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின்போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வரமங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது

0: சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேக்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:40. இந்நேரம் முதல் 7 மணி வரை நாம் கேட்கலாம் நாளெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரை இசை பாடல்களை.
3: சிட்டில இருக்கிற பாய்ஸ சிட்டி பாய்ஸ்னு சொல்லுவாங்க, லோக்கல்ல இருக்கிற பாய்ஸ லோக்கல் பாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா சிட்டிலே லோக்கல்ல இருக்கிற பாய்ஸ என்னன்னு சொல்லுவாங்க? என்னன்னு
4: சொல்லுவாங்க? லோக்காலிட்டி பாய், லோக்காலிட்டி பாய்.

0: கேட்ட அந்த பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ், குரல்கள் ஜிவி பிரகாஷ், கிரேஸ், இப்பாடலுக்கு வரிகள் கருணாஸ். பாடலின் படம் கடவுள் இருக்கான் குமார்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: பாடல் டே இமான் இசையில் விவேக் வரிகளில் ஃபெஜி கீர்த்தி குழுவினர் பாடிய பாடல். பாடலின் படம் மாசிலாமணி.
1: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
2: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
3: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
2: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
3: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
2: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
3: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
2: வாசிப்பை சுவாசிப்போம்.
1: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
0: திரையிசையில் இனி நாம் கேட்கலாம் ஒஸ்தி பட பாடல்.

0: கேட்ட அந்த பாடலின் படம் பம்மல் கே சம்பந்தம். நேர்கள் இதுவரை கேட்டது திரை இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்னிசை நேரம். நிகழ்ச்சியை கேட்கும் முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்னிசை நேரத்தில் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாட்டு

0: நேரத்தில் உடையாளூர் கல்யாணராமன் பாடிய பாட்டு அது. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை நேரம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் நடைபெற்ற குதிரை ரேக்ரா வண்டி பயிற்சி ஓட்டம் ஏராளமான பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ரா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ரா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இளந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் எந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பித்து பயன்பெறுமாறு வேளாண்மை துறை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் ஸ்ரீ பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பயனடையும் வகையில் தமிழக முதலமைச்சர் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படும். மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையத்தில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 5 வயது முதல் 80 வயது வரையிலான 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சர்வகாசனம், சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், சலபாசனம், பிராணயாமம் மற்றும் தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டனர். யோகா பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மனநலத்தையும் வலுப்படுத்தி குறிப்பாக இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் இருந்து துவங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். தர்மபுரம் சாலை வழியாக நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. இந்த ஓட்டத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 66,656 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்களில் போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி சொட்டு மருந்து வழங்கும் பணியினை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் August 10 வரை கிராமங்கள் வாரியாக நடைபெறுகிறது. பசு, எருமை, வெள்ளாடு உள்ளிட்ட பிளவுபட்ட குழம்புகள் கொண்ட கால்நடைகளை எளிதில் தாக்கும் கால் மற்றும் வாய் நோய் காற்று மற்றும் தண்ணீர் மூலம் வேகமாக பரவும் வைரஸ் நோயாகும். இந்த நோயால் கால்நடைகளின் வாய், நாக்கு மற்றும் குழம்புகளில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் உட்கொள்ள முடியாத நிலை உருவாகிறது. மேலும் பால் உற்பத்தி குறைதல், கன்று உயிரிழப்பு மற்றும் மலட்டுத்தன்மை

0: உள்ளிட்ட பாதிப்புகளால் கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க ஆண்டுக்கு இருமுறை தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த முகாமின் மூலம் மாவட்டம் முழுவதும் சுமார் 100,000 கால்நடைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை முகாமிற்கு அழைத்து வரும்பொழுது ஆதார் அட்டை மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுடன் வர வேண்டும். தடுப்பூசி பதிவு செய்யும் போது செல்போனிற்கு வரும் ஓடிபி எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாமை மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். இந்த இலவச தடுப்பூசி முகாமில் அனைத்து கால்நடை வளர்ப்போரும் பங்கேற்று தங்கள் கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறை நகரின் கொத்தத்தெரு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வழக்கமான வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கினார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும், அனைத்து

0: சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித் ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித்தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21 தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு டிரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின்போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான் கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர

0: உத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 7:26. உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகளை கேட்கும்
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. அடுத்த 4 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 22 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தோட்டக்கலை பயிர் மரங்களில் நடவு பருவத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். தென்னையில் காய்க்கும் பருவத்தில் காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். வாழையில் நூற்புழு மேலாண்மை, வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குடிநீர் மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். தென்னையில் ரோக்கோ சுருள் வெள்ளையை தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கவும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை 1 ஹெக்டேருக்கு 8 எண்கள் வீதம் வைக்கவும். தோட்டக்கலை பயிர்களில் எல்லா பருவத்திலும் நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மர வாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். ரப்பர், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரம் இடலாம். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குழம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை

எட்டு சுற்று கால் நோய் வாய் நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோரை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய் நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். வேளாண் பணிகளுக்கு இ வாடகை கைபேசி மூலம் வேளாண் பொறியியல் துறையின் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறைந்த வாடகைக்கு வழங்கப்படுவது குறித்து அறிவிப்பு. தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு ஏதுவாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு நிர்ணயித்துள்ள குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. வேளாண் பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயங்கக்கூடிய சுழல் கலப்பை 5, கொத்து கலப்பை 9, கொத்து கலப்பை, தென்னை மட்டையினை தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும் முன்பணமாக செலுத்தி வாடகைக்கு பெறலாம். 1 மணி நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு 500 ரூபாய் என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடமிருந்து வசூல் செய்யப்படுகிறது. வேளாண்மை இயந்திரங்கள் மூலம் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகை தொகையினை அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் இருப்பிடத்திலிருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் வேளாண் பணிகளுக்கு மேற்கொள்ளும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளம் https://mts.aed.tn.gov.in மூலம் தங்கள் இருப்பிடத்திலிருந்தே நேரடியாக விண்ணப்பிக்கலாம். தோவாளை மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்ட விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட்ட செயற் பொறியாளரை 9443450727 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கலை உபகோட்ட உதவி செயற் பொறியாளரை 8940711796 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி நாம் கேட்கலாம்

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னை சாகுபடி அனுபவங்கள் காரவிளை ஏ பிரேம்நாத் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: ஏற்பிடித்து உழைக்கும் கரங்களே, உங்களை நாங்கள் வணங்குகிறோம். உங்களுக்கு மரியாதை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. எனவே விவசாயத்தை பேணுவோம், உழவு தொழிலை போற்றி பாதுகாப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் தென்னை சாகுபடி அனுபவங்கள் காரவிளை ஏ பிரேம்நாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதாவது நம்ம குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம

0: அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடியது வாழை, தென்னை. இது வந்து இப்போ ஒவ்வொரு இடங்களையும் பரவலாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில். நம்ம காரவளை பகுதியில் வந்து நீங்கள் ரொம்ப வருஷமாக அதாவது வேற தொழில் செஞ்சுட்டு இருந்து பிற்பாடு நீங்கள் வந்து முழுவதுமே விவசாயத்துக்குள்ளே அடியெடுத்து வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு துறையாக இப்போ முதல்ல மாடு வளர்த்தீங்க, ஆடு வளர்த்தீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழைத்தோட்டம் போட்டிருந்தீங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ தென்னையும் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: அதாவது இந்த தென்னை சாகுபடி வந்து நீங்க எத்தனை வருஷமா பண்றீங்க?
1: ஒரு 10 வருஷமா நான் வந்து அதுல முழு முயற்சியா இறங்கிட்டு இருக்கேன் சார்.
0: சரி, இப்போ தென்னை சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி தயார்படுத்தணும்?
1: தென்னை நடுவதற்கு வந்து ஏற்ற இடம் பார்த்தீங்கன்னா செம்மண் காடு, மணல் காடு எல்லாமே ஏற்ற இடம் தான் சார். தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய களிமண் காடு மட்டும்தான் நம்மளால் வந்து தென்னையை வந்து வச்சிக்க முடியாது. மற்றபடி எல்லா நிலத்திலையுமே நம்ம வந்து

0: நம்மளால வந்து தென்னையை வந்து வச்சுக்க முடியாது. மற்றபடி எல்லா நிலத்திலையுமே நம்ம வந்து தென்னையை வச்சுக்கலாம் சார். அது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம உழுதுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம குண்டு எடுக்கணும் சார். மூணுக்கு மூணு ஆழத்தில் வந்து குண்டு எடுக்கணும். எடுத்து நம்ம வந்து நடுவ ஆரம்பிச்சிடலாம். நடும்போது பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு உப்பு இந்த மாதிரி போட்ட பொருள்லாம் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து தென்னங்கன்று நடலாம் சார்.
1: தென்னை நாற்றுகள் எல்லாம் எப்படி எங்கே போய் வாங்குறீங்க
0: சார்? நாற்றுகள் வந்து வெளியில் நம்ம வாங்குறதா இருந்தால் நம்ம அந்த நம்ம ஈத்தாம்பி சைடு மலேசியன் புதூரில் நம்ம எடுப்போம் சார். தண்டு நல்லா வந்து கனமான தண்டாக இருக்கணும். அந்த மாதிரி இலை வந்து பழுப்பு நிறம் எதுவும் இல்லாத அளவில் நல்ல உறுதியான ஒரு கண்ணை பார்த்து நம்ம தேர்வு செஞ்சு எடுப்போம் சார்.
1: சரி, தேர்ந்தெடுக்கக்கூடிய கண்ணுகள் வந்து இப்போது நாட்டு ரகங்களை தேர்ந்தெடுப்பீங்களா இல்லை நெட்டை குட்டை ரகம் இந்த மாதிரிப்பட்ட ரகங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா?
0: நாட்டு ரகங்களை தான் சார் தேர்ந்தெடுக்கிறோம். நாட்டு ரகங்கள் தான் அந்த நம்மளோட வறட்சியை தாங்கி வளரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சார். அதனால நாட்டு ரகங்களையே விரும்பி எடுக்கிறோம்.
1: சரி, இப்போ நாற்றுகளை வாங்கியாச்சு, வாங்கினதுக்கு பிறகு அதை வந்து இப்போ நடுறதுக்கு குழி அளவு ஆளாகல உயரம் எவ்வளோ ஆழம் தோண்டி நடுவீங்க?
0: 2.5 அடியிலேருந்து 3 அடிக்குள்ளே ஆள் எடுப்போம் சார். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆற்று மண் எடுத்து போடுவாங்க. வேர் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மணல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் சார்.
1: சரி, தென்னைக்கு தென்னை இடைவெளியெல்லாம் எப்படி எவ்வளோ விடணும்
0: சார்? நாட்டரகங்களில் 25 அடி நம்ம தென்னைக்கு தென்னை விடுறோம் சார். இடைவெளி இல்லை அப்படின்னா வளர்ச்சிகள் பாதிக்கும், வேரம் வேரம் கண்டிப்பாக முட்டிக்கும், வளர்ச்சிகள் ரொம்ப பாதிக்கும். ஒரு மரம் நல்லா வளரும், இன்னொரு மரம் வளர்ச்சி கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும் சார்.
1: சரி, அற்புதமாக சொன்னீங்க. இப்போ நட்ட பிறகு அதை வந்து எப்படி பராமரிக்கணும்? இப்போ கால்நடைகள்லேருந்து பாதுகாக்க வேண்டியிருக்கும் இல்லை வெளிப்புறத்துலேருந்து ஏதாவது விலங்குகள் தாக்காதபடி அந்த மாதிரி பாதுகாக்க வேண்டியிருக்கா?
0: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக மாடு ஆடுலேருந்து கண்டிப்பாக நம்ம பராமரித்து தான் ஆகணும். அந்த மாதிரி இடங்களில் வேலிகளை கொஞ்சம் பலப்படுத்தி கண்டிப்பாக நம்ம பராமரித்து ஆகணும். மற்றபடி நோய்கள் வண்டுகள் தாக்குதல் வந்து இளம் பருவங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். மருந்துகள் எல்லாமே வந்து ஒரு மாதம் ஒரு முறை கண்டிப்பாக மருந்து ஊற்றாமல் இருக்க முடியாது. அப்படி பராமரித்தா மட்டும்தான் இன்னத்த கால சூழ்நிலையில் வந்து நம்ம தென்னமரத்தை வளர்த்து நம்ம கொண்டு வந்து அதுலேருந்து நம்ம பலன் அனுபவிக்க முடியும்.
1: கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்கும் ஆகக்கூடிய நிலையில நமக்கு இப்போ இடையில வந்து ஊடுபயிர் சாகுபடி ஏதாவது பண்றதுண்டா?
0: ஊடுபயிர்னா வாழைலாம் போடுறோம் சார். ஊடுபயிர்னா நம்ம வந்து பெரும்பாலும் வாழை தான் பயிர் பண்றோம் சார்.
1: நமக்கு தென்னை பொறுத்தவரைக்கும் பாசனம் என்ன பாசனம்?
0: இது கால் பாய்ச்சல் தான் சார். மோட்டர் மூலமா கால் பாய்ச்சல் நம்ம பண்றோம் சார்.
1: வளரக்கூடிய தென்னைகளை பாத்தீங்கன்னா தென்னை கண்டுகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. வளரக்கூடிய நேரத்துல ஏதாவது தளர்த்து வரக்கூடிய நேரத்துல தான் நிறைய நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வளரக்கூடிய நேரத்துல என்னென்ன நோய்கள் பாதிக்கும்
0: சார்? பெரும்பாலும் ஒரு 6 மாதத்திலிருந்தே நம்ம பராமரிப்பை வந்து கண்டிப்பாக தீவிரப்படுத்தியே ஆகணும். ஒரு மரம் வந்து ஒரு 3 வருஷத்தில் தண்டுகள் வர ஆரம்பிக்கக்கூடிய டைம்களில் கூன் வண்டு அதிகமாக பாதிக்குது சார். அந்த கூன் வண்டுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரைச்ச வண்டாவது அந்த குருத்த மட்டும் தான் சாப்பிட்டுட்டு போயிடும். இது கூன் வண்டு பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்து மரத்தையே சாப்பிட்டு மரமே ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு நமக்கு ஆளாயிடும். அந்த மரமே கீழே விழுந்துடும். 6 மாசத்துல அந்த மரத்தையே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். அது அப்படியே கீழே விழுந்துரும். அந்த நிலைமைக்கு ஆளாயிரும். அதனாலதான் என்ன சொல்றேன்னா மாதம் ஒரு முறை அந்த மரத்தை வந்து கண்டிப்பா பராமரிச்சு அதுக்கு மருந்து ஊத்தணும். நோய் இருக்கோ இல்லையோ அதுக்கு மருந்து கண்டிப்பாக ஊத்தியே ஆகணும். ஊத்தினா மட்டும்தான் அதை நம்ம வந்து பாதுகாக்க முடியும்.
1: தென்னை வளரக்கூடிய இடத்துல வந்து அதிகமா செடிகள் களை செடிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை களை செடிகளை வந்து மாற்ற வேண்டியிருக்கும்
0: சார்? களை செடி நம்ம மழை பருவங்களை பொறுத்திருக்கு சார். மழை முடிஞ்ச உடனே நம்ம வந்து பண்றது ரொம்ப நல்லது. குறைந்தபட்சம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடையாவது நம்ம களைகளை கொஞ்சம் இது பண்ணி விடணும். மழை காலங்களா இருந்தா மாதம் ஒரு முறையாவது அதை வந்து தீவிரப்படுத்துறது ரொம்ப நல்லது.
1: அதாவது தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப
0: கண்டிப்பா தொடர் கண்காணிப்புல இருக்கணும் சார். இருந்தா மட்டும்தான் அதை நம்ம வந்து கொண்டு வர முடியும்.
1: ஒரு குறிப்பிட்ட தரம் வளர்ந்துட்டே இருக்கு. வளரக்கூடிய நேரத்துல தென்னை மரத்துல ஏதாவது பாதிப்புக்குள்ளா இருக்கு அப்படின்னா வெளிப்புறத்திலிருந்தே பார்க்கக்கூடிய நிலையில இந்த அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா என்னென்ன குறிப்பிடுறீங்க?
0: சார், இப்போ வந்து தண்டு நம்ம தடி இருக்கக்கூடிய ஒரு 3-4 வருஷம் ஒரு தென்னங்கண்ணு இன்னும் 1 வருஷத்துல வந்து பாலை வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரமாக இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை தட்டி பார்க்கலாம். இல்லை உள்ளாடி வண்டு இருக்குது, கண்டிப்பாக அந்த மரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட சத்தம் வித்தியாசங்கள் கண்டிப்பாக தெரியும் சார். உள்ள வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு அந்த மாதிரி ஒரு சத்தம் கண்டிப்பாக இருக்கும் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாறு வடியும், பிசின் அந்த மாதிரி வடிகிறது அந்த மாதிரிலாம் வந்து சாறு வடிது இருக்கும். தென்னங்க கொண்டைகளை பார்த்தா தெரியும், ஓலைகளை பார்த்தா தெரியும். சிலது வந்து வாடல் நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா இலையில பழுத்திருக்கும், இலை புள்ளி புள்ளியாக இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட நோய்கள்லாம் வந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக பாலை வராது. 5 வருஷத்தில் வரக்கூடியது 10 வருஷம் ஆனாலும் அது தென்னை மரம் வந்துக்கிடாது.
1: தென்னை சாகுபடியை பொறுத்தவரைக்கும் இப்போ வளரக்கூடிய நேரத்தில் இப்போ வேற ஏதாவது பாதிப்புகள் இப்போ எலி பெருச்சாளி இதனுடைய பாதிப்பு ஏதாவது உண்டா?
0: இல்லை அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வளரும் பருவத்தில்

0: இல்லை சார், வளர்ந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா மரநாய்கள் இந்த மாதிரி கூட தொந்தரவுகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது.
1: தென்னையை பொறுத்த வரைக்கும் நட்டுட்டோம், நட்ட பிறகு நீங்கள் வந்து உரம் கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு செடியாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி நல்லா செழிப்பாக வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து போஷாக்கு சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த வளர்ச்சிக்காக வேண்டி என்னென்ன கொடுக்குறீங்க?
0: சார், இளம் பருவ தென்னமரமாக இருந்தால் சாம்பலே போதுமானது சார். காய்ப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாணம் கொடுக்கணும், சாம்பல் கொடுக்கலாம், நல்ல மழைக்காலங்களில் வந்து கோழிக்காரங்கள் கொடுக்கலாம், ஆட்டு உரங்கள் கொடுக்கலாம், அந்த மாதிரி இயற்கையான உரங்களே போதுமானது சார். பெரிய மரங்களாக இருந்தால் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நீர் பாய்ச்சல் கொடுப்போம் சார். காய்ச்சலும் பாய்ச்சலும் இருந்தால் தான் தென்னமரம் தென்னமரமாக இருக்கும் சார். ரொம்ப அதிகமான தண்ணியும் தென்னமரத்துக்கு ஆபத்து, வாடல் நோய்கள் வரும், வேறு அழுகல் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் அந்த தென்னமரத்துக்கு.
1: தென்னை வந்து வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய நிலையில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓலைகள் எல்லாம் அதிகமாக, அந்த மட்டை இதெல்லாத்தையும் வந்து சரியாக கவனிக்கணும். பராமரிக்காமல் இருக்கிறது கூட ஒரு விதத்தில் நமக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில் தென்னமரத்தை சுத்தி பராமரிக்கிறது எப்படி, தொடர் பராமரிப்பை பத்தி சொல்லுங்க
0: சார். தென்னமரத்து தொடர் பராமரிப்புன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா காய்கறிகள் பயிர்கள் போலவே குறைந்தபட்சம் ஒரு வாரத்துல ஒரு தடவை நம்ம தோட்டத்துக்கு நம்ம கண்டிப்பா போய் பார்க்கணும் சார். அது எப்படி இருக்குது, ஓலைகள்லாம் வந்து பழுத்திருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா சில நோய்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஈக்கள் மட்டும் தான் இருக்கும், அது நுனில பாத்தீங்கன்னா ஈக்கள் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி இலைகள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரிப்பட்ட நோய்கள்லாம் இருக்குது, அது ஒரு கேரளா வாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட பல தரப்பட்ட நோய்கள், அந்த நோய்கள் சம்பந்தமான அனுபவ அறிவு அந்த ஆர்வம் நம்மகிட்ட இருக்கணும். இப்போ வெளியில் தென்னமரம் சம்பந்தம் இல்லாதவங்க பார்க்கறதுக்கும் அந்த விவசாயிகள் பார்வைக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சார். அந்த பார்வையில் நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து அதை காப்பாற்ற முடியும். இந்தந்த மரங்கள் என்னென்ன பாதிப்பில் இருக்குது, இதுக்கு இதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தனி கவனம் செலுத்தினால் மட்டுமே நம்ம வந்து வருவாய் இழப்பு இல்லாமல் நம்ம தப்பிக்க முடியும் தென்னமரத்திலிருந்து. இதை செலக்ட் பண்ணி என்னென்ன நோய்கள் இருக்குது, இது இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், இது இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், என்னென்ன உரம் கொடுக்கணும், தனி கவனிப்பு. ஒரு தோட்டத்தில் 100 மரம் இருக்குது, அதில் ஒரு 25 மரம் வந்து நோயில் இருக்குது அப்படின்னா அந்த 25 மரங்களுக்கும் தனியாக உரம் கொடுக்கணும். அது ஒரு அந்த மற்ற மரங்களுக்கு 2 பெட்டி போடுற உரம் போடுறோன்னா இதுக்கு ஒரு 4 பெட்டி உரம் போட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிளியராக பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ஒரு 2 வருடங்களில் நல்ல மரங்களாக காய்ப்பு கொண்டு வர முடியும்.
1: அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா தொடர் கண்காணிப்பு கவனிப்பு இதெல்லாம் சரியாக இருக்கணும், இன்னொன்று சரியான முறையில் பராமரிப்பு போஷாக்கு சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தென்னமரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் என்னென்ன நோய்கள்னால பாதிப்பு வருது?
0: பெரும்பாலும் நம்ம வளர்ந்து வரக்கூடிய தென்னமரங்களில் வந்து வாடல் நோய்கள் 2 வகையில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த நுனி இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வர ஈக்கள் மட்டும்தான் இருக்கும், இது வந்து கேரளா வாடல்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஓலை அடிக்க ஆரம்பிச்சிடும், கம்ப்ளீட்டாக மஞ்சள் ஓலை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஓலையிலேயே இலைப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா தாவரங்கள்லையுமே வரக்கூடிய ஒரு நோய் தான். இது எல்லாமே வந்து பூஞ்சான நோய்கள், ஃபங்கல் டிசீஸ் அப்படின்ட்டு படிச்சிருக்கோம். இதுக்கு வந்து தனி கவனம் கண்டிப்பாக செலுத்தி ஆகணும். இது நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிச்சாலே குறைந்தபட்சம் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகிடும், பழைய காய்ப்புக்கு கொண்டு வரதுக்கு 2 வருடங்கள் கண்டிப்பாக ஆகிடும் சார்.
1: பாலை விட போகுது இல்லைன்னா அது வந்து நமக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் நம்ம பார்க்க முடியும்?
0: இப்போ வந்து புதுசாக வந்து பாலை வரக்கூடிய மரங்களில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் முடியும் போது பாலைகள் வரும். பாலைகள் வரும்போது நிறைய பொய்ப்பாலைகள் வரும், 18 பொய்ப்பாலைகள் வர வரைக்கும் வர வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. சில மரங்கள்ல பாத்தீங்கன்னா முத பாலையிலேருந்தே காய்க்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா காய்க்க ஆரம்பிச்சிடும். முதல்ல ஒரு பாலையில 2 தேங்காய் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய பாலைகள்லாம் வந்து காய்கள் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து முதல்ல காய்க்கக்கூடிய மரங்களுக்கு வந்து அதிகமான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம கொடுக்கும் பட்சத்துல இந்த குறும்பல் தொழிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராமல் தவிர்க்கலாம். நம்ம நுண்ணூட்டங்கள் வந்து நம்ம எல்லா சொசைட்டிகள்லையுமே வந்து 5 கிலோ பேக் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதை வாங்கி ஒரு 6 மாதம் ஒரு தடவை 1 கிலோ ஒரு மரத்துக்கு கொடுக்கலாம்.
1: காய்பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலையில எத்தனை தேங்காய் வரைக்கும் சராசரியா இருக்குது?
0: ஒரு கொலையில வந்து 20 தேங்காய் வரைக்கும், இப்போ அந்த காலத்துல எல்லாம் 40 தேங்கன்னு சொல்லுவாங்க, இப்போ அந்த மாதிரி தேங்காய் வர்றது இல்லை, ஒரு 20 தேங்காய் ஆவரேஜா பிடிக்கிற மாதிரி. ஆமா
1: சரி, இப்போ தென்னை மரம் ஏறதுக்கெல்லாம் எப்படி ஆட்கள் கிடைக்கிறாங்களா?
0: இந்த கம்பி வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல சார். இப்போ வாலிப பசங்களே நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து தென்னமரம் ஏற வராங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கேவிகேலாம் நிறைய ட்ரைனிங், நான் கூட ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அப்படி அந்த கம்பி இருக்கனால கொஞ்சம் சமாளிச்சுட்டு வரோம்.

0: அதாவது இப்போ நமக்கு வந்து தேங்காய் தொடர்ச்சியாக நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கிடைச்சிட்டே இருக்கு. இந்த மாதிரி தென்னை மரம் சார்ந்த நீங்க வந்து புதிய தொழில்நுட்பம் வருது, இல்ல ஒரு புதிய ஒரு நுட்பத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, அதை வந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கான வாய்ப்புகள் எப்படி, எது வழியா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க?
1: சார், நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம ட்ரைனிங் கூடுறாங்க. இந்த மாதிரி பழைய விவசாயிகள் எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க, ட்ரைனிங் இருக்குது, வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அங்கே போகிறோம், நமக்கு புதிய புதிய தகவல்களை நமக்கு சொல்லித்தராங்க. இது போக நம்ம வானொலியிலையும் சரி, சமூக ஊடகங்களிலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சார்.
0: நீங்கள் தென்னையில் வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இளநீக்காக எல்லாம் விற்பனை பண்ணுறாங்க, நீங்கள் அந்த மாதிரி விற்பனை பண்ணுறது உண்டா?
1: இல்ல சார், அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பண்றதில்லை, இளநீர்கள் பண்றதில்லை. நான் பண்ண கண்டிப்பா பண்ணா அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விலை வந்து, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேங்காய் விலை கடுமையான விலையா இருந்துச்சு, விலை வந்து கீழே போயிடுச்சு, ரொம்ப கீழே போயிடுச்சு. அதனால என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, ஒரு 2 ஏக்கர் இருக்கக்கூடிய விவசாயி 1 ஏக்கரை வந்து தேங்காய்க்கும் 1 ஏக்கரை வந்து இளநீக்கும் கொடுத்தாங்கன்னா அவர் வருமானம் குறைவு இல்லாமல் அவர் பார்த்துக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம் சார்.
0: ரெண்டையும் வச்சு மேனேஜ்,
1: ஆமாம், கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு பருவமாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே தேங்காயே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இளநீ பண்ணும்போது நமக்கு விலையும் கொஞ்சம் நல்லா இது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இளநீலாம் கடுமையான விலை இருக்குது. தென்னை சார்ந்த எல்லாமே விலை தான் சார். ஈக்குக்கு இன்னைக்கு கிலோ வந்து 38 ரூபா, 36 ரூபா, 37 ரூபா விலை இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுவுமே பண்ணலாம், உழைச்சா கண்டிப்பாக அதுலேருந்து வருவாய் எடுக்கலாம், எடுக்க முடியும்.
0: சரி, அற்புதமாக சொன்னீங்க. இப்போ தேங்காயை பொறுத்த வரைக்கும் தேங்காய் வெட்டி போட்டாச்சு, இப்போ இப்படி அப்படியே தோட்டத்தில் வச்சு உடனே விற்பனையா, இல்லை அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில், இப்போ எண்ணெய் தயாரிக்கிற கொப்பரை போடுறது அந்த மாதிரி பண்ணுவீங்களா எப்படி சார்?
1: அப்படியே நம்மளே ஒரு ஆளுகளை வச்சு உரிச்சு நம்ம அப்படியே நேரடியாக விற்பனை பண்ணுறோம். மார்க்கெட்டில் என்ன அன்னைக்கு விலை இருக்குதோ அதை வச்சு அப்படி தான் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்.
0: சரி, தொடர்ச்சி நீங்கள் தென்னையில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் கூட இப்போ சில விஷயங்களை வந்து தென்னையில் வந்து வளர்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரிப்பட்ட கவனிப்பு கொடுக்கலையே அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அதை மாற்றின அனுபவம் உண்டா சார்?
1: கண்டிப்பாக சார், முதல்ல வந்து அந்த நோய் பராமரிப்புங்கிறது தெரியாது நமக்கு. நம்ம கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து நல்லா பச்சை பச்சைன்னு இருந்துகிட்ருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளாடி நோயிலே இருந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சில நுணுக்கங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருப்போம். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தென்னை இளம் தென்னைகள் பராமரிப்பில் நாங்கள் நிறைய இழந்திருக்கோம் சார்.
0: தென்னை சாகுபடியை பண்ணும்போது தேங்காயை விற்பனை பண்ணுறீங்க, 2 மாதத்துக்கு 1 தடவை வருமானம் வரும், இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், நம்ம உழைப்பு கொடுக்குறோம், பராமரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு நேரம், இதை ஒப்பிடும்போது
1: சார் வருமானம் விலையை பொறுத்து தான் சார் இருக்கு. இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து லேபர் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு சம்பளமாக தான் இருக்குது சொல்லப்போனால்.
0: அதாவது இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம தென்னை சாகுபடி ஆளுகள் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உங்கள் தென்னை சாகுபடி அனுபவத்தின் மூலமாக என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
1: தென்னங்கன்றுகளை வந்து அது குழந்த மாதிரி நம்ம பராமரித்து தான் ஆகணும் சார். அதுக்கு வந்து நம்ம டைமு கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வேறு தொழில்களை நம்ம நிறைய நம்பியிருக்கோம், விவசாயங்களை மட்டுமே நிறைய பேர் நம்பி இருக்கிறது இல்லை. அதோட பராமரிப்பு சொல்லப்போனால் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி நம்ம வந்து தென்னை மரங்களை கண்டிப்பாக பராமரிக்கணும்.
0: தென்னை சாகுபடி பண்ணி இதில் கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாம் எப்படி சார், வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா எப்படி சார்?
1: தென்னை மரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம டெவலப் ஆகிருக்கோம். ஆனால் ஊடு பயிர்கள் வந்து ஒரே ஒரு இதாக நம்பி இருக்க வேண்டாங்கிறது என்னோட ஒரு எண்ணமாக இருக்குது சார். அது கூடாடி வாழை பயிர் பண்ணலாம், ஊடு பயிராக வாழை பயிர் பண்ணலாம், இளநீ மரங்கள் நிறைய வைக்கலாம். இப்படி பல்வேறு பயிர்களை விதைச்சா நம்ம கண்டிப்பாக ஒரு வருமானம் குறைவில்லாமல் நம்ம பெறலாம்ங்கிறது என்னோட ஒரு எண்ணமாக இருக்குது சார்.
0: சரி, அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரே பயிரை நம்பி இருக்காம பல விதமான பயிர்களை வந்து சாகுபடி பண்றதுனால இதுல கிடைக்கக்கூடிய வருமானம் இதுல பயன்படுத்திக்கலாம், எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கிறது இல்ல, நமக்கு பல பயிர்களை வந்து சாகுபடி பண்றதுனால அது வந்து தொய்வு இல்லாம நாம சரிவர செய்ய முடியும் அப்படிங்கறத அற்புதமா சொல்லியிருக்கீங்க. அதாவது இதுவரைக்கும் தென்னை சாகுபடி பத்தின உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பல நேயர்களுக்காக அழகா அருமையா பொறுமையா இவ்வளவு நேரமும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார். வணக்கம் சார்.

0: இதுவரை தென்னை சாகுபடி அனுபவங்கள் காரவளை ஏ. பிரேம்நாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.
2: அமுத சுரபி.
0: இதில் மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல் கேட்கலாம்.
3: ஏ சிவா, சிவா,
4: யாரது மாட பத்த விடாம

0: என்ன விஷயம்?
1: ஏ தம்பி, என்னப்பா ஒரு டவலும் கைய மாட்டு, அதுவும் ஒரு உழவு கம்ப கையில வச்சுக்கிட்டு, என்ன விஷயம்? பின்னால என்ன நடக்குது?
0: ஏ பிள்ளைகளுக்கு வேற லீவா? அவன் வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இங்க பாருங்க, இந்த தொழுவெல்லாம் பாருங்க எப்படி கிடக்கு, அலங்கோலமா கிடக்கு பாத்தீங்களா? எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குனே.
1: ஏ தம்பி, சுத்தப்படுத்துறதுக்காக வேலை நடந்தாலும் கூட மாடை இப்படியாப்பா பனி நேரத்துல வெளியே விடுகிறது? இந்த குளிர்ச்சியான நேரத்துல விட்டா மாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? மாடு வளர்த்தா போறாதப்பா, ஏதாவது பயிற்சிக்கு போன அனுபவம் இருக்கா உனக்கு?
0: என்னன்னு காலம் காலமா வளர்த்துட்டு இருக்கோம், புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. மனிதர்களுக்கு தான் பனியில போனா சளி வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புது கதையா இருக்கு?
1: ஏ தம்பி, எதுவுமே அண்ணன் சொன்னா ஏட்டிக்கு போட்டியா பேசாத. காலம் மாறு. மனிதர்களுக்கு எப்படி அன்னைக்கு இயற்கை ரீதியா ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னு சொன்னா வீட்டுல பாட்டி வைத்தியம் அப்படின்னு தருவா, அதுல சரியாகும். இப்ப என்ன ஆகு, மாடுகளுக்கு வந்து வீட்டுல ஏதாவது மருந்து கொடுத்தா மாடுகளுக்கு கேக்குதா? நீ எங்க போற?
0: கால்நடை மருந்துதான் போவேன்.
1: பாத்தியா, அன்னைக்கு உள்ளவங்க சில நடைமுறையை கையாண்டாங்க, அது வந்து பலிச்சுது. ஆனா நாகரிகத்துக்கு தக்கன நம்மள மாத்திக்கணப்பா. நம்ம உடல்நிலைக்கு என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புதுமையான அணுகுமுறையை கையாள்றோமோ அதே மாதிரி கால்நடைகளுக்கு கையாளணும். தம்பி, இந்த பனி நேரத்துல மாடுகளை அப்படி விடாத. குளிர் நேரத்துல விட்டா குளிர்னால நிறைய நோய்கள் வரும். ஆண்ட்ராய்டு போன் இருக்கா உங்க கையில?
0: என்னென்ன ஆண்ட்ராய்டு போனை பத்தி கேக்க?
1: ஏ தம்பி, அந்த போனை எடுத்துட்டு வா.
0: கொஞ்சம் பொறுங்கண்ணே, 18,000 ரூபா விலைண்ணே, பார்த்துதான் எடுத்துட்டு வரணும்.
1: பாரு, ஒரு டவலை கட்டிக்கிட்டு ஒரு உழவு கம்பையும் வச்சுக்கிட்டு மாடை பத்திட்டு இருக்கான், அலைபேசி வச்சிருக்கான, 18,000 ரூபா. விழுந்து விழுந்து பரப்புரை பண்றேன், 3,000 ரூபா அலைபேசியை கையில வச்சிருக்கிறேன். வாட்ஸ்அப் உண்டா, யூடியூப் உண்டா, ஒன்னும் கிடையாது. அங்க பாரு, மாடு தான் வழக்கம், 18,000 ரூபா போனு.
0: என்னண்ணே தன்னால புலம்புற மாதிரி இருக்கு?
1: எல்லாம் ஒன்னதான்பா பாராட்டிட்டு இருக்கேன். தம்பி பரவாயில்ல, சொன்ன உடனே ஆண்ட்ராய்டு போனை எடுக்க போயிட்டியா அப்படின்னு பெருமிதமா நினைச்சிட்டு இருக்கேன். அது மனசுல பேசுறது உனக்கு கேக்குதாப்பா?
0: கேக்கலண்ணே, என்னமோ ஆனா சொல்றீங்கிறது எனக்கு புரிஞ்சதுண்ணே.
1: அலைபேசியில தட்டு பாப்போம், குளிர் நேரங்களில் கால்நடைகளுக்கு ஏற்படும் விபரீதங்கள் அப்படின்னு அடி பாப்போம்.
0: குளிர் நேரங்களில் கால்நடைகளுக்கு ஏற்படும் விபரீதங்கள்.
1: படி படி, கீழே என்ன சொல்லி இருக்கு அப்படியே படி. நேரம் இருக்குமா உனக்கு?
0: ஏனே நிறைய விஷயம் போட்டிருக்கேனே. ஏனே கொஞ்சம் பொறுங்கண்ணே, இந்த காளைய மட்டும் அதுல கட்டிட்டு வந்து படிக்கட்டுமாண்ணே?
1: என்ன அவசியம் காளைய எதுக்கு கட்டணும்?
0: ஏனே என்ன குத்தாது, உங்கள திடீர்னு குத்திட்டுனா நான் பார்க்க முடியாது இல்லனே.
1: ஏ அப்பா, ஏ ஏ ஏ தம்பி, அது சிவா, அந்த போன கிழவை அல்ல, போன இங்க கொண்டா போ போ, அந்த மாடை முதல்ல கட்டிட்டு வா.
0: அதுதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க தான் கேட்கல. கட்டிட்டு வரேன். ஏனே படிக்கட்டுமாண்ணே?
1: தம்பி என்னப்பா சொன்ன ஆரம்பத்துல, நீ என்கிட்ட என்ன சொன்ன? இந்த மாதிரி குளிர்ல கட்டாத அப்படின்னதுக்கு என்னென்ன காலங்காலமா கட்டுவோம் அப்படின்னு சொன்னியா?
0: ஆமா.
1: என்னென்ன பிரச்சனை வரும் படி?
0: குளிர்காலத்துல பலவிதமான நோய்கள் ஏற்படுமா, குறிப்பா வைரஸ் நோய், பாக்டீரியா நோய், ஒட்டுண்ணி நோய், நிமோனியா, சுவாச கோளாறு, இப்படி பலவிதமான நோய்கள் ஏற்படுதாமுனே. ஏனே இதெல்லாம் ஏன் தொழுவுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லனே, நான் தான் சுத்தமா வச்சிருக்கேன் இல்லனே.
1: ஏ இது தொழுவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. குளிர் நேரத்துல நீ மாடை வெளியே மேய்ச்சல் கொண்டு போவியா?
0: ஆமா, உடனே நான் வெளியேதான் கொண்டு போவேன்.
1: குளத்தங்கிற அத்தங்கிற தானே,
0: வேற எங்கன்னே மேய்க்க முடியும்?
1: ஏன், அந்த பில்லுல முழுமையுமே நீ மேய்க்கக்கூடிய புல்லுகள், இலை தலைகள் எல்லாத்திலயுமே பனி படந்து அப்படியே சொட்டு சொட்டா நிக்கும்பா. அந்த இதுகளை போய் சாப்பிடும் போது பிரச்சனை வரும்பா. எவ்வளவு கொடிய நோய்கள் பாரு. என்ன தம்பி சொன்னா புரிஞ்சுக்கிட மாட்டேங்க?
0: ஏனே பனி வேற அடிக்குதுன்னு சொல்றீங்க, சுட சுட சுக்கு காபி போட்டுமானே.
1: ஏ தம்பி, நான் சுக்கு காபி குடிக்கவா வந்தேன்? ஏதேச்சியா உன்ன பாத்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா வந்த நிலையில சில விஷயங்களை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. சரி, அந்த நோய்களை சொன்னிய, அது போக இன்னும் கீழே சில விஷயங்களை சொல்லிருக்கோம், அப்படியே படி.
0: மனுஷனுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, இதுக்கடையில அதை படி இதை படி என்னன்னு உங்களுக்கு.
1: ஏய், அந்த பாயம் அப்படின்னு சொன்னிய, அந்த ஒரு கால விலை எவ்வளவுப்பா?
0: அது ஒரு 75,000 ரூபா போகும்னே.
1: ஏ தம்பி, குளிர்னால ஏற்படக்கூடிய அந்த நோய் பாதிச்சது அப்படின்னா 3 நாள்ல அந்த காளைய காணாது, அது தெரியுமா உனக்கு?
0: ஏனே என்னண்ணே, எனக்கு கண்ணீர் வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்திருவீங்க போல. ஏனே அந்த அளவு பாதிக்குமாண்ணே?
1: ஆமாப்பா, நீ படி படிப்பா.
0: குளிர்காலத்துல சரியான காற்றோட்ட வசதியுடன் கூடிய கொட்டகை அமைப்பு ஏற்படுத்தணுமா?
1: என்னத்த அமைச்சிருக்க நீ கொட்டகை? என்ன அமைச்சிருக்கேன்னு, ஏதாவது மேல மூடாக்க போட்டிருக்கியா? திறந்த வெளியில போட்டிருக்க தொழுவத்தை.
0: அடுத்தது போட்டிருக்காங்க சுத்தமான தண்ணீர் கொடுக்கணுமா?
1: குளிர்ன தண்ணி வீடுகள்ல இருந்து கழனி எடுத்து கொண்டு வச்சு, அது முள்ளு கிடக்கா, எலும்பு கிடக்கா, இரும்பு கிடக்கா, ஆணி கிடக்கா, எதா பாக்கியா நீ?
0: இவ்வளவு

0: நாள் இந்த சிந்தனை இல்லையானே, ராத்திரி நேரத்துல கூட குவாயிட்டு வந்து அதுல ஊத்தி கழனி தண்ணி ஊத்தி அது வலுக்கட்டாயமா இல்லன்னு குடிக்க வைப்பேன்.
1: புரியுதா, குளிர்காலத்துல என்ன பிரச்சனை வரும், அதுக்கு மாடுகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஆலோசனை புரியுதா?
0: இல்ல இதெல்லாம் நீங்க சொல்லாம இந்த ஆண்ட்ராய்டு போன வச்சு எதுக்குன்னு படிக்க வச்சு சொல்லிருந்தாருங்க.
1: ஏ தம்பி, இந்த மாதிரி விஷயத்த ஒன்ன வச்சு படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையிலதான் நாளைக்கு மாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும்.
0: ஏலே அப்ப கையடக்கத்திலேயே விஷயம் இவ்வளவு கொட்டி கிடக்கண்ணே.
1: ஆமாப்பா ஆமாப்பா, இன்னும் கூட இருக்குப்பா, கீழே படி பாப்போம்.
0: நீங்க சொன்ன மாதிரி காற்றோட்டம் சரியா இல்லன்னா நிமோனியா மாதிரியான காய்ச்சல் வருமா? குளிர்காலத்துல வெப்பநிலை குறைவா இருக்கிறதுனால விலங்குகளுக்கு அதிக அளவு உணவு தேவைப்படுதான். இதனால கரடு முரடான உணவு கொடுக்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு மக்காச்சோளம், ஓட்ஸ், கோதுமை போன்ற தானியங்களை கால்நடைகளுக்கு குடுக்கறதுனால அதனுடைய பால் சுரப்பும் அதனுடைய வளர்ச்சியும் மேம்படுமானே.
1: கோதம்பேதான் வாங்கி வச்சிருக்கியா?
0: ஏனே நான் வீடு வீடா கழனி எடுக்கேன், அதுக்கு பிறகு வெளிமேய்ச்சல் தாம்னே.
1: தம்பி, குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கறது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். என்னதான் இருந்தாலும் கூட நீ இந்த தகவலை கிரகிச்சாலும் கூட, அண்ணன் போனதுக்கு பிறகு கால்நடை மருந்தகத்துல போய் கால்நடை உதவி மருத்துவரை அணுகி இந்த மாதிரி குளிர்காலத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறாங்கள, அதுக்கு நான் என்னென்ன உத்வேகமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேப்பியா? அப்படிப்பா
0: கண்டிப்பா கேக்குறேன்.
1: சரிப்பா சரிப்பா, நீ குளிச்சு புறப்படியாப்பா, அண்ணனுக்கு ஒரு இடம் வர போக வேண்டியிருக்கு, உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
0: இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு நான் பார்த்து படிச்சுக்கிடும்.
1: படிச்சுக்கப்பா படிச்சுக்கப்பா, ஏதோ அண்ணனால முடிஞ்ச அளவு ஒரு சின்ன ஒரு கிரியா ஊக்கி மாதிரி உன்னை லேசா தட்டி விட்டுருக்கேன். இனி அது பொறியாகிறதும் பயங்கரமான ஒரு விழிப்பு ஆகுறதும் அணுகுமுறையில தான் இருக்கு. எப்படி அணுகுமுறை நல்லா இருக்குமா? எப்படி
0: எவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கீங்க, கால்நடை வளர்ப்பு பத்தின தத்ரூபமான பல கருத்துக்களை வந்து சொல்லி தந்திருக்கீங்களே, அதுவும் அலையாம அலைபேசியிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்னன்னே வேணும். கொஞ்சம் பொறுங்கண்ணே, இந்த மாடை வந்து தோட்டத்துல கொண்டு கட்டிட்டு வந்துடுறேன், நாம புறப்பட்டு உடனே போயிருவோம்ண்ணே.

0: அமுது சுரபியில் இதுவரை மழைக்கால கால்நடை பராமரிப்பு உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றவர்கள் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, எஸ் சிவகுமார்.
2: அமுது சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: கடல் மீன்பிடி தொழிலில் தொழில்நுட்ப சேவைகள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.
4: இப்ப வந்து நமக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்க வந்து என்னன்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வானிலை எச்சரிக்கைகள் இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு புல்லட்டின்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புல்லட்டின்ஸ் வந்து மின்னஞ்சல் மூலமாகவும் புலன குழுக்கள் மூலமாகவும் எங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சோ அதுல வந்து காற்று பலமாக அடிக்கும், காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்கிற மாதிரியான ஆபத்துகள் இருக்கும் பட்சத்துல யாருமே அந்த பகுதிக்கு மீன்பிடி தொழில் செய்ய போகக்கூடாது அப்படிங்கறது அந்த புல்லட்டின்லயே ரொம்பவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நாங்க உடனடியாக ஒரு அறிவிப்பை ரெடி பண்ணி எல்லா மீனவ கிராமங்களிலும் எல்லா மீனவ மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவோம்.
2: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
5: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாளைய நமது உழவர்களும் நிகழ்ச்சியில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் வேளாண் நேரலை பங்கேற்கிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் ஸ்வர்ணப்ரியா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரைவார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11ஆவது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னே

0: நேரி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:05.
1: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
3: பண்பலை 101
1: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
3: தினந்தோறும் இரவு 8:05
1: பட்டாம்பூச்சிகள்.
3: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் ஒரு எண் 2907-222. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 8903-25703-9. இந்நேரம் முதல் 8:30 வரை சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்று உற்சாகத்துடன் உரையாடி மகிழலாம்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்கம்மா. பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நிற நிகழ்ச்சி, இணைப்பில் இருக்கீங்க. நீங்கள் யார், உங்கள் ஊர் பேர் சொல்லலாமே?

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: சனிக்கிழமை
0: தோறும் காலை 10:02
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

வணக்கம் வணக்கம் இணைப்பில் இருக்காங்க, ஆனால் நமக்கு தெளிவாக எதுவுமே கேட்கல.

வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் இணைப்பில் அப்படியே அமைதியாக இருக்காங்க.

0: சொல்லக்கூடிய செல்லக்குட்டியோட பேர் என்ன?
1: அனுக்கிரகம்.
0: அனுக்கிரகா. இவ்வளோ நேரம் ஏன் வரலம்மா? இப்பதான் ட்ரை பண்ணீங்களா?
1: கிடைக்கல,
0: நெட்ஒர்க் கிடைக்கலையா?
1: ஆமா.
0: சரி, அனுக்கிரகா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
1: பாலப்பழம்.
0: பாலப்பழம். அனுக்கிரகா எனக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: விடுகதை.
0: விடுகதை சொல்லுங்க.
1: நீரிலே பிறப்பான், வெயிலிலே மறைவான், நீரிலே அவன் யார்?
0: ஏதோ ஒன்று. ஆனால் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல. என்னம்மா?
1: உப்பு.
0: அது திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க.
1: நீரிலே பிறப்பான், வெயிலிலே வளர்வான், நீரிலே அவன் யார்?
0: ஓ, எல்லாமே அந்த உப்பு நீர்லயே வந்து அப்படியே இதா போயிரும்ல, சிறப்பு. அப்புறம்
1: அழுவேன், சிரிப்பேன், அனைத்தையும் செய்வேன், நான் யார்?
0: அழுவேன்.
1: கண்ணாடி.
0: ஓ, நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது எல்லா இதுவும் தெரிஞ்சிடும்ல. அழுவேன், சிரிப்பேன், அனைத்தையும்
1: செய்வேன்.
0: வெரி குட். அப்புறம்
1: கையை வெட்டுவார், கழுத்தை வெட்டுவார், ஆனால் நல்லவர் இல்லை. நல்லவர் அவர் யார்?
0: அந்த டெய்லரா?
1: ஆமா.
0: அப்புறம்
1: இடி இதை இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது,
0: என்னமா?
1: பட்டாசு.
0: ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லலாம் நம்ம விடுவோம்ல. அனுக்கிரக பட்டாசு நல்லா விடுவீங்களா?
1: ஆமா.
0: வெரி குட். அப்புறம்
1: மரத்திற்கு மேலே பழம், பழத்திற்கு மேலே மரம், அது என்ன?
0: மரத்திற்கு மேலே பழம்,
1: பழத்திற்கு மேலே மரம், அது என்ன?
0: தெரியலையே.
1: அன்னாசி பழம்.
0: அன்னாசி பழம். சூப்பர். அப்புறம்
1: நடக்கவும் மாட்டேன், நகரவும் மாட்டேன், இருக்கவும் மாட்டேன், நான் யார்?
0: கதவா?
1: கடிகாரம்.
0: கடிகாரம். ஓ, நடக்கவும் மாட்டேன்,
1: நடக்காமல் இருக்கவும் மாட்டேன்.
0: இது கரெக்டான தெரியல. அப்புறம் இல்லதானா?
1: ஆமா.
0: சரி, இந்த ஜோக்ஸ் எல்லாம் பிள்ளைங்க யார் சொல்லி கொடுத்தா?
1: நான் அடுத்ததான் எழுதுறேன்.
0: என்னமா?
1: போன் பாட்.
0: போன். நான் வந்து அப்படி புத்தருக்கு அந்த போதி மரத்துல இருக்க. ஆனா இருந்தாலும் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் யூ. சரியா, அருமையா சொன்னீங்க. அதை வந்து ரொம்ப விளக்கமா நல்லா அழகா பொறுமையா சொன்னீங்க. எனக்கு தான் டக்குன்னு பல்பு எரியல.
1: பங்கேற்றமைக்கு
0: பாராட்டுக்கள்.
1: நன்றி.

0: நேரலிருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரல நிகழ்ச்சி. இது
1: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
1: கண்களுக்கு வானவெளி ஏழு வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரத்தை அளித்தருவது குமரி பண்பலை நோட்டு ஒன்று. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 8:30. திரைக்களஞ்சியம்

காட்டிலும் மேட்டிலும் மலைந்து திரிந்த மனிதன் படிப்படியாக நாகரிகம் கற்றுக்கொள்ள இலைத்தளிகளை ஆடையாக அணிந்து மலர்களை அணிகலன்களாக கழுத்திலும் மேனியிலும் அணிந்து மகிழ்ந்தான். பூக்களை காதணிகளாக சூடி மகிழ்ந்தனர் பெண்கள். காலப்போக்கில் உலோக கண்டுபிடிப்பு பெரும் மாற்றத்தை கொண்டு வரவே அவர்கள் வாழ்விலும் பெரிய மாற்றம். தங்கத்திலும் வெள்ளியிலும் அணிகலன்கள் செய்தனர். அதனை மேலும் மெருகூட்ட மலையில் விளைந்த ரத்தினம், மாணிக்கம், மரகதம், கடலில் விளைந்த முத்து, பவளம், நிலத்தில் வெட்டி எடுத்த வைரம் பதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ இன்னும் தொடர்கிறது நமது கலாச்சாரத்தில் ஆபரணங்கள். ஆபரணங்கள் என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்துள்ளார் நமது நேயர் விருதுநகர் ஜே ஜெயசேகர் அவர்கள். திரைக்களஞ்சியம் உங்கள் ரசனைக்கு விருந்தாக. பொன்னை விரும்பாத மனமும் உண்டோ? ஒரே நேரத்தில் பொன்னும் பெண்ணும் எது அழகு? குன்றின் மேலிட்ட விளக்கு போல சங்கு போன்ற கழுத்தில் அதன் வனப்பை மேலும் அழகூட்ட மெல்லிய பசும்பொன் சங்கிலி பார்க்கும் கண்களுக்கு கவிதை வராதா என்ன? மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் தூரல் நின்று போச்சு.

தங்கத்திற்கு அடுத்த இடம் இதற்கு. பால் போன்ற வெள்ளை நிறம், இதில் மணிகள் செய்து சலங்கையிட்டு பாதங்கள் ததி சொல்லும் மொழி ரீங்கார இசை. குழந்தைகள் உலாவுவதை அடையாளம் காட்டும் பெரும் பொறுப்பு கொலுசு மணிகளுக்கு உண்டு. அவள் வருவதை முன்னரே எனக்கு சொல்லும் ஆபரணம். பொங்கி வரும் காவேரி படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடிய பாடல் இது. இப்பாடலுக்கு இசை இளையராஜா.

நேரில் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இந்திய திரைக்களஞ்சியத்தின் நேயர் விருதுநகர் ஜெயக்குமார் ஜெயசேகர் அவர்கள் ஆபரணங்கள் என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளார். மழை துளியை தன்னுள் வாங்கி பாதுகாத்து அதனை சிறிய வெண்பந்தாய் ஒளிர செய்யும் ரசவாத விந்தை சிப்பிக்கு. ஒளிரும் முத்துமணிகளில் பல வண்ணங்கள் உண்டு. அன்று மேகலையில் அருந்த முத்துமணிகளை எடுக்கவா கோர்க்கவா என்ற வார்த்தை இலக்கியத்தில் இன்றும் இனிமை. முத்துக்களுக்கு இன்றுமே தனி சிறப்பு உண்டு. கேட்கலாம் இந்த பாடலில். எஸ்பி பாலசுப்ரமணி, பி சுஷீலா குரல்களில், ஆர் வி உதயகுமார் வரிகளில், இளையராஜாவின் இசையில், சின்ன கவுண்டர்.

இன்றைய திரைக்களஞ்சியத்தின் நேயர் விருதுநகர் ஜே ஜெயசேகர் அவர்கள் ஆபரணங்கள் என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளார். இரத்த சிவப்பு வண்ணம் கம்பீரத்தை பெருமையை பறைசாற்றும் செம்மை நிறத்தில் உளரும் மணிகள், கண்ணகியின் கார் சிலம்பில் இருந்து தெரித்து விழுந்த மாணிக்க பரல் இலக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மாணிக்கம் பதித்த ஆபரணங்கள் ஜொலிப்பது மனதை அள்ளும். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளை பி. சுஷிலாவின் குரலில் கேட்கலாம். முகூர்த்த நாள் பட பாடல்.

இணையத்தில் நேரம் இப்பொழுது 8:51:35. நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தின் நேயர் விருதுநகர் ஜே ஜெயசேகர் அவர்கள் ஆபரணங்கள் என தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளார். மலையில் பிறந்து பசுமை நிறத்தை தன்னகத்தை கொண்டு பிரகாசிக்கும் கல். இதில் மரகதலிங்கம் காண்பது சிறப்பு. இளம் பச்சை நிறத்தில் கழுத்தில் சூடிக்கொண்ட பேரரசுகள் அரசிகள் ஏராளம். மகளை இளவரசியாய் கண்டு பாவித்து அவளை போற்றி புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் தந்தையின் பாடல் இது. கேட்கலாம் அன்புள்ள அப்பா பட பாடலை கே ஜே யேசுதாஸ் குரையில்.

பூமிக்கடியில் அதிக வெப்பம் அழுத்தம் காரணமாக தன் இயல்பில் தாராளமாக ஜொலிக்கும் கல். பட்டை தீட்ட தீட்ட பிரகாசிக்கும் விந்தை அது. அதுதான் வைரம். விலையுயர்ந்த கல், மிகவும் என்னவளும் விலை மதிக்க முடியாத மேன்மை மிக்கவள். கேட்கலாம் கோச்சடையான் பட பாடலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்களஞ்சியத்தில் ஆபரணங்கள் என்ற தலைப்பில் விருதுநகர் ஜே ஜெயசேகர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை. நமது நேயருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். திரைக்களஞ்சியத்தில் பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் ஜமுனா பெனட். இன்னும் சற்று நேரத்தில் நாம்

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு தகவல்களையும் அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
2: இன்னைக்கு நிறைய பேரால பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது எல்நினோ.
3: எல்நினோ தாக்கம் அப்படின்னா என்ன சார்?
4: ஆக்சுவலா எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு தான். இது புயலோ வெள்ளமோ அல்லது சுனாமியோ அல்ல. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேக பகுதியில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உருவாகுவதை நாங்கள் எல்நினோ என்று சொல்கிறோம். பொதுவாக ஆக்சுவலா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25-29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் வந்து 28-31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்ச். ஸோ அதனால் அந்த மேற்கு பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் இந்த வெப்ப பகுதி வந்து எல்நினோ பீரியடில் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால வந்து நார்மலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல்நினோ பீரியடில் வந்து அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய இந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல்நினோன்னு சொல்லுவோம். இந்த எல்நினோ பீரியடில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் வந்து காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடில் அதாவது வெஸ்ட் வாடா மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும். கிழக்கு தலை நோக்கி வந்துட்டு இருக்கும். தலை நோக்கி வரும் பகுதியில் வந்து மேகங்கள் இருக்காது. மேகங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து கிளவுடு ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. கிளவுட் ஃப்ரீ, மோஸ்ட்லி கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால வந்து கிளவுட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதான் நடந்துட்டு இருக்கு. இதை எல்நினோ பீரியட்லேயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்நினோ வந்து பசிபிக் பெருங்கடல் அங்கே இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எல்நினோனுடைய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட இப்போ வந்து இயல்பு வந்து 28 டிகிரி சென்டிகிரேட்டு. அந்த 28-28.5-30 அப்படி கூடும். இந்த கூடுதல் எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சு தான் அந்த எல்நினோனுடைய வலிமையை நாங்கள் வந்து கணிப்போம். இப்பொழுது கரண்டில் வந்து அது வந்து 1.2 டிகிரி சென்டிகிரேட் வந்து இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குது. அது 0.5 விட அதிகமாக ஆகும்போது அதை வந்து நாங்கள் வீக் எல்நினோன்னு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எல்நினோ கிடையாது. 28-28.5 வரைக்கும் அது வந்து நார்மல் தான். அந்த 28-லிருந்து அது 0.5-லிருந்து மேலே போய் 29 வருது. ஸோ அப்போ என்ன 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருக்குது நார்மலை விட. அது வந்து நாங்கள் வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எல்நினோ. அந்த 1-1.5 டிகிரி சென்டிகிரேட் 1.5 டிகிரி சென்டிகிரேட் வர வரைக்கும் அதை வந்து மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம், இன்டென்சிட்டி. அந்த 1.5-2 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ராங் எல்நினோ. 2க்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்நினோன்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து அதை சூப்பர் எல்நினோன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது. எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எல்நினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 30 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்நினோ இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
3: இப்போ அப்போ வந்து டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சார்.
4: ஆமா.
3: அப்போ மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? அப்ப
4: பொதுவாக எங்களுடைய சரிக்கல் ரெக்கார்ட் படி எல்நினோ வந்து 1997 வந்தது. அதுக்கப்புறம் வந்து 2015-2023 இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எல்நினோ. இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எல்நினோ வந்து அந்த 1997-2015-2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எல்நினோ. அப்போல்லாம் 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகமாக இருந்தது இயல்பை விட. ஸோ இந்த வருஷமும் 2026லையும் நாங்கள் அந்த மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட 2.5 டிகிரிக்கு கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்கு. மாடல் ப்ரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்கு, நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணும்போது இன்னைக்கு இப்படி இருக்க டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக அந்த ஓஷனில் வந்து ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின், ஓஷியன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சரை வந்து சிமுலேட் ஆகும். ஃபியூச்சருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு இது வந்து நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும்.

0: அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இது வந்து டூ மோர் தென் டூ டிகிரி சென்டிகிரேட் போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த கண்டிஷன் அங்கே வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எலினோ இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக எந்த இடத்துல வந்து க்ளோடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலாக மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலாக பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்கிற இடம் உண்டு, அந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டு இருக்கு. அங்கே நார்மலாக வந்து அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு, எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும், அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ரெயின்ஃபால் பேட்டர்ன் வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லாக நார்மல் இருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அதே தான், நார்மல் இருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் நார்மல், ஒரு சில இடங்களில் பிலோ நார்மல், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும், உள்பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியடில் வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1997 2015 அதெல்லாம் வந்து 2015 வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது, அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. சின்ன காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெய்ஞ்சது. அந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு, அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் எல்னினோ வந்து வடகிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதே மழை கொடுக்கும்.
1: எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க, இந்த எல்னினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: இதே இதை சொல்லுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ எல்னினோ லாலினோ வந்தால் அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாக அந்த வெப்பநிலை அதிகமாகச்சுன்னா அது எல்னினோ சொல்லுவோம், குறையும் போது வந்து லானினோ சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி என்னுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கழிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லாலினோ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ.
1: இப்போ நீங்கள் குறிப்பிடும் போது வந்து நான் எனக்கு தோணின ஒரு சந்தேகம் என்னன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்க நம்ம இந்தியால இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ அது கடலோட ஓட்டத்துல ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்திலயும் வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா, இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள்டு சர்க்குலேஷன், கடலும் வளிமண்டலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பூமத்தி ரேகை சுற்றி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு, ஆக்சுவலாக இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த டிஜிஎம், அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார். இந்த வாக்கர் சர்க்குலேஷன் அவருடைய பேரில் தான் இருக்குது வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பகுதியில் வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும், மேல் நோக்கி போன காற்று வந்து ஒரு திசையில் நகரும், கிழக்கு திசையில் நகர்ந்து படிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். ஸோ மேலே போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து குவியம் கீழே வரும்போது அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அதாவது க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துகிட்ருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக அந்த அலாங்கு இயக்கிவிட்டு நடந்துகிட்ருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் நோ எல்னினோ நோ லானினோ, அதாவது எல்னினோ இல்லை லானினோ இல்லை, நார்மல் கண்டிஷன் நார்மலில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து ஒரு ரைசிங் ஏர் வந்து ரைஸ் ஆகும், ஏர் அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஏர் ரைஸ் ஆகிட்டு இருக்கும், ஏர் ரைஸ் ஆகி நம்ம இந்தியா ரீஜனில் வந்து இந்தியன் ஓஷன் அந்த வெஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து அங்கே சிங் ஆகும். இப்போ இந்த எல்னினோ பீரியட்னால இந்த ரைசிங் மோஷன் வந்து ஈஸ்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுதுனால வந்து அங்கே வெஸ்ட் வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடலில் சிங் ஆகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ அந்த இந்தியாவுக்கு மேலே சிங் ஆகிட்டு இருக்கும், இந்தியாவுக்கு மேலே வந்தால் அந்தியாவில் அது வந்து க்ளவுடை வந்து ஃபார்ம் ஆகுதா கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால வெப்பம் அதிகமாகுது.
1: இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்னினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக அது பேசிட்டு இருக்கோம். தமிழகத்தில் வந்து எல்னினோட தாக்கம் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து எல்னினோ வந்து தாக்காது, இப்போ ஒரு சைக்ளோன் சுனாமி அதெல்லாம் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும், அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்னினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா, காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலாக வந்து ஒரு இமிடியேட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும், 10 டேஸ் இருக்கும். நம்ம எல்னினோவுடைய இம்பாக்ட் வந்து ஆக்சுவலாக எல்னினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் இல்லைன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன, இப்போ நம்ம இப்போ ஒட்டம்பிள் நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் இந்த எல்னினோடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 மந்த், 1 இயர். இப்போ நாங்கள் ஜூன்லேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ யாருன்னா சம்மர் முடிஞ்சது, இனிமேல் வந்து விண்டர் வரப்போகுது அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல்

0: மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலை விட அதிகமாக இருக்கும்.
1: இப்போ தமிழ்நாட்டை பத்தி சொன்னீங்க நீங்க, தமிழகத்துல வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலா இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்நினோனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா, இல்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்?
0: இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்நினோ பீரியட்லாம் வந்து சவுத் தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து மெயின் முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை, அது நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்நினோ பீரியடில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னு எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாக இருக்கும் இதுவரைக்கும் எல்நினோ பீரியடில்.
1: இப்போ எவ்வளவு கால இடைவெளியில, ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எல்நினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா சார்?
0: பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை எல்லாம் ஒரு இயரில் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் இந்த மந்த்லேருந்து முடியும்னு நமக்கு இருக்குது. இது இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்நினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், இரண்டிலிருந்து ஒரு ஐந்து ஆறு இடைவெளியில் வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்நினோ வந்திருக்கு, ஸோ 2 இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கும். மறுபடியும் அது வந்து அது லாலினோவாகலாம், லானினா இல்லைன்னா எல்நினோ எல்நினோவாகலாம். ஸோ இது வந்து ஒரு 2-7 வருஷம் 6-7 வருஷத்துக்கு அந்த இடைவெளியில் வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒரு எல்நினோ லாலினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும்.
1: நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷ இடைவெளியில ஏற்படும், இப்படி எல்லாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனைய வந்து மக்கள்கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்ப வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில அந்த தகவலை வந்து கொடுக்கறாங்க, அப்ப வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்ப இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்நினோ காலத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான காரணம் என்ன சார்?
0: ஆக்சுவலா இப்போ எல்நினோ உங்களுக்கு தெரியும், எல்நினோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எல்நினோ என்று சொல்கிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரக்டா வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னன்னா ஆக்சுவலா அதனுடைய இம்பாக்ட், இப்போ அந்த எல்நினோ உருவாகுதுனால் உங்களுக்கு வந்து என்னன்னா வறட்சி ஏற்படும், வறட்சி ஏற்படும், அதனால மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுடைய கெப்பாசிட்டி இழந்து. இன்னொன்று காட்டுத்தீ, இப்போ வந்து இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறனால வந்து காட்டுத்தீகளாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த காட்டுத்தீனால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல அறியப்படுது.
1: இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி நீங்க கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்நினோவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கணக்கிடுறீங்க, அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்?
0: ஆக்சுவலாக நாங்கள் அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. பூமத்திய ரேகையினுடைய பகுதியில் ஈஸ்ட், மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதின்னு பிரித்து அதை வந்து அந்த இந்த எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நினோ 1, 2, 3, 4, 3.4 வச்சுருக்கோம். பசிபிக்ங்கிறது ஈஸ்ட் பகுதியை வந்து 1, 2 இருக்கும், நீனோ 1 அண்ட் 2. அப்புறம் மத்திய பகுதி வந்து 3, நீனோ 3 அப்படி அந்த இடத்து பேர். வெஸ்ட் பசிபிக்கை வந்து நீனோ 4 வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்நினோடைய எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது, நீனோ 3.4. அந்த 3ல் பாதி 4ல் பாதி ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ 3.4. அந்த பகுதியில் அளவிடப்படும் வெப்பநிலை வைத்து தான் அது எல்னினோவா லாலினோவா நியூட்ரல் கண்டிஷனாக சொல்லுவோம்.
1: எல்நினோ லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை.

1 நேரம் இப்பொழுது 9:30. இந்நேரம் முதல் 10 வரை தருமபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்களை கேட்கலாம் நாம்.

ஆதி நீள் புரி அண்ணனை ஓதி வழுத்து நெஞ்சோடு தாழ்ந்து நின்று உரைப்ப வழுத்து நெஞ்சு

கற்றோர் காட்டிய குடியிருந்தருளும் தங்கள் நான் மறை நூல் சகலமும் கற்றோர் காட்டிய குடியிருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி ஏடிருக்க இறைவனே போற்றியே போற்றி எங்கள் நாயகனே போற்றி ஏடிருக்க இறைவனே போற்றியே போற்றி போற்றியே போற்றி போற்றியே போற்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்களில்.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் தருணம். இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 890-3257-0390. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் குளச்சல்லிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: என்ன ஒரு உற்சாகம், உங்க உற்சாகம் தான் எனக்கு வேணும்.
1: உற்சாகம் முதல் இணைப்பா கிடைச்சிருக்கேன் மேடம், அதான் ரொம்ப உற்சாகம்.
0: ஐயோ சரி, என்ன படத்துல என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: வாழ்க்கை படம் படத்துல இருந்து
0: ஏத்தபடி பாடல் கேட்டிருக்கீங்கல்ல.
1: ஆமா
0: சரி, பாடல் கேக்கலாமா?
1: ஆமாமா கேக்கலாம்.
0: நன்றி நேயரே.

0: பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களே, நாளை காலை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. காலை 8:30 3-in-1, 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை

0: வட்டார செய்திகளை தொடர்ந்து 7 மணிக்கு பிறகு முற்றத்தில் இன்று அரும்புகள் குறும்புகள் என நிறைய தகவல்களும் உங்க தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளோட மழலையான பேச்சும் உங்கள் வசம். இரண்டாவது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: கன்னியாகுமரி மாவட்டம் கமலாசனன் ஐயா, அருமனையில இருந்து பேசுறீங்க, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: ஏன்னா ரேடியோ வந்து உலகம் பூரா கேக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க, அதனாலதான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்றோம்.
0: ஓ சரி சரி சரி.
1: நன்றி
0: நேயரே.
2: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல்

நாளை நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறிய அலசல். நாளை காலை 11:00 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா. இது ஒரு நேரல் நிகழ்ச்சி. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. அந்த கல்லூரி இருக்கக்கூடிய இடம்

0: பால் குளம். அப்புறமா 12:50 உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ப்ரோக்ராம் தான் நலமாய் வாழ்வோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தலைமுடி அது ரொம்பவே இம்பார்ட்டன்ல, பொடுகு தொல்லை நீங்க அது பற்றிய தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். கேட்டு பயன்பெறலாமே. நேரலை நிற்கும் நிகழ்ச்சி நிலாமுற்றம். இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம். வணக்கம்.
1: முத்தமிழும் சேர்ந்து கவிப்பாடும், முத்தமிழும் சேர்ந்து கவிப்பாடும் குமரி பண்பலிக்கும் அன்பான தொகுதிக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. உங்களுடைய ஊர் பெயர்?
1: மதுரையிலிருந்து ஆண்டனி. மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: மதுரையிலிருந்து ஆண்டனி ஐயா பேசுறீங்க. உங்களுடைய விருப்ப பாடல்?
1: கலைக்கோவில் பாடியிருப்பாங்க. நான் முன்னே சேர்ந்த செல்வம் என்ற பாடல நகர் மலர் நினைவுகளாக ஒளிவரும்.
0: எதனால அப்படி ஒரு மலர் நினைவுகள்?
1: கண்ணதாசன் வரிகள் அவ்வளவு அருமையான வரிகள்.
0: உங்களோட யங் ஸ்டேஜ்ல அந்த படம் பாத்தீங்களோ?
1: ஆமா கண்டிப்பா, நான் 11 வயது இந்த ராஜஸ்ரீ அம்மன் நடிச்சு.
0: சரி சரி சரி. மலரும் நினைவுகள் தான். அந்த பி பி ஸ்ரீனிவாஸ் அவரோட வாய்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும்ல. பாடல் கேட்கலாமா? பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: நமக்கு நிறைய கனவு இருக்கும்ல, அந்த கனவெல்லாம் அப்படியே வந்து உண்மையாக நடக்கணும்னு அப்படி நம்ம நிறைய வாட்டி காத்திருந்துருப்போம். கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், இதுதான் டைட்டில். எப்போ? நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நேரலையாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பரிமாறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3:02 டீ பிரேக் மாதிரி தேநீர் நேரம். இதில் பார்த்தீங்கன்னா இயற்பியல் படிப்பும் எதிர்கால வாய்ப்பும் ஒரு இன்டர்வியூ நிகழ்ச்சி. இது இதில் பங்கேற்கக்கூடியவர் வந்து பேராசிரியர் முனைவர் டி சுதன் அவர்கள். இலக்கு விபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைப்பேராசிரியர் இவர். இந்த கருத்துக்கள் வந்து நிச்சயமாக மாணவர்களுக்கு பயன்படும். இப்போதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, 4வது பாடலுக்கு வந்தாச்சு. இந்த பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர் யாரோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: நகர் ஜெயக்குமார்.
0: உங்களுக்கு
1: வந்து மனிதனின் மறுபக்கம், அது ஒரு சந்தோஷமான பாட்டு. பாடல் வைரமுத்து, இளையராஜா பாடுவர் ஜாமி.
0: சந்தோஷமான பாடல் நீங்க சொல்லிட்டீங்க. டைட்டிலும் அது அப்படிதானே, ஃபர்ஸ்ட் லைனே சந்தோஷம் தான் தொடங்கும்ல. சரி, சந்தோஷமான பாட்டுன்னு சொல்லிட்டு மனிதனின் மறுபக்கத்துல சந்தோஷம்னா சந்தோஷமே ஒரு பாட்டு உண்டு. சரி, ஏன்னா நீங்க வந்து வேற ஒரு சந்தோஷமான பாட்டுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பாட்டு சொன்னீங்க, அதனால தான் கேக்குறேன். சந்தோஷம் அந்த பாட்டு தானே? சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி நேயரே.

நேர்களே, நாளை இரவு 7:25 நமது நாட்டின் முதுகெலும்பான உழவர்களுக்கான நிகழ்ச்சி இது. அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நேயர்களுமே இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறலாம். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், இது ஒரு நேரலை நிகழ்ச்சி. வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் ஸ்வர்ணப்ரியா அவர்கள். இந்த செக்மெண்ட்க்கு அப்புறம் அமுதசுரபியில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் உரையாடல் இருக்கு. நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நிறுத்தியின் முக்கியத்துவம், தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரா வேளாண்மை அறிவு நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் நஸ்ரீன் அவர்கள். நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலாமுற்றம் நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம்.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா?
1: ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
2: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
2: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓர் தெய்வீக தொடக்கம்.
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், நீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கங்கல் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் தர்ம யுத்தம் பாடல். ஒரு தங்கத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்கத்தில் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்தே, என் தெய்வம் தந்தே, என் தங்கை. ஒரு தங்கத்தில் பொன்மஞ்சள் நிலவு.
0: அப்படியே டான்ஸ் ஆடுவீங்களோ? சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா? கேட்கலாம்.
0: நன்றி நேயரே.

நேர்களே, நாளை இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 நிறைய நேரங்களோட அபிமான நிகழ்ச்சி இது. அதுதான் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். அப்பாவின் நடிப்பு, டைட்டில் வித்தியாசமா இருக்குல்ல, நாடகமலர் நாளை இரவு.

0: 9:30. வணக்கம் வணக்கம். சரலூர் நாகலிங்கம் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: எனக்கு பாவு படத்திலிருந்து இதோ இந்த தெய்வம் முன்னாறு புன்னகையை கண்டே
0: பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பா.
0: நன்றி நேயரே.

0: பாசமான பண்புகளை நூற்றாண்டு நேயர்கள் நேசமாக இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம். வணக்கம் வணக்கம்.
1: இரவு வணக்கம். குமரி பண்புகளில் பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டம் ஜெங்குச்சட்டிப்பட்டி பீமராஜம்மா.
0: தருமபுரியிலிருந்து பீமராஜ் ஐயா பேசுறீங்க. உங்களுடைய விருப்ப பாடல்?
1: 1972 வெளிவந்த படம் ராஜா. அந்த படத்திலிருந்து கல்யாணம். அந்த பாட்டு
0: என்ன பாட்டு?
1: நீ வர வேண்டும்,
0: நீ வர வேண்டும். சரி, உங்களுடைய விருப்பமான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. பாடல் கேட்கலாமா?

0: நன்றிம்மா.
1: நன்றி நேயரே.
2: ராஜா.

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:39. 15 நேரு அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேரு உறுப்பு நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். இனிய இரவு வணக்கம் சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் தென் தாமரைக்குளம் எஸ் பி செல்வன் ஐயா. உங்களுடைய விருப்ப பாடல்
1: சாமுண்டி திரைப்படத்துல இருந்து
0: சரி பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றி நேரே.

0: நமது நேயர்கள் பலவிதம், அவர்களது ரசனையும் அப்படியே. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:45:20. நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம். 8 பாடல்கள் கேட்டாச்சு. 9வது பாடலுக்காக காத்திருக்கும் நேயர், அந்த பாடல் எந்த படத்தின் பாடல்? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: இரவு வணக்கம் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: ஆமா, அதாவது நாடகமே உலகம், நம்ம கேர் விஜய் அம்மாவுக்கு சொந்த திரைப்படம், அந்த படத்திலிருந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல். சத்தஸ்வர புன்னகையில் தந்தேன்
0: கண்டிப்பா அதுதான் நம்மளை வாழ வைக்கும்.
1: அதான் உண்மைதான், அதாவது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான அந்த பாடலை கேட்கக்கூடிய நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: இறுதி நிறைவான பாடலை கேட்கக்கூடிய நேயர் நீங்க தான். உங்களுடைய ஊர் பெயர்? நலமா இருக்கிறேன் ஐயா. உங்களுடைய நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன்.
0: சரி, பாடு.
1: படம் படம் தேனில இருக்கு. அந்த படத்துல காலையும் மாலையும் என்கிற பாடல்.
0: காலையும் மாலையும் நமது நேயர்கள் தான் எப்பவுமே, இல்லையா? பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நேயரே.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். உங்கள் விருப்ப பாடல்களை உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். நிலாமுற்றத்தில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட். இன்னும் சற்று நேரத்தில் விவித் பாரதியின் வட்டகோலி பரப்பில் நாம் கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

நிகழ்ச்சி தரும் பாடல் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் அருண்மொழி, சித்ரா பாடியது. சுழலும் தென்றல் உன் வருகைக்காக காத்திருக்க, ஏங்கும் மனம் எப்போதும் உன் நினைவில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வாசன், இசை தேவா. உன்னை பார்த்தேன், பார்த்ததும் மறந்தேன் நான் யார் என்பதை. என்னையே நான் மறந்தேன். எப்போதும் உன் நினைவுகள் என்னுள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பழனி பாரதி இயற்றி ஹரிஹரன் பாடியது. இதயத்தின் உணர்வுகளை மறக்க நினைத்தேன், ஆனால் நான் என்னையே மறந்தேன்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்ம சக்கரம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை தேவா.
1: எங்கெங்கோ தேடினேன் உள்ளத்தில் நீ இருப்பதை மறந்து.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் திரைப்படத்திலிருந்து பவதாரணி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. தடைகளைக் கண்டு மனம் ஏங்கினாலும் விடைக்கான துடிக்கிறது இதயம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனது பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றியிருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரி அவர்களுக்கு பெரிதும் அறிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

தொடரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து. சிவாசி இசையில் வைரமுத்து இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. எங்கும் எதிலும் நீ என்று ஆன பின்பு நான் என்பது ஏது?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இனியெல்லாம் சுகமே திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. தாளாட்டும் பூங்காற்று தவிப்புகளை கூட்டுது, இதயங்கள் எப்போதும் உன்னையே தேடுது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ்இல் பழனி பாரதி இயற்றி மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது. உறவுகள் அருகில் இருந்தால் சோகங்கள் ஏதுமில்லை.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஞானாம்பிகா ரஞ்சன், சாந்தி ரமேஷ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், நாமக்கல் செல்வராஜ், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தியாகநாயகர் ரங்கராஜன், திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரவில்லைப்பட்டி சரவணன் அழகுமணி, ஹேமலதா, கலில் அகமத் பொன்னேரி, வீரராகவன், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், பாபு முள்ளக்காடு, பொர்சைவாக்கம் சவுந்தரராஜன், சேகா.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து. ஆஷா போன்ஸ்லே ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா.

0: நேர்ல நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.

தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ, ஜல்லி உடைக்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ, தவிப்பதும் ஒரு ஆட்டமோ. ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் துள்ளாட்டம் ஆட உனக்கு தெரியுமா? மழலாட்டம் சதிராட்டம் உடலாட்டம்

நடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா.

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா, அப்போதும் உனக்கு புரியாதே.

சொல்லினும் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை கொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடித்தேன் ஓடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சொல்வேன், ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: வசதியுள்ள பேர்களுக்கு. வணக்கம் ஐயா, வணக்கம் சொன்னே.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் சொன்னே.
0: நாட்டுக்குள்ள

நேர்லே, நாம் இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நம்முடைய ஃபேஸ புக் பேஜில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பேஜில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஹேமலதா, பிரகாஷ், டிபிஎஸ், பாலசுப்ரமணி, மேலப்பேடு தயாளன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே நேர்களே, இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஸ்ரீ ராமபக்த அனுமான் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வடைமாலை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி ஏற்றி டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது.

0: திரையசியில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தூசி எம் குமார் அவர்கள் தவில், கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அடுத்து தேவாதி தேவ, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், சுனாத வினோதினி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒக்கப்பரி கொக்கப்பரி அன்னமாச்சாரியா கீர்த்தனை ஆதித்தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என்று தொடங்கும் மதுரை டி. ஸ்ரீனிவாசன் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். தூசி எம் குமார் அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

செஞ்சுடர் போல் மிளிர்வோனே, இங்கிதமாய் வரமருளும் ஸ்ரீயாஞ்சனேஜனே. செங்கமலம் பூத்திடும் நற்பொழுதில் நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே நினக்க